0: சரி, இடைவெளிக்கு பிறகு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நாம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கு வந்து ஒரு நாள் அனுசரிக்கப்படுது.
1: ஆமா, என்ன நாள்? அனைத்துலக டயட் தவிர்ப்பு நாள். இந்த சீரான சத்துள்ள உணவு பயிற்சி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஒட்டு மொத்தமா அனுசரிக்கக்கூடிய ஒரு நாள் தான். ஆனா நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு வருடம் பிறந்து விட்ட பிறகு தீர்மானம் எடுப்போம் பாருங்க ரவி.
0: சரி,
1: அந்த தீர்மானத்தை பின்பற்றலதான் அவ்வளவு பெரிய சவால் நமக்கு இருக்கு.
0: பெரும்பாலும் ஒரு வாரம், இரண்டு வாரம், இல்லனா ஒரு மாதத்திற்கு நம்ம வந்து
1: ஒரு வாரம்
0: அப்ப உங்களுக்கு அனுபவம் இருக்கு போல இருக்கு. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, அதற்கேற்ற உடற்பயிற்சிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. ஏன்னா டயட் இருக்கும் போது சில சமயம் வந்து நமக்கு சுகாதார பிரச்சனைகளும் அங்க வருது. அதை வந்து நினைவூட்டுவதற்காக தான் இந்த நாள் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால இன்றைக்கு நம்ம நேயர்கள்கிட்ட என்ன கேட்க போறோம்னா, நமக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நான் வந்து உடல் எடையை குறைக்க போறேன், இந்த உடற்பயிற்சியகம் இருக்கு, ஜிம் இருக்கு, அங்க போக போறேன், நான் வந்து பதிவு பண்ணி ஒவ்வொரு நாளும் நான் போக போறேன், உடல் எடையை குறைக்க போறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு இந்த சில பொருட்கள்லாம் வாங்கி வைப்பாங்க, உடல் எடை குறைப்பதற்கான சில பொருட்கள்லாம் இருக்குல்ல, வாங்கி வைப்பாங்க. ஒரு வாரம், ரெண்டு வாரத்துக்கு பார்த்தா, அதுக்கப்புறமா பார்த்தா ஒண்ணுமே நடக்காது.
1: ஆமா, அது வந்து இந்த அழகு சாதன பொருட்கள் மாதிரி அப்படியே பக்கத்துல அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்க, அல்லது நீங்களே அப்படித்தானே அப்படின்றத அழிச்சு நீங்க எங்க கிட்ட சொல்லலாம்.
0: ஒரு வாரம் தான் இருக்கும், ரெண்டு வாரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் அந்த ஆர்வமே இல்லாம போயிடும் நமக்கு. அந்த மாதிரி
1: ஏன் தெரியல, இன்னும் நான் பல விஷயங்களை தேடல, இந்த ஒரு தேடல் தேடிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்படி, என்ன நடக்குதுன்னு தெரியல.
0: அடிப்படையில் அந்த ஒரு ஆர்வம் தான். சரி, உங்களுக்கு எப்படிங்க அந்த ஆர்வம்? ஒரு வாரம், இரண்டு வாரம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கே கூட இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எங்க போறது, நாம நல்லா சாப்பிடுவோம்,
1: முடியாது. அந்த தீர்மானத்தோட அப்படியே பிடிமானமா இருக்கணும். அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க, 3-2-2-8-2-5-7-3-3-4-4-7-6-8 என்ற எங்களுக்கு.

0: தெரிஞ்சவங்க நான் வந்து டயட்ல இருக்க போறேன், உடற்பயிற்சி நிலையத்துக்கு போக போறேன், இப்படி எல்லாம் திட்டமிட்டு முடிவும் எடுத்து கடைசி வரைக்கும் போகாம பாதிலேயே கைவிட்ட கதை இருக்கா?
1: சிவனேசன் வந்திருக்காரு, சொல்லுங்க சிவனேசன்.
2: ஆக்சுவலி வந்து நானும் அப்படித்தான் வருஷம் ஆரம்பிச்சேன்னு இந்த முடிவு எடுத்தேன். பட் அது ரொம்ப டயட், ரொம்ப ஜிம் எக்ஸசைஸ், முத ஒரு ஒரு வாரம் வந்து காய்ச்சறிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கை விட்டுட்டேன்.
1: காய்ச்சனால கை விட்டுட்டீங்க?
0: யாருப்பா நீங்க? என்ன, எதுக்காக உங்களுக்கு காய்ச்சல் வந்தது மட்டும் சொல்லுங்க.
2: அதாவது இவ்வளவு நாள் வந்து சாப்பிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸ் செய்யாம திடீர்னு ஒரு அதிர்ச்சி, உடம்புக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கறப்ப அந்த அதிர்ச்சியை வந்து என்னுடைய உடம்பு ஏத்துக்க மறுத்துருச்சு.
0: ஒரு மனுஷனுக்கு எதெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு வந்து நல்ல விஷயத்த பின்பற்றதுக்கு அது அதிர்ச்சி.
2: ஆமா, அதிர்ச்சி ஆச்சு. பட் இப்ப டயட் பண்ணல, பட் நான் உடற்பயிற்சி மட்டும்தான் செஞ்சிட்டு இருக்கேன். பட் என்ன கேட்டீங்கன்னா வந்து மத திரிசாக்கா சொன்ன நல்லா சாப்பிட்டு உடற்பயிற்சி செஞ்சாலே வந்து இந்த டயட் எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, எதுக்கு தேவையில்லாம உடலுக்கு அதிர்ச்சி கொடுக்கணும் சொல்லுங்க.
3: அமைக்கப்பட வேண்டும்.
1: சரி விடுங்க,
0: சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8 என்ற எண்களுக்கு அழைத்து சொல்லுங்க, கேட்கலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: சொல்வீந்தர் சுகி சிவம்.
2: வாழ்க்கையை நேசியுங்கள். வாழ்க்கை ஒரு உற்சவம். இட் இஸ் எ ஃபெஸ்டிவல். கம் ஆன், செலிபிரேட் இட். வாழ்க்கையில் வருத்தப்படவோ துக்கப்படவோ ஒப்பாரி வைக்கவோ எதுவும் இல்லை. உலகம் ஆனந்தமயமானது. அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு வாழ்க்கையில் ருசியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் எதுவும் சுமை அல்ல, எல்லாம் சுவை. அதுக்கு என்ன வேணும்னா மென்டாலிட்டி, நம்முடைய பார்வை, மைண்ட் செட் மாறணும். நம்ம துக்கம்னு நம்ம கிளாக்கை செட் பண்ணிட்டோம், துக்கமாவே தான் தெரியும். இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு மனசை கொண்டு போய் அங்கே செட் பண்ணிட்டோம், வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். வாழ்க்கைக்குன்னு எந்த விதமான ஒரு உள்தன்மையும் கிடையாது. உங்கள் எண்ணத்தை அது அப்படியே பிரதிபலிக்கும், அவ்வளோதான். ஒரு டீ பார்க்குறோமா, அதை எப்படி அனுபவிக்குன்னு சொல்கிறோம் பாரு. பார்க்குறோம், டீயோட கலர் இருக்குது. முதல்ல கண்ணு கொடுத்துருக்கான் கடவுள், கண்ணால் அனுபவி. அஞ்சு பொறிகளையும் பயன்படுத்து. டீ பார்க்குறோம், ரெட்டிஷ் ப்ரௌன் கலர், அதை ரசி. மெதுவாக மூக்கு கிட்ட கொண்டா ஒரு வாசனை வருது. அடே பா, நல்ல டீ ப்ரிப்பேர் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த டீனுடைய வாசனையை அனுபவி. அனுபவிச்சுட்டியா, ஆ, அப்புறமா வாயில் கொண்டு வந்து அந்த சூடு, அந்த டீனுடைய அந்த அருமையான ருச்சி எல்லாத்தையும் சேர்த்து அனுபவி. கண்ணால் கலரை பாரு, நாசியால் அந்த வாசனையை நுகர்ந்துட்டு அப்புறமா வாய் வழியாக அப்படி அனுபவிக்கணும். எந்த தொழில் செய்கிறோமோ அந்த செயலை நேசிக்க வேண்டும், ஒன்று. ரெண்டாவது, செயலை செயலுக்காக செய்ய வேண்டும், செயலின் விளைவுகளுக்காக செய்யக்கூடாது. இது கீதையில் சொல்கிற கர்ம யோகம். செயலை வந்து செயலுக்காக செய்யணுமே ஒழிய செயலின் விளைவு, லாபம் நஷ்டம், புகழ் இகழ், மாலை மரியாதை அல்லது கல்லடி, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இதை செஞ்சா அப்படி கிடைக்கும், இதை செஞ்சா விளைவு அப்படி வரும், கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த செயலை விட அந்த விளைவு மேல கவனம் போயிடும்.
0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னலப்பம்.

0: வணக்கம். இந்நிலை இன்றைக்கு வந்து இந்த உடல் எடை குறைக்கிறது பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து ஒரு ஆர்வம் இருந்திருக்கும், சரி நம்ம உடல் எடை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் இருந்த வாரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சரி நம்ம நல்லா சாப்பிடுவோம், எப்படி உடலை குறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு.
1: சாப்பிடுவோம் பற்றிய ஒரு திட்டமிடல், ஒரு உணவு பழக்கம் அதை மாற்றணும் அப்படின்னா நம்ம நினைத்தார போல இஷ்டத்துக்கெல்லாம் மாற்ற முடியாது. அதற்கு சரியான உணவு நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி தான் மாறணுமே தவிர உடனடியாக மாறணும்னு நினைச்சா நம்ம மனசு இடம் கொடுக்காது, அந்த அதிர்ச்சியிலேயே நம்ம இருந்துருவோம்.
0: இன்றைக்கு வந்து நீங்க அழைத்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி ஆர்வம் இருந்து அதுக்கப்புறமா நீங்க ஒரு வழக்க நிலைக்கு திரும்பி இருக்கீங்களா அப்படின்னு தனேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: நான் வந்துட்டு நான் அது பண்ணல, ஆனா என்னோட தோழி வந்து அதை செஞ்சிருக்காங்க, பகிர்ந்துக்கிறதுக்கு தான் நான்
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க.
2: சோ அவங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து சில விதமான இந்த டயட் இருக்குல்ல, அதை வந்துட்டு அவங்க கடைபிடிச்சிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணரா
0: இருக்கிறேன்,
2: ஆமா நான் வந்துட்டு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட வந்து பெருமையா சொன்னாங்க, நான் வந்து இதை பண்றேன், அதாவது இத்தனை மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன், இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. மறுமாசம் ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஒரு பிரயாணத்தை வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு போயிருக்கும் போது அங்கிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்பு அடிச்சு, என்னால என் மைண்ட கண்ட்ரோல் பண்ணவே முடியல, இங்க உள்ள சாப்பாடு எல்லாம் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க எந்த விதமான அவங்க சொன்ன இந்த சமூக வலுத்தரத்துல இதெல்லாம் இருந்துச்சு, இவங்க செஞ்ச விஷயத்த நான் செஞ்சேன், ஆனா அவங்க சாப்பிட்ட இத வந்து நான் சாப்பிடல, அந்த ஒரு விஷயத்தினால நான் அவங்கள பாராட்டுவேன்.
1: புரியுது புரியுது. ஆனா என்ன செய்யறது தனேஸ்வரி, இந்த சமூக வலைத்தளங்களோட ஃபீட் அப்படியே தட்டி பார்த்தாலே இதை சாப்பிடுங்க இதை குடிங்க இப்படியேதான் வருது. இதையெல்லாம் பின்பற்றதுக்கு மனசு போனாலுமே இப்ப நீங்க சொல்லும் போது பயம் வருது இல்லையா? அப்ப ஒட்டு மொத்தமாக யார் யாரெல்லாம் இந்த டயட்

0: ப்ராசஸ் என்னவா தான் இருக்கும்?
1: என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு உங்களோட உடல வந்துட்டு நீங்க முதல் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பர்சன் ஏ செய்யறது வந்து பர்சன் பி செய்ய முடியும் அப்படின்றது வந்து எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா அவங்க உடம்புக்கு வந்து அது ஒத்துழைக்கும், உங்க உடம்புக்கு வந்து அது ஒத்துழைக்காது. ஏன்னா இப்ப நான் சொல்ற இந்த விண்டோ வந்துட்டு அவங்க உடம்புக்கு வந்து ஒரு அளவுக்கு ஏன் ஒத்துழைச்சிச்சுன்னா மேபி அவங்களுக்கு வந்து வயிறு பிரச்சனை ஏதோ இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சில பேருக்கு வந்துட்டு திடீர்னு வயிறு பிரச்சனை வரும், பரவாயில்லன்னு ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில வந்து அது ஏதாவது ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல போயிட்டு அவங்களை வந்து அதை தள்ளிடும். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காம உங்க உடல்ல நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் வந்து நான் மெயினா எப்பயுமே எல்லாத்துக்கிட்டே சொல்றது, என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட கூட.
2: நீங்க சொல்றத பாக்கும் போது நம்ம உணவை கட்டுப்படுத்துறத விட எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறோம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம்,
1: ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம இப்ப உடல் பயிற்சி செய்யும் பொழுது கூட சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்துட்டு ராத்திரி செய்யறேன், அதுக்கப்புறம் வந்து நான் கேப்பேன் சரி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு. ஒண்ணு செய்ய மாட்டேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரியே வந்துட்டு அது உடம்புக்கு வந்துட்டு காலையில எந்திரிச்சுன்னா அபாரமான ஒரு பசி எடுத்துரும். ஏன் ராத்திரி தான் நீங்க பர்ன் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி நேரத்துலதான் உடம்பு வந்து அதிகப்படியான சீனியை தேடும். சோ சர்க்கரை அதிகமா தேடும் பொழுது நம்மள அறியாமலே அதிகமா தேத்தாரு, அதெல்லாம் வந்துட்டு ஹிடன் சுகர்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அதிகமா குடிக்கிறதுனால நம்மளோட உடல்ல உள்ள உறுப்புகளுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பை தான் விளைவிக்கும்.
2: எப்போதுமே
0: அழைக்கலாம், பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729119.
1: இன்று உலக டயட் தினம். அதனை முன்னிட்டு நம்ம வந்து உடல் எடையை குறைக்கிறது, சம சீரான உணவு முறைகள், இதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கோம். இதற்கு சரியான ஒரு விளக்கத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வரும் அதன் உரிமையாளர் கோச் பிரபு நம்மோடு இணைந்திருக்கின்றார். இவர் தனிப்பட்ட முறையில் ரவி நிறைய பேருக்கு இந்த உடல் எடையை குறைப்பதற்கான நிறைய திட்டங்களை அவர் வகுத்து கொடுத்து அதுல வெற்றியும் அடைந்திருக்கின்றார்.
0: வணக்கம் பிரபு. இன்றைக்கு வந்து நேர்களை அழைத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆர்வம் ஒரு வாரம் இரண்டு வாரம் இருந்தது, அதுக்கப்புறமா குறைஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா நீங்க வந்து
2: உற்சாகத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வச்சு செய்வோம். அப்புறம் அந்த மோட்டிவேஷன் ஒரு விஷயம் இல்லாத தருணத்துல வந்து அப்படி விட்டுருவாங்க எல்லாத்தையும்.
1: கோச், இந்த மோட்டிவேஷன் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தன்முனைப்பு, அவங்க தானே அந்த தீர்மானம் எடுக்கிறாங்க நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன் அவங்களுக்கு இந்த ஒரே வாரத்துல அது இல்லாம காணாமல் போகுது?
2: அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம் தெரியுது. அதாவது மோட்டிவேஷனும் ருட்டீனும் வந்து அவங்க தனித்தனியா பாக்குறதுனாலதான். ஏன்னா ருட்டீன் தான் ஒரு மெயின் காரணமே வந்து நம்ம கொண்டாந்து போறதுக்கு. மோட்டிவேஷன் டெம்பரரியா வந்து ஒரு ஒரு ஒரு உணர்ச்சியில செய்யற ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு ருட்டீன் ஒரு விஷயம் பில்ட் பண்ணும், ஓகே அது செய்யணும், அதுதான் நம்ம வாழ்க்கை முறைன்னு எடுத்துட்டு போகும்போதுதான் அது வந்து நீடிக்கும்.
0: ஆனா இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல எப்படி நம்ம இந்த கட்ட ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கடைபிடிக்கலாம், உடற்பயிற்சி தொடங்கி உணவிலும் சரி?
2: ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா, அது எந்த அளவுக்கு ஃபேன்சியா ஒரு ஒரு ஃபேன்சியா பிராக்டிக்கல் இல்லாம இருக்கிற இருக்குதோ அது செய்யறதுக்கு வந்து சான்சஸ் குறையுது. சோ நம்ம சிம்பிளஸ் நம்ம வீட்டுல இருந்து ஒர்க் அவுட் பண்றதே ஒரு ருட்டீனா நம்ம செய்ய வாய்ப்புகள் கூட பாருங்க. பெரும்பாலும் பண்ற தவறு வந்து மெயின் விஷயம் எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க செய்யற ருட்டீன்ல வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போறது. அதாவது ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒர்க் அவுட்ஸ் ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னும் ரெண்டு நாள்ல உடம்பு வழியில வந்து அதை செய்ய தவிர்க்கிறது. அதை விட பெட்டரான விஷயம் என்னன்னாக்கா ஒரு சிம்பிளான ஒர்க் அவுட், அதாவது ஒரு வாக்கிங். வாக்கிங்கே நிறைய பேர் வந்து முதியவர்கள் பண்ற ஒரு விஷயங்களா தான் பாக்குறாங்க. ஆனா அஸ் யங் அஸ் 20s நம்ம வாக்கிங் வந்து ஒரு டெய்லி ஒரு 6000 steps 8000 steps செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா அது ஒரு ஹேபிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கூடியாச்சு.
1: ஆக உடற்பயிற்சி அப்படின்றத கை விட்டுட்ட பிறகுதான் இவ்வளவு ஒரு சவால்களை எதிர்நோக்குறோம். இதற்கிடையில கோச், இந்த சீட் மீல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இத எவ்வளவு அந்த கால அளவுல அடிக்கடி எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஒரு நபர்?
2: சீட் மீல்ல விட என்னோட பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பாருங்க. நம்ம சீட் மீல் எடுக்கிறதுக்கு ரீசனே நம்ம டயட் ரொம்ப ரொம்ப அதிகமா ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால ஒரு சீட் மீலுக்கு ஒரு ஒரு நோக்கம் போகுது. எப்படா இந்த பிரேக் வரும், எப்படா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்ட்டு. அதை விட்டுட்டு நம்ம டெய்லியே வந்து ஒரு குட் குட் நம்ம ருசிச்சு சாப்பிடுற சாப்பாடு ஆனா ஒரு அளவோட சாப்பிட்டோம்னாக்கா அந்த சீட் மீலுக்கு உள்ள அவசியம் இல்லை. ஏன்னா சீட் மீல் நடக்கும் போதுதான் வந்து திருப்பி நம்ம ஆன் ட்ராக் போறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும்.
1: மேற்கத்திய நாடுகள் கலாச்சாரத்துல இந்த சீட் மீல் பாருங்க, சாப்பிடறதே நம்ம கட்டுப்படுத்தணும், இதுல வேற பொய்யா நம்ம ஏமாற்றி சாப்பிடணுமா?
2: உண்மைதாங்க.
0: ஆனா இந்த டயட் அப்படின்னு பேசும்போது பிரபு, இந்த சீருணவு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க முதல்ல சொல்லியிருந்தது போலதான் நம்ம வந்து அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, கணக்கு அளவா சாப்பிட்டு அதற்கான உடற்பயிற்சி செய்தாலே உடல் எடையை வந்து நம்ம கொஞ்சம் சீரா வைத்திருக்கலாம்ல.
2: கண்டிப்பாங்க. ஏன்னா அது பெருசு பெருசா ஒரு மோட்டிவேஷன் ஒரு விஷயம் எதிர்பார்க்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்காது. ஏன்னா அன்றாடம் வந்து நல்லா சாப்பிட்டு தானே சாப்பிடுறோம்.
0: ஆமா, இப்ப இந்த டயட் அப்படின்னு சொல்றாங்களே அவங்க மத்தியில ரொம்ப பிரபலமா இருக்கிறது இந்த சீருணவு பானங்கள், அதாவது டயட் பானங்களா இருக்கட்டும், பிறகு வந்து உணவுகளா இருக்கட்டும், ரொம்ப அதிகமா விற்கப்படுது சந்தைகள்ல. அது எந்த அளவுக்கு நல்லது, உடல் நம்மளுடைய சுகாதாரத்துக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க?
2: அந்த மாதிரி பானங்கள் ஒரு மீல் ரிப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு மார்க்கெட்ல. அந்த மாதிரி ஒரு மீல ரிப்ளேஸ் பண்றது பதிலா ஒரு ப்ராப்பர் மீல் சாப்பிடுறது வந்து எவ்வளவு நல்லது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கும் ஒரு ருசியான சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஏமாற்றமும் இருக்காது. சரி இதை எடுக்கிறோம், இதுக்கு இவ்வளவு தனியா ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணி அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு வந்து நார்மலாவே ஒரு ருட்டீன் பில்ட் பண்றதுக்கு அது சிறப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். காலையில நம்மளோட நம்ம ஒரு ஹேபிட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒன்லி காப்ஸ் மட்டும்தான் எடுப்போம். நம்ம இட்லி தோசை அதோட சேர்த்து ஒரு முட்டை தோசை எடுப்போமே, ஒரு முட்டை ஆட் பண்ணுவோமே, அந்த புரோட்டீன் தான் மிஸ்ஸிங்கா இருக்கிறதுனால தான் வந்து அந்த மீல் ரிப்ளேஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. அது மார்க்கெட் பண்ணப்படுது நம்மளுக்கு. ஸோ நம்மளே சேர்த்துக்கிட்டோம்னாக்கா புரோட்டீன் சிக்கன், ஃபிஷ், டால், வெஜி சைவமா இருக்கிறவங்களுக்கு டால் எல்லாம் எடுத்துக்கலாம், அது இன்னும் பெட்டரா இருக்கும்.
1: ஒரு முட்டையை சேர்த்துக்கணும் அவ்வளவுதானே ரவீன், சேர்த்துக்கிறீங்களா?
0: சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாம். சரி கோச், ரொம்ப நன்றி.
2: ரொம்ப நன்றி ரவீன், ட்ரேஸா இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.

0: இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு ராஜேஷ் அழைத்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேப்போம்.
1: நான் வந்து டயட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் பின்பற்றினேன். அத பின்பற்றி எனக்கு வந்து ஒரு 14 கிலோகிராம் வந்து என்னால குறைக்க முடிஞ்சு.
0: சரி,
1: சோ நான் ஃபாலோ பண்ணது வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து நம்ம வந்து சாப்பிடலாம், அண்ட் தென் பேலன்ஸ் ஒரு 16 or 18 hours வந்து நம்ம சாப்பிடாம ஃபாஸ்டிங்ல இருக்கிற மாதிரி. சோ நான் செய்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அறவே வந்து சீனி எடுக்கல, பிறகு அந்த இந்த காஃபி டீ அந்த மாதிரியான குடிக்கல நானு. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் கொஞ்சமா வந்து முட்டை அப்புறம் மீன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். சோ அந்த நான் வந்து ஒரு 6 மணி நேரம் தான், 12 மணி மதியம் 12 மாலை 6 மணி வரைக்கும் தான் என்னோட அந்த ஈட்டிங் விண்டோ. சோ அந்த டைம்ல வந்து நான் வந்து இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஃபிஷ் எக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், அண்ட் தென் பேலன்ஸ் 6 மணில இருந்து மறுநாள் 12 மணி வரைக்கும் வந்து வெறும் தண்ணி மட்டும் தான்
0: குடிச்சுக்கிட்டேன்.
1: ஒரு ரெண்டு வாரம் பசிச்சதுதான் கட்டுப்படுத்திக்கிட்ட பிறகு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அதுவே பழக்கமாயிருச்சு நினைக்கிறேன் பசிக்கல சோ அதனால வந்து என்னால வந்து ஒரு மூணு மாசத்துல வந்து என்னால அந்த பலனை வந்து பார்க்க முடிஞ்சு சோ நானே மெயினா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த போஸ்ட் பார்ட்டம் வெயிட்ட குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த முயற்சி வந்து கையாண்டேன்.
0: அவங்க கிட்ட சென்று பேசி எந்த நேரத்துல நம்ம வந்து சீரணுவா எடுக்கலாம், எந்த நேரத்துல நேர்த்தியா சாப்பிடலாம், எந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி உடல் எடை குறைக்கணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருந்தா
2: அடிப்படையில இவ்வளவுதான் ரவீன். அதாவது நம்ம எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில விருப்பங்கள் இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடலை வந்து அந்த வடிவமைப்பா கொண்டு வர நினைப்போம். ஆனா உடலுக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்கு இல்லையா, அந்த கடிகாரத்தை தொந்தரவு செய்யாம அது இருக்கிறது தான் உறுதிப்படுத்திக்கணும்.
0: ஆமா, அண்மையில சுகாதார அமைச்சர் தகவல் சொல்லியிருக்காங்க, நம்ம நாட்டுல ஒரு ஏற்குறி ஒரு 54.4 விழுக்காட்டினர் பார்த்தோம்னா உடல் எடை பிரச்சனை ரொம்ப அதிகமா எதிர்நோக்கிறாங்களாம். உடல் எடை பிரச்சனை மலேசியர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமா வரும்போது, இது வந்து நம்ம மலேசியர்கள் பிரச்சனை இல்ல, உலகம் முழுக்க பெரும்பாலான நாடுகள் இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இந்த உடல் எடை அதிகமாகும் போது என்ன ரொம்ப இருக்குதுன்னா, 29.2 விழுக்காட்டினருக்கு உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, 33.3 விழுக்காட்டினருக்கு அதிக கொழுப்பு உடம்புல ஏற்பட்டிருக்கு நம்ம நாட்டில், 15.6 விழுக்காட்டினருக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் இதை கவனத்தில் நம்ம எடுத்துக்கோ, பயமுறுத்துறதுக்காக காலையில் இந்த விஷயத்த சொல்லல, நல்லா சாப்பிடுவோம், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம், நம்ம வந்து ஆரோக்கியமா இருப்போம். அது
2: ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் சுவர் இருந்தாதான் சித்திர வரைய முடியுவாங்க இல்லையா. அதனால நல்ல சித்திர வரையணும், என்ன இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான்.
0: நீங்க சொன்ன சித்திரம் வரைஞ்சிருவோம் நம்ம, சரியா? பாடல கேட்போம்.

0: யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

0: கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 0100 709 7219.
2: அக்கா, இது இலவசமா தான் கொடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: விடுமுறைக்கு
2: போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யார்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க. அப்படியே சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா, எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல்
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: என்ன வெயில, என்ன வெயில்! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல, விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
2: மறுபடியுமா இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: ரஹ்மா மடானி விற்பனை இவ்வாண்டு 30,000 திட்டங்களுக்கு இலக்கு. மலேசிய எல்லை பாதுகாப்பு மின் அதிர்வு துப்பாக்கி பயன்பாட்டை ஆராய்கிறது உள்துறை அமைச்சர். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மக்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்கும் முயற்சியாக ரஹ்மா மடானி விற்பனை திட்டம் நாடு முழுவதும் அதிகரிக்கப்படும். மக்கள் மலிவான விலையில் பொருள்களை பெற உதவும் வகையில் மாநில சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் வாரந்தோறும் அது ஏற்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சி KPDN முனைப்பின் கீழ் இவ்வாண்டு 30,000 ரஹ்மா மடானி விற்பனை திட்டங்கள் மேற்கொள்ள இலக்கிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர், கடந்த ஆண்டு அவ்வெண்ணிக்கை 25,000 இருந்தது என்றார். சந்தை விலையை காட்டிலும் 30 விழுக்காடு வரையிலான கழிவு விலையில் மக்கள் அங்கு பொருட்களை வாங்கலாம். நெகிரி சம்மேளானில் ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை தக்க வைத்துக் கொள்ள நம்பிக்கை கூட்டணி PH அம்னோவும் இணங்கியுள்ளன. புத்ராஜயாவில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடியுடனான நேற்றைய கூட்டத்தில் இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. உணர்வுகளை தூண்டக்கூடிய எந்த ஒரு மாநில அரசின் முடிவும் முதலில் ஒற்றுமை அரசாங்க தலைமை ஆலோசனை மன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நெகிரி சம்மேளான் விவகாரத்தில் இருதரப்பும் தத்தம் அரசியல் பிரிவின் நிலைப்பாட்டுக்கு மதிப்பளிப்பதாக அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS பணியாளர்களுக்கான ஆயுத தேவையை நிறைவு செய்யும் வகையில் முதற்கட்டமாக மின் அதிர்வு துப்பாக்கி டேசர் கன்னை பயன்படுத்துவதற்கான பரிந்துரையை உள்துறை அமைச்சு ஆராய்ந்து வருகிறது. இது தொடர்பான முடிவு கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அது விரைவில் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் தெரிவித்தார். AKPS உறுப்பினர்களுக்கு பொருத்தமான ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும். அந்நிறுவனத்தின் பணி அதிக ஆபத்து நிறைந்தது என்றும் அதற்கு திறன்மிக்க பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் என்றும் அவர் வலியுறுத்தினார். இவ்வேளையில் எல்லை கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதில் வரும் செப்டம்பரில் நாட்டின் நுழைவாயில்களில் முழுமையாக செயல்படுத்தப்படும் தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை மைனிஸ் பெரும் பங்காற்றும். மலேசிய குடிநுழைவு முறை MIIMMSக்கு பதிலாக கட்டம் கட்டமாக செயல்படுத்தப்படும் மைனிஸ் மிகவும் செயல்திறன்மிக்கது. அத்துடன் பயணிகள் மீதான ஆய்வு முறையை வெறும் 4 முதல் 5 வினாடிகளில் முடிக்க வல்லது என டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் தெரிவித்தார். அந்த வகையில் முகத்தை அடையாளம் காண்பது, விரைவு குறியீடு QR கடப்பிதழ் என 3 வழிகளில் ஆய்வு மேற்கொள்ள இந்த புதிய முறை அனுமதிக்கிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA முதலாம் முனையத்தில் இந்த முறையை செயல்படுத்தும் பணி பகுதியளவு தொடங்கியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசு மலேசிய காவற்படை அதன் 19 உயர் அதிகாரிகளின் பணியிட மாற்றத்தை அறிவித்துள்ளது. புக்கிட் அமான் காவற்படை தலைமையகத்துக்கான பல்வேறு உயர் பதவிகளை நிரப்ப இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவற்படை செயலாளர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் காசிம் தெரிவித்துள்ளார். இந்த பணியிட மாற்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ள வடகிழான் மாவட்ட காவற்படை தலைவர் ACP S விஜய ராவ் புக்கிட் அமான் தடுப்பு நடவடிக்கை பிரிவின் துணை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்கும் நிலையில் SASC பதவியில் இடைக்கால பொறுப்பேற்பதாக டாக்டர் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இதனிடையே ஸ்லாங்கூர் காவற்படை தலைமையகத்தின் உயர்நெறி தர கட்டுப்பாட்டு துறையின் துணைத் தலைவராக இருந்த சூப்பரிண்டெண்டன்ட் எம் மணிமாறன் ஹுலு ஸ்லாங்கூர் மாவட்ட காவற்படை தலைவராக பொறுப்பேற்கிறார். விரைவில் சரியக்கூடிய மரம் அல்லது அதன் உறுதித்தன்மையை கண்டறியும் செயற்கை நுண்ணறிவு அம்சங்களை கொண்ட ஸ்மார்ட் சாய் 3 எனும் செயலியை பினாங்கு மாநகர்மன்றம் MBPP அறிமுகப்படுத்தியுள்ளது. பினாங்கு தீவில் உள்ள பொது பாதுகாப்பை உறுதி செய்யும் அதேவேளையில் நிலப்பரப்பு மேலாண்மையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில ஊராட்சி நகர் மேம்பாட்டு திட்டமிடல் செயற்குழு தலைவர் ஹங் மூன் லாய் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவை கொண்டு புற ஆய்வில் கண்டறிய முடியாத மரத்தின் உறுதித்தன்மை, உள் சிதைவு போன்றவற்றை செயற்கைக்கோள் பட துணையுடன் மிக துல்லியமாக இந்த ஸ்மார்ட் சாய் 3 செயலி காட்டும் என அவர் சொன்னார். 15 இந்தோனேசிய கள்ளக்குடியேறிகள் போர்டிக்சன் நீர்ப்பகுதி வழியாக நாட்டிற்குள் நுழைய முயற்சி நேற்று முறியடிக்கப்பட்டது. அவர்களில் 80 ஆண்கள், 70 பெண்கள் என மலேசிய கடல்சார் செயலாக்க நிறுவனம் APMM-இன் மலாக்கா நகரி சம்பிலான் கிளை இயக்குநர் கேப்டன் சலஹுடின் சக்காரியா தெரிவித்தார். அவர்கள் நாட்டில் நுழைவதற்கான எந்தவொரு ஆவணத்தையும் கொண்டிருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இவ்வாண்டு முதலாம் காலாண்டில் இந்தோனேசியாவின் பொருளாதார வளர்ச்சி 5.61 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான மிக உயர்ந்த அடைவு நிலை என அந்நாட்டின் புள்ளியியல் துறை தலைவர் அமாலியா அடிங்கார் வித்யாசாந்தி தெரிவித்துள்ளார். 2021 முதல் 2026 வரையிலான ஆண்டுகளின் முதல் காலாண்டில் இதுபோன்ற மிக உயர்ந்த பொருளாதார அடைவு நிலை பதிவாகவில்லை என்றார் அவர். தென்கிழக்கு போலந்தை சூழ்ந்துள்ள காட்டுத்தீயை அணைக்க ஏறத்தாழ 300 தீயணைப்பு படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை எரிய தொடங்கிய அந்த காட்டுத்தீயால் இதுவரை 100 ஹெக்டருக்கும் அதிகமான நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் நிலைமை இன்னும் மோசமடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு பணிகளை விரைவுபடுத்த 70 தீயணைப்பு வசதிகள் அணிதிரட்டப்பட்டுள்ள நிலையில் உலங்குருதி வழி நீர் பாய்ச்சும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கொடிய ஹந்தா வைரஸ் பரவலால் பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் உள்ள கடுமையான நோய்வாய்ப்பட்ட 2 பணியாளர்கள் கேப் வெர்டி வழியாக நெதர்லாந்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றனர். பின்னர் அந்த கப்பல் ஸ்பெயினின் கேனரி தீவை 3-4 நாட்களில் சென்றடையும் என்று ஸ்பெயின் சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டது. கப்பல் பணியாளர்களும் பயணிகளும் அங்கு முறையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவரவர் தாயகத்திற்கு அனுப்பப்படுவர் என அது கூறியது. ஏப்ரல் 1 நாள் அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வெர்டி நோக்கி புறப்பட்ட அந்த சொகுசு கப்பலில் 88 பயணிகளும் 59 பணியாளர்களும் இருந்தனர். புற்றுநோய் காரணமாக வெளி உலகத்திற்கு வராமல் இருந்த பிரிட்டன் இளவரசி கேத்ரின் அடுத்த வாரம் இத்தாலிக்கு செல்ல உள்ளதை கென்சிங்டன் அரண்மனை உறுதிப்படுத்தியது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமான இயற்கையும் அன்புமிக்க மனித உறவையும் ஒன்றிணைக்கும் ரேகியோ எமிலியா அணுகுமுறை குறித்து அவர் இத்தாலியில் உரையாற்ற வருகிறார். 2024 முதல் கிமியோதெராபி எனப்படும் வேதியியல் மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டு வந்த இளவரசி கேத் கடந்த ஆண்டு புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடை விட்டதாக தெரிவித்திருந்தார். விளையாட்டு, ஆசியான் கிளப் வெற்றியாளர் ACC கால்பந்து போட்டி. JDT-யும் தாய்லாந்து கிளப்பான புரிராம் யுனைடெட் FC-யும் இன்றிரவு சுல்தான் இப்ராஹிம் அரங்கில் நடைபெறும் அரையிறுதியின் முதல் ஆட்டத்தில் சந்திக்க உள்ளன. JDT விளையாட்டாளர்கள் தற்காப்பு அரணில் முக்கிய கவனம் செலுத்துவதுடன் தாக்குதல் ஆட்டத்திறனையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அதன் தலைமை பயிற்றுநர் ஜிஸ்கோ மோனோஸ் வலியுறுத்தினார். மேலும் ஆட்டம் தொடங்கியது முதல் எதிரணிக்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே அரையிறுதி 2 ஆட்டம் 13 நாள் புரிராமில் நடைபெறும். இதனிடையே மற்றொரு அரையிறுதியின் முதல் ஆட்டத்தில் சிலாங்கூர் FC வியட்நாமின் நாம் டின் FC-யுடன் பொருதுகிறது. பட்டாலிஞ்சாய மாநகர் மன்ற அரங்கில் அவ்வாட்டம் நடைபெறவுள்ளது. சொந்த இடத்தில் களமிறங்கும் வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும்படி சிலாங்கூர் FC தலைமை பயிற்றுநர் கிம் பான்கோன் தனது அணியினரை வலியுறுத்தினார். இரு அணிகளுக்கு இடையிலான 2 ஆட்டம் வியட்நாமில் நடைபெறும். ரஹ்மா மடானி விற்பனை இவ்வாண்டு 30,000 இடங்களுக்கு திட்டங்களுக்கு இலக்கு. மலேசிய எல்லை பாதுகாப்பு மின் அதிர்வு துப்பாக்கி பயன்பாட்டை ஆராய்கிறது உள்துறை அமைச்சர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல வந்து இந்த உடல் எடை குறைக்கிறது பற்றி, அப்புறம் வந்து சீரான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. ஒரு பாடலுக்கு அப்புறமா திரீசா இப்ப வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டங்களில் உடற்பயிற்சி செய்யும் போது ரொம்ப கவனமா இருக்கணும், கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலுக்கு அப்புறமா நம்ம என்னன்னு பாப்போமா?
1: ஆமா, கண்டிப்பா பாக்கலாம்.
0: வாங்க அடுத்த பாடலை கேட்போம் நம்ம.

0: சரி, முதல்ல சொல்லியிருந்தோம் இந்த காலகட்டங்களில் உடற்பயிற்சினா செய்யும் போது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு. அண்மையில் நம்ம நாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு திரேசா. இவர் வந்து ஒரு ஏறக்குறி ஒரு 30 கிலோமீட்டர், 42 வயது வரைக்கும் 30 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தய முடிவில் வந்து திடீர்னு பார்த்தோம்னா மயங்கி விழுந்துட்டாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் போது அவருக்கு வந்து உடம்புல வந்து ரொம்ப வெப்பம் ஆயிருச்சு, அதீத வெப்பம் அப்படின்றதுனால மயங்கி விழுந்து அதுக்கப்புறமா உயிரிழந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரியான செய்திகள் ரொம்ப நம்ம பார்க்குறோம். சில சமயம் பார்த்தோம்னா ரொம்ப வேகமாக உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு வந்துட்டு உடல் ரீதியாக வந்துட்டு நிறைய மாற்றங்கள் வர்றது, அப்புறம் ரொம்ப அதிகமாக வெப்பமாக இருக்கிறது, வெப்பத்தில் வேலை செய்யறது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் உடற்பயிற்சிலாம் செய்யும் போது கொஞ்சம் பார்த்துக்குங்க, வெப்பமாக இருக்கும் போது குறைச்சிக்கங்க, அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்றாங்க.
1: சரி, சுகாதார அமைச்சுமே மலேசிய வானிலை ஆய்வுத்துறை வந்து இந்த வெப்பமான காலகட்டத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளை முற்றிலும் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பாக உடற்பயிற்சி செய்யும் போது அந்த ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றாங்க இல்லையா, இது போன்ற தாக்கங்கள் அதிகமாக இருக்கு. 2 உயிரிழப்புகள் கூட நடந்திருக்கின்றன. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, முடிந்த அளவுக்கு உட்புறத்தில இருந்து நல்ல உடலை வந்து குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய இடங்களில் இருந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்படி முடியலையா, அதற்கு மாற்று உடற்பயிற்சிகள்லாம் எவ்வளவோ இருக்கின்றன, அதை மேற்கொள்ளணும். ஏறக்குறைய ஒரு 35-37 செல்சியஸ் இந்த பாகை டிகிரியை நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கொள்ளும். சரி பார்த்து சரி இந்த ஒரு வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளியே போகலாமா இல்லையான்றத நம்ம கட்டாயம் கண்காணிக்கணும். ரவே,
0: அப்ப நீங்க என்ன பண்ணலன்னா காலையில் உடற்பயிற்சி செய்யலாம், அப்படி இல்லனா மாலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணி போல அந்த மாதிரி உடற்பயிற்சி செய்யும் போது ரொம்ப வெப்பமா இருக்காது, அப்ப வந்து நம்மளுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யறதுக்கு நல்ல தோதா இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கங்க, அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கும் போது நிறைய தண்ணீர் குடிங்க. இப்ப தலைநகர்ல எடுத்துக்கிட்டா மழையா இருந்தாலும் கூட சில பகுதிகளில் பார்த்தோம்னா தொடர்ந்து ரொம்ப வெப்பமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் பாத்துக்குவோம். அந்த காலகட்டங்கள்ல
1: ஏறக்குறைய ஜூன் மாதம் வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எந்த பருவ நிலையாக இருந்தாலும் அதற்கு ஏற்றாற் போல நம்ம நடவடிக்கைகளை திட்டமிட்டு நம்ம மேற்கொள்ளலாம்.
0: வாங்க, திப்பு சுஜாதா பாடி இருக்கும் இந்த பாடலை கேட்கலாம்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும்
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-9729-1919.
2: வாழ்க்கை நம்மள எங்கெங்கும் அழைச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு.
3: எழுத்தறிவித்தவன் ஒருவன், நம் எல்லோருக்கும் அவன் இறைவன்.
2: அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
4: வியாழக்கிழமையில்
5: விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது.
4: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
6: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: இது வந்து முற்றிலும் பாதுகாப்பு அம்சத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படும். நீங்க சுதந்திரமா நடக்கணும் அப்படின்னாக்கா, இரவுல கூட சுதந்திரமா நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை வந்து நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க.
1: இது உண்மையிலேயே ஒரு பாதுகாப்பு அம்சம் தான். ஏன்னா ரவீன், இப்போ நடக்கிற ஒரு சில செயல்களை பார்க்கும் போது சில நேரங்கள் நம்ம தனியா வெளியே செல்றதுக்கு பயமா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம கண்காணிக்கப்படுறோம், அங்க ஒரு கேமரா இருக்கு அப்படின்றத தெரிய வந்தா நிச்சயமா அங்க வந்து தவறுகள் ஏதேனும் நடக்காது. முறையா விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம நம்ம மாற்றிக்கொள்ளலாம். அப்ப நம்முடைய பாதுகாப்புக்கும் முறையா விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கும் இது உதவியா தானே இருக்கு.
0: இது நம்ம நாட்டுக்கு வந்து குறிப்பா இது வந்து ரொம்ப புதிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான நாடுகள் இருந்து அமல்படுத்திட்டாங்க. சைனால பார்த்தோம்னா செயற்கை நுண்ணுயிரை கொண்டு இது வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பிறகு வந்து லண்டன்ல வந்து இது பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் வந்து ஜப்பான்ல வந்து இது வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தப்படுது. ஏன்னா ஜப்பான் வந்து என்னன்னா தெரியுமா, அதிகமா சுனாமி ஏற்படக்கூடிய அபாயம் வந்து ஜப்பான்ல இருக்கு. அதனால ஜப்பான்ல வந்து செயற்கை நுண்ணறிவை கொண்டு இந்த கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்காங்க. அங்க வந்து சுனாமி அறிகுறி, இந்த மாதிரி நிலநடுக்கம் அறிகுறிகள் வருவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா முன்கூட்டி அதற்கான அலாரத்தை அது கொடுக்குமா. அதனால நம்ம நாட்டுல கொண்டுட்டு வந்திருக்கிறது நல்லதுதான். இந்த மாதிரி அடிக்கடி மழை பெய்யும் போது வெள்ளம் எல்லாம் ஏற்படுதுல, அதை தடுக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். நமக்கு
1: பேரிடர்ல இருந்து நாட்டு மக்களை காப்பதற்காக தான் ஒரு திட்டம். எனவே இதுல இருந்து பயம் கொள்ள வேண்டாம், தைரியமா இருங்க. நமக்கு முன்னதாக ஒரு ஒலி அடிக்குது, ஒரு அலாரம் அடிக்குதுன்னா அது நல்லது தானே.
0: ஆமா, இந்த கேமரா அப்படின்னு வரும்போது நம்ம வீட்டுலயும் ரொம்ப முக்கியம். வீட்டுல முடிந்த அளவுக்கு இந்த கேமராக்கள் இருக்கிறது உறுதிப்படுத்திங்க. வாகனத்திலயும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுதான் கொஞ்சம் பாத்துக்கங்க. நீங்க
1: ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
0: வாங்க பாடலை கேட்கலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 1909072919.
0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

0: வணக்கம். இன்னும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், சமீப காலமா இந்த யானையை உட்படுத்திய ஒரு செய்தி வந்து மலேசியர்கள் மத்தியில ஒரு கவலை ஏற்படுத்திருக்கு. திரேசா, அந்த மூன்று யானைகள் இருக்கு, டாரா, அமோய், கிளட். இது வந்து பஹாங்ல இருந்தது, பஹாங் வந்து முருகி கட்சி சாலையில இருந்தது, பிறகு வந்து ஜப்பானுக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அடிப்படையில் என்னன்னா, 2022 மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒரு வந்து ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டிருக்கு. அந்த ஒப்பந்தம் வந்து இரு மிருக காட்சி சாலைகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துல வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யானைகளை வந்துட்டு அங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்றது ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டிருக்கு, கையெழுத்திடப்பட்டிருக்கு. அதற்கு ஏற்பதான் வந்துட்டு இந்த மார்ச் மாதத்துல பார்த்தோம்னா இந்த மூன்று யானைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன.
1: ஆமா, அப்போ இந்த யானைகளுடைய வாழ்வு சூழல் குறித்து பொதுமக்கள், விலங்கு நல அமைப்புகள்லாம் இப்போ கவலைப்படுறாங்க. அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, மலேசிய யானைகள் மலேசியாவுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் எழுத்திருக்காங்க.
0: ஆமா, இது என்னன்னா, ஏன் அப்படி சொல்றாங்கன்னாக்கா, இது பெரும்பாலும் வந்து இதற்கு முன்பு கூட இந்த நாட்டு ஒப்பந்தத்துல இந்த சில மிருகங்கள் இங்க அனுப்புறது, சில மிருகங்கள் இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறது வந்து ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனா அந்த யானைகளுக்கு மீதான ஒரு கவலை வந்து ஏன் வந்து அதிகமா இருக்குன்னா, ஜப்பான்ல வந்துட்டு அங்குள்ள சூழல் வந்து மாறுபட்டிருக்கும். சில சமயம் குளிர்காலமா இருக்கும்,
1: பருவநிலை
0: மாற்றங்கள் ஏற்படும். அப்ப வந்து அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல யானைகள் எப்படி இருக்கும், ரெண்டாவது வந்து அங்க வந்து அந்த யானைகள் வசிக்கிறதுக்கு அந்த மிருக காட்சி சாலையில அந்த இட வசதிகள்லாம் வந்துட்டு அமைப்புகள் சரியா இருக்கா அப்படின்னு கூட நமக்கு தெரியாம இருக்கும். அந்த ஒரு கவலையை வெளிப்படுத்திருக்கக்கூடிய மலேசியர்கள் எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா, தயவுசெய்து அந்த மூன்று யானைகளை நம்ம நாட்டுக்கு கொண்டுட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வந்து பஹாங் மந்திரி பசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேற்று வந்து சொல்லியிருக்காரு, மாநில அரசு வந்து ஒரு முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்கு, கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு செய்தியை நாங்க அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை உட்படுத்தி வந்து பிரதமர்லாம் வந்துட்டு சிலர் வந்து சந்தித்து பேசியிருக்காங்க, ஏதாவது நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி.
1: என்னன்னா ரவீன், யானைகள் அப்படின்னு பார்த்தா உருவத்துல மிக பெரியதல்லவா, அதாவது சிறிய இடத்துல வைத்தா யானைகள் வந்து பல கிலோமீட்டர் நடக்கும் உயிரினங்கள். சிறிய இடங்கள்ல வச்சா மன அழுத்தம், மற்றும் அந்த யானைகளுக்கும் நம்மள மாதிரிதான மனசு இருக்கு. அதனால மனசுறவையெல்லாம் போற்றி அதெல்லாம் போக்கி சுகாதாரம் குறைய வாய்ப்பு அதிகம் இருக்கிறனாலதான் மக்கள் கவலை கொள்றாங்க. எனவே மீண்டும் அந்த மூன்று யானைகள், அதாவது டாரா, அமோய், கிளட் மலேசியா திரும்பறதுக்கு நாமுமே காத்திருக்கலாம்.
0: இப்ப நீங்க கூட அந்த மாதிரி யோசிச்சு பாத்திருப்பீங்க தானே, நம்ம நேயர்கள் கிட்ட கேக்குறோம், நீங்க கூட யோசிச்சு பாத்திருப்பீங்க நம்ம நாட்டுக்கு திருப்பி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு காத்திருப்போம், நல்ல ஒரு செய்தி வருதா அப்படின்னு. அடுத்து வாங்க, சங்கர் மகாதேவன், ஹரிச்சந்திரன் பாடி இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-0-7-2-9-1-9.
1: ரவி, திரைப்பட கலைஞர்களுக்கு அவங்களோட அங்கீகாரம் உயரிய விருது, அங்கீகாரம் ஆஸ்கர் தான் எல்லாருமே பாப்போம். இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்ட காலகட்டத்துல ஹாலிவுட் பாலிவுட்லயும் சரி, AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி முழுமையாக திரைப்படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. அதாவது அதுல வந்து மனிதர்களுக்கு இடம் கிடையாது. ஒருவேளை நம்ம யோசிச்சிருக்கலாம், இனி வரும் காலங்கள்ல ஆஸ்கருக்கு வந்து இது போன்ற திரைப்படங்களை பரிந்துரைக்கப்பட்டால் உண்மையிலேயே நடிக்கிற கலைஞர்களின் நிலை தான் என்னவாகணும்? ஒரு நிலை இருந்து கேள்வி இருந்தா அதற்கான பதில் தான் இது. இப்போ வந்து ஆஸ்கர் விருதுல அந்த திரைப்பட ஒட்டுமொத்த குழுவினரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட உள்ளடக்கம், படம் அல்லது அந்த எழுத்து படிவம் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆஸ்கருக்கு அவங்க வரணும் அப்படின்னா அவங்களுக்கான விருதுகள் உண்மையிலேயே அந்த ஒட்டுமொத்த கலைஞர்களின் கைவண்ணத்தில் உள்ளடக்கியதாக மட்டும்தான் இருக்கணும். எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருந்தாலுமே கூட மனித கலையை வந்து அழிக்க முடியாது. அதுதான் உணர்வு ரீதியா இருக்கணும். இப்படி ஒரு புதிய விதியை கொண்டு வந்திருக்காங்க.
0: ஏன்னா எல்லா துறைகளிலும் பார்த்தோம்னா இந்த செயற்கை நுண்ணறிவின் ஆதிக்கம் ரொம்ப நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால குறிப்பா இந்த கலைத்துறையை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும், வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு, தற்போது இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகளை நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது வந்து பெரும்பாலும் நாடுகள் அப்படிதான் பண்றாங்க. தெரியுது, சில விருதளிப்பு விழால பார்த்தோம்னா விருதுகள்லாம் வழங்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, இந்த செயற்கை நுண்ணறிவை கொஞ்சம் நம்ம வேணாம், அதை கொஞ்சம் தள்ளி வைப்போம். முடிந்த அளவுக்கு கலைஞர்கள் அவங்களோட சொந்த உழைப்பை போட்டு நிறைய படங்கள் பாடல்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
1: ஆமா, உலகத்துல வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு AI வரும்போது எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, என்னங்க எங்களுக்கு வேலை இல்லாம போகுமா, இல்ல கலைஞர்களுடைய அந்த கலை பாதிக்கப்படுமான்னு. அச்சம் இருக்கிறதுலாம் நியாயம் தான், ஆனா பாருங்க என்னதான் இருந்தாலுமே உண்மையான கலை வாழும் அப்படின்றதுக்கு இப்போ ஆஸ்கர் அந்த குழுவினர் எடுத்திருக்கிற முடிவு இந்த விதிமுறை கலைஞர்களுக்கு ஒரு நற்செய்தின்னு தான் சொல்லணும்.
0: ஆமா, இந்த செயற்கை நுண்ணறிவு AI அப்படின்னு சொல்லும் போது முடிந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கும் போது அதன் குறித்த சில பயிற்சிகள் எடுத்துக்கங்க. நம்ம நாட்டுல தேசிய AI அலுவலகம் நயோ வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு. அதன் கீழ் பார்த்தோம்னா திரிசா, AI உன் துறையார், அதாவது மக்களுக்கான செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு சில பயிற்சிகள் எல்லாம் வழங்குறாங்க. இது வரைக்கும் ஏறக்குறைய நம்ம நாட்டுல 1.39 மில்லியன் மக்கள் இதற்கான பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க வந்து இணையதளத்துலதான் அதற்கான பயிற்சிகள் எல்லாம் நீங்க எடுக்கணும். நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போனா அப்படிலாம் அவசியமே இல்லை. மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ள AI.gov.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. அவ்வப்போது நம்மளுடைய இந்த மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் எடுத்துக்கும் போது கொஞ்சம் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் வேலை விஷயம் தெரிகிற மாதிரி இருக்கும்.
1: தொழில்நுட்ப வளர்ச்சியோட சேர்ந்து நாமுமே வளரணும், அதுதான் வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. எங்கேயுமே எந்த காலத்திலும் பின்தங்கி விடக்கூடாது, அவ்வளவுதான்.

0: வணக்கம். மின்னலி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து நிறைய விவரங்கள் நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கு வந்து அனைத்துலக சீருணவு தவிர்ப்பு நாள், அதாவது இந்த டயட் அப்படின்றோம்ல, டயட்டை வந்து தவிர்த்துருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது குறித்த சில முக்கியமான செய்திகள் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம், வந்து சேர்ந்துருக்கோம் நினைக்கிறோம்.
1: ஆமாம், அதாவது நம்ம ஒரு முடிவை எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பழக்கத்தை வழக்கத்தில் கொள்ளும் போது தான் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறோம். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு ஒருவேளை இதுதான் வேணும் அப்படின்னா நிறைய நிபுணர்கள் இருக்கிறாங்க. முதல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் உடல் அமைப்புக்கு ஏற்றாற் போல அந்த ஒரு திட்டத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச உடலையும் சரி நினைச்ச ஆரோக்கியத்தையும் தாராளமா பெறலாங்க.
0: ஏன்னா நம்ம ஊர்கள் மத்தியில நிறைய நோயெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சுகாதார அமைச்சர் சொல்லிட்டு இருக்கனால கொஞ்சம் ஆரோக்கியமா நம்ம இருப்போம். அடுத்து உங்களை இளமை உல்லாசத்துல சந்திக்க கிஷன் வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.
1: சரி, இந்த அளவில் உங்களிடமிருந்து வணக்கம் மின்னலில் விடைபெறுகின்றேன். நான் ஜெயசலாசரும்,
0: நான் ரவி, மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே.

0: நீ நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை அந்த கன்னடைய தரங்களே
1: எதுக்கு
0: தோ இதுக்கு தான்
1: ஏய் என்ன ஹைவேல குப்பை போட்டு சிரிக்கிற
0: ஒரு குப்பை தானே அவசரத்துக்கு குப்பை போடலானா இந்த ட்ரெயின்ல ஒரு கன்னடை கூட தரக்கலையே சரி யாரும் பார்க்கல கீழே போட்டு வேண்டியதா
1: இங்கேயுமா
0: அட ஒரு குப்பை தானே
1: நீங்க படிச்சிருக்கீங்க தானே
0: ஓ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன்
1: இதுல பெருமை வேற தெரியுமா தெரியாதா 2026 தொடங்கி பொது இடங்கள்ல குப்பைகளை வீசினீங்க அப்படின்னா 2000 ரிங்கிட் அபராதம் மட்டும் இல்லங்க 12 மணி நேரத்துக்கு பொது சேவையும் செய்யணும்
0: ஐயோ எதுக்கு இதெல்லாம் இனிமே நான் மட்டும் இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்களும் குப்பை போடாம நானே பாத்துக்கிறேன்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம் இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம கேட்டுறதுல தெரியாத நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு பரிசு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா ரேணுகா வந்திருக்காங்க சொல்லுங்க ரேணுகா
2: எனக்கு வருஷம் பர்த்டே கிஃப்ட் நான் எப்ப லீவுக்கு போறேன் எப்ப வரேன்னு தெரிஞ்சு ஒரு புக்கே கனெக்டா வந்து சேர்ந்து இந்த நாள் வரைக்கும் தெரியாது யாரு கொடுக்கறான்னு
1: என்னங்க
0: வீட்டுக்கு வருமா அலுவலகத்துக்கு வருமா
2: அலுவலகத்துக்கு தான் வரும் எவ்ரி இயர் 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன் யாருன்னு தெரியாது எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்
1: இந்த பரிசு வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுதோ அவருக்கு
2: நீங்க
1: பாருங்க ஒரு நாளைக்கு அவர் வந்து கீழ அலுவலகத்தில் நின்று உங்களை வந்து பாக்க போறாரு உங்களுக்கு ஒரு இன்பதரிசி கொடுக்க போறாரு பாருங்க
0: இன்றைய நிகழ்ச்சி அவர் கேட்டு இருக்கிறாரா ரேணுகா
2: கேட்டா சந்தோஷம் வந்து நான் தான் அப்படின்னு
3: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மலேசிய தேசிய செய்தி நிறுவனமான பிரினாமா 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானாவை முன்னிட்டு ஊடக நிகராளிகள், நிருபர், கல்வியாளர் ஆகியோர் பங்கேற்கும் ஆய்வரங்கை நடத்தவிருக்கிறது. நடப்பு இலக்கவியல் சவால்களை எதிர்கொள்ள ஊடகத்தார் கொண்டிருக்கும் கடப்பாட்டை உந்தச் செய்யும் நோக்கில் இந்த ஆய்வரங்கம் நாளை நடைபெறவிருக்கிறது. அதனை தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தொடக்கி வைக்கவுள்ளார். தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா அடுத்த மாதம் 20 நாள் கொண்டாடப்படவிருக்கிறது. மேற்காசிய நெருக்கடி பல்வேறு நாடுகளுக்கு பாதகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் அது பினாங்கு மாநிலத்துக்கு சாதகமாக அமைந்துள்ளது. துபாய், கத்தார் போன்ற நாடுகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளதால் அங்கு நடைபெறவிருந்த பல மாநாடுகள் தற்போது பினாங்கில் நடத்த அதன் ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டுள்ளதாக அந்த முத்துத்தீவின் சுற்றுலா படைப்பாற்றல் பொருளாதார செயற்குழு தலைவர் வோங் ஹோன் வாய் தெரிவித்தார். இதன் வழி மாநில வருவாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றார் அவர். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சீனா பெய்ஜிங் சென்றடைந்தார். அவர் சீன சகா வாங் யியுடன் பேச்சு நடத்தவிருப்பதாக ஈரானின் தஸ்னிம் ஃபாஸ் செய்தி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அராக்சியின் இந்த பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள், வட்டார பன்னாட்டு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல்களுக்கு வழிகாவல் அளிக்கும் நடவடிக்கையை சிறிது காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். ஈரானுடன் விரிவான உடன்படிக்கையை எட்டுவதில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து அவர் இவ்வாறு கூறினார். முன்னதாக வளைகுடாவில் சிக்கி தவித்த எண்ணெய் கப்பல்களை வெளியேற்றுவதற்காக தொடங்கிய முயற்சி குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ விவரித்திருந்தார். கூட்டணி ஆட்சி அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வரும் இவ்வேளையில் தமிழக வெற்றிக் கழகம் அமைச்சரவை பட்டியலை தயாரிக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் தவிக தலைவர் விஜய் இன்று தமிழக ஆளுநரை சந்திக்க திட்டமிடப்பட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. நாட்டின் கலப்பு இணை விளையாட்டாளர் ஜிமி வாங் இப்பருவத்தில் குறைந்தது ஒரு பட்டத்தை வெல்ல இலக்கு கொண்டுள்ளார். இம்மாத இறுதியில் 2026 மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் அவர் செங் சூஹீனுடன் முதல் முறையாக இணைகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் தமிழ்ச்செல்வம் சிவம். தமிழ்ச்செல்வம், வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: செய்திகளுக்கு பிறகு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது நான் கிஷன். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஒரு புத்தம் புதிய வாய்ப்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நல்ல முறையில் பயன்படுத்திப்போம். எப்படி போயிட்டு இருக்கு உங்களை நாட்கள் எல்லாம்? இன்றைக்கு வந்து 6 மே உங்களுக்கு பிறந்தநாளாக இருந்தால் உங்கள் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதற்கிடையில் மின்னல் குடும்பமே இங்கே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா காணொலி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த காணொலியை மறக்காமல் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறீங்க. சரி, இப்போ முதல் ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்கள் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். வினி தொடக்க பாடல் உங்களுக்கு கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

அன்னைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

அனுராதா ஸ்ரீராம், ஜாக்ஸ் பி ஜாய் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நம்ம ஜாக்ஸ் இருக்காரு இல்லையா, அவருடைய அடுத்த திரைப்படம், அதாவது எந்த திரைப்படத்துக்கு இசை அமைச்சிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் கேம் அப்படின்ற திரைப்படத்துக்கு தான் ஜாக்ஸ் பி ஜாய் இசை அமைச்சிட்டு இருக்காருங்க. இந்த திரைப்படத்தின் டப்பிங் வேலைகள்லாம் இப்போ வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அதுல துல்கர் சல்மான் அவர்கள் வந்து அவருடைய குரல் பதிவுலாம் வந்து அந்த வேலைகள்லாம் இப்போ தொடங்கிட்டு இருக்கு அப்படின்ற புகைப்படங்களை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ வைரலா பேசப்பட்டு இருக்கு. ஓ, இந்த அளவுக்கு வந்தாச்சா, முடிய போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம துல்கர் அவர்கள் வந்துட்டு பயங்கரமா குரல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதற்கடையில் ட்ரெய்லர் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க பார்க்கலாங்க. எப்படி இருக்க போகுது அந்த திரைப்படங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நஹாஸ் இதயாத் அவருடைய இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாகி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த பாடல் தேவானந்த் ரஞ்சித் பெனிடயால் வராங்க, கேட்கலாம்.

0: கதையே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
0: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

விஜயதாஸ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டதுங்க. நேரம் காலை மணி 10:26. மலையாள பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, வீட்டுல இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிற பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு வழக்கமா நம்ம குறிப்பு கொடுப்போம் இல்லையா? இப்போ பாட்டி சொன்ன சில விஷயங்கள் மறந்து போயிருக்கோம், அதை வந்து நம்முடைய அம்மாவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதையுமே மறந்துருப்போம். இப்ப புது வீடு வாங்கி நீங்க வீட்டுல தனியா இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாமே தனியா பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா, வழக்கமா நம்ம வந்து இந்த பருப்பு வகைகள் அரிசிகள்லாம் வந்துட்டு ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போம் இல்லையா? இந்த பருப்பு வகைகள் அரிசி இந்த மாதிரியான பருப்பு வகைகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதுல வந்து பூச்சிகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நம்ம பார்த்திருப்போம் என்ன பூச்சி வருது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி பூச்சி வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, வேப்பிலை அல்லது காய்ந்த மிளகாய் போட்டு வைக்கலாம் அப்படின்றத ஒரு பாட்டி குறிப்புல கொடுத்துருக்காங்க. இதை நீங்களுமே முயற்சி பண்ணி பாருங்க. முடிஞ்சா உங்களுடைய பாட்டி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, அவங்களும் உங்களுக்கு சில குறிப்புகள்லாம் கொடுப்பாங்க இது சார்ந்து. அடுத்த பாடல் உங்களுக்காக வினுதா சங்கீதா வராங்க, கேட்கலாம்.

வாழ்க்கை நம்மளை எங்கெங்கும் அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

பிஜு நாராயணன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சமூக வலைத்தளத்தில் நீங்களுமே பார்த்துருக்கலாம். சைனாவில் நடந்த ஒரு சம்பவம் தான், அங்கே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். பைஜியான் அப்படின்ற ஒரு 52 வயது ஆசிரியர், இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இவருடைய 30 வருட உழைப்பு இருக்கு இல்லையா, 30 வருடமாக ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அந்த 30 வருடமுமே அவர் எடுக்கிற அந்த சம்பளத்தை மொத்தமுமே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்து உதவுறாரு. இலவசமாகவே வந்து கல்வி வழங்குறாராம் முடியாதவர்களுக்கு, அதாவது பணம் செலுத்த முடியல அப்படின்னா அவங்களுக்கு இலவசமாகவே வந்து படிச்சு கொடுக்குறாராம். அந்த 30 வருட சம்பளத்தையுமே அவர் இதற்காக மட்டுமே தான் பயன்படுத்திட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறைய பாராட்டு வாழ்த்துக்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்கிற இப்படி ஒரு மனிதர் இருக்கிறார் அப்படின்னு போது உண்மையிலேயே நல்லா சந்தோஷமா இருக்குல்ல. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம நாட்டிலயும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களை நம்ம கொண்டாடியே ஆகணுங்க. இதற்கிடையில ஆசிரியர் தினம் வேற வரப்போகுது இல்லையா, மனமார்ந்த வாழ்த்து ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் மோகன் ஷீலாமணி உங்களுக்காக அடுத்த பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

நஜிமா ஷாட் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மே மாதம் தொடங்கி ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா காலை 11 மணி தொடங்கி 11:30 வரையிலும் ஹிந்தி பாடல்கள் இனிமேல் நீங்கள் கேட்க போறீங்க. எங்க ஹிந்தி பாடல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா, உங்களுக்காக இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 11 மணி தொடங்கி 11:30 வரையிலும் ஹிந்தி பாடல்கள் இடம்பெறும். செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம், கேட்டு ரசிக்கலாம். இப்போ அடுத்த பாடல் நடிர் ஷா சங்கீதா வராங்க, கேட்கலாம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்புள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கோடி காட்டியதையடுத்து 2வது நாளாக எண்ணெய் விலைகள் சரிந்தன. ஜூலை மாதத்திற்கான பிரென்னாட்சி கச்சா எண்ணெய் கலனுக்கு 1.52 டாலர் அல்லது 1.38 விழுக்காடு குறைந்து 108.35 டாலராக பதிவாகியுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய குறியீடான வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் ஜூன் மாதத்திற்கு 1.47 விழுக்காடு சரிந்து 100.77 விழுக்காடு டாலருக்கு குறைந்தது. ஈரானுடனான முழுமையான உடன்பாட்டை காரணம் காட்டி ஹர்முஸ் நீரிணையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் நேற்று எதிர்பாராத விதமாக அறிவித்தார். ஈரானுக்கு எதிரான தனது தாக்குதல் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக அமெரிக்கா கூறுகிறது. இருந்தும் ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மீது ஏதேனும் புதிய தாக்குதல்கள் நடத்தப்படுமாயின் பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். உத்தரவுக்கு ஏற்ப ராணுவ நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்க படைகள் தயாராக இருப்பதாக அமெரிக்க ராணுவ உயர் அதிகாரி கூறியதைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இதனிடையே அந்த நீர்நிலையில் அனுமதிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகிச் செல்லும் எந்த ஒரு கப்பல் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்ட கடுமையான எரிபொருள் நெருக்கடியை தொடர்ந்து நாட்டின் எரிபொருள் கையிருப்பை உறுதி செய்யும் கடப்பாட்டை ஆஸ்திரேலிய அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. 1 பில்லியன் லிட்டர் கையிருப்பை உட்படுத்திய திட்டத்தை பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் அறிவித்தார். அரசாங்கத்திற்கு சொந்தமான இந்த கையிருப்பு டீசல் உட்பட விமான எரிபொருளுக்கான நீண்டகால விநியோகத்தை வலுப்படுத்தும் என அவர் கூறினார். எரிபொருள் நெருக்கடியிலிருந்து நாட்டை பாதுகாப்பதே முதன்மை நோக்கம் என்பதை அல்பானிஸ் தெளிவுபடுத்தினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி பெய்ஜிங் வந்தடைந்தார். அவர் தம் சீன சகாவான வாங் ஹீயை சந்திப்பார். இருநாட்டு உறவுகள், வட்டார பன்னாட்டு மேம்பாடு குறித்து அவ்விரு தலைவர்களும் கலந்துரையாடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானின் எரிபொருள் விற்பனைக்கு சீனா முக்கிய வாடிக்கையாளராக இருக்கும் வேளை தெஹ்ரானுக்கான வருமானத்தை முடக்கும் எண்ணத்தில் அமெரிக்கா விதித்துள்ள தடைகள் அது மீறி வருகிறது. இம்மாதம் 14-15 நாட்களில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க திட்டமிடப்பட்ட நிலையில் அதற்கு முன் ஆராய்ச்சியின் இப்பயணம் அமைந்துள்ளது. உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் மீது ரஷ்யா நடத்திய அண்மைய தாக்குதல்களில் 21 பேர் கொல்லப்பட்டனர். வரும் சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் ரஷ்யாவின் வெற்றி நாள் அணிவகுப்பிற்கு முன்னதாக போர் நிறுத்தத்தை உறுதி செய்யும் முயற்சிக்கு நடுவே தாக்குதலை நடத்தியுள்ள மோஸ்கோவின் செயல் அளவுக்கு மீறியதாக இருப்பதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலின்ஸ்கி வன்மையாக கண்டித்துள்ளார். ஜப்போரின்சா, கராமாதோஸ்க், டினிப்ரோ நகரங்களை உள்ளடக்கிய இந்த தாக்குதல்கள் உக்ரைன் முன்வைத்த போர் நிறுத்த பரிந்துரைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடந்தன. தென்கொரியாவின் முன்னாள் முதல் பெண்மணி கிம் கியோன் ஹி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கின் தலைமை நீதிபதி புதன்கிழமை அதிகாலை சோல் நீதிமன்றத்திற்கு அருகில் இறந்து கிடக்க காணப்பட்டார். அதிகாலை 1 மணியளவில் காவல்துறை ஷின்சோ ஓ என்ற அந்நபரின் அந்நீதிபதியின் உடலை நீதிமன்ற அருகேயுள்ள பூங்காவில் கண்டுபிடித்ததாக கூறியது. இச்சம்பவ இடத்தில் ஒரு தற்கொலை கடிதம் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரின் மரணத்திற்கான காரணம் ஆராயப்படுகிறது. முன்னாள் அதிபர் யூன் சூ கியூலின் மனைவியான கிம் கடந்த ஜனவரியில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார். விளையாட்டு 2026 உலக கிண்ண கார்பந்து. ஈரான் இந்த போட்டியில் பங்கேற்பது குறித்து கலந்தாலோசிப்பதற்கு பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா ஜூரிக்கில் உள்ள தனது தலைமையகத்தில் ஈரான் கார்பந்து கூட்டமைப்பு FFIRIயுடன் சந்திப்பு நடத்தவுள்ளது. ஈரானின் பங்கேற்பு ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ வழங்கும் உத்தரவாதங்களை பொறுத்தே அமையும் என்று FFIRI தலைவர் மெஹ்டி தாஜ் கூறினார். உலக கிண்ணம் முழுவதும் அரிசோனா டக்ஸன் முகாமிடவிருக்கும் ஈரான் நியூசிலாந்து, பெல்ஜியம், எகிப்து ஆகியவற்றுடன் ஜி குழுவில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த மாதம் 15 நாள் ஈரான் தொடக்கமாக நியூசிலாந்துடன் களம் காணும்.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

ஒவ்வொரு புதன்கிழமையும் பாத்தீங்கன்னா இனி நீங்க என்ன பண்ண போறீங்க, ஹிந்தி பாடல்களை கேட்டு ரசிக்க போறீங்க. காலை மணி 11:30 வரையிலும், 11 மணி தொடங்கி 11:30 வரையிலும் உங்களுக்காக ஹிந்தி பாடல்கள், பழைய பாடல்கள் தொடங்கி புதிய பாடல்கள் வரை வழங்குறதுக்காக இளமை உல்லாசம் நிகழ்ச்சி இனி ஒவ்வொரு புதன்கிழமையும் தயாரா இருக்க போகுது. அந்த வரிசையில இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல், 1967 வெளிவந்த ஒரு படத்திலிருந்து முகேஷ் லதா மங்கேஷ்கர் கொண்டு வராங்க. இந்த பாட்டை கேட்கும் போது இது தமிழ்லயும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்க போறீங்க, நிச்சயமா யோசிப்பீங்க, கேளுங்களேன்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்

90களில் வெளிவந்த ஒரு பாடல் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். உதித் நாராயணன் ஹேமா உங்களுக்காக அந்த பாடலை வந்து பாடியிருந்தாங்க. சரி, பாலிவுட் பாடல்கள் தொடர்ந்து 11:30 வரையிலும் நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்க போறோங்க. பாலிவுட் பக்கமா இப்போ அடுத்து என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, IIZ அப்படின்ற ஒரு திரைப்படம் உங்களுக்காக தயாராகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜோம்பிஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம். இது வந்துட்டு ஒரு இந்த பேய்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மயமுறுத்தும் வகையில் இருக்கிற ஒரு திரைப்படமா இருக்க போகுது. யாருக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் ரொம்ப பிடிக்குமோ தாராளமா நீங்க 15 மே தொடங்கி இந்த திரைப்படத்தை பார்க்க தொடங்கலாம். ஏன்னா இந்த மாதம் வெளிவரும் அப்படின்ற தகவலை இயக்குனர் அலோக் குமார் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல வந்து மோகன் கபூர், அனுப்பிரியா, சச்சின், பிறகு ரிஞ்சன், ஜெஸ்ஸி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஆர்வம் இருக்கிறவங்க, கொஞ்சம் எனக்கு பயம்லாம் இல்லைங்க நான் பார்ப்பேங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பாலிவுட் படத்தை நீங்களும் பார்க்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக நம்ம லதா மங்கேஷ்கர், கிஷோர் குமார் கொண்டு வராங்க, தேகா ஏக்வாப் அப்படின்ற ஒரு பாடல் கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

தேவ்தேகி ஜோதிகா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். பாலிவுட் பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். சரி, நம்ம கிங் கான் ஷாருக் கான் இருக்காரு இல்லையா, அவருடைய அடுத்த திரைப்படம் என்னன்னு தானே கேட்கறீங்க. இல்லை, நீங்க கேட்கறீங்க, எங்களுக்கு தெரியும். கிங் படம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 24 வெளிவர போகுது அப்படின்ற தகவலை இயக்குனர் சித்தார்த் ஆனந்த் வந்து கொடுத்திருக்கிறாரு. இந்த திரைப்படத்துல நம்ம தீபிகா படுகோனும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஷாருக் கான் அவர்களும் தீபிகா படுகோனும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். நிறைய திரைப்படங்கள்ல அவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து வெளியிட்டு அந்த காணொலிகள் நம்ம பார்த்துருப்போம். அதுல குறிப்பா சொல்ல போனா சென்னை எக்ஸ்பிரஸ் அந்த திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படம் எவ்வளவு பிரபலமான ஒரு திரைப்படமா இருந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சியில பாடலை நிறைவு செய்ய போற ஒரு பாடல் சென்னை எக்ஸ்பிரஸ் படத்துக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: ஒவ்வொரு புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெற்றோரியல் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இன்றைக்கு வந்து ஹார்ஷ் பேரண்டிங், இந்த அழுத்தமான பெற்றோரியல், இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கேட்கலாம் வாங்க.
2: பிள்ளைங்கள் வந்து பெரியவங்க மாதிரி கிடையாது. அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாக்கா பெரியவங்க மாதிரி வெளிப்படுத்த முடியாது அவங்களால. They will keep it to themselves.
3: இந்த காலத்துல பேரண்ட்ஸ் ஒரு பார்வை பார்த்தா போதும், இல்ல ரோத்தான் எடுக்கிறேன்னு சொன்னா போதும், ஓடி போய் ஒளிஞ்சிருவோம். ஆனா டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச். இப்ப அந்த மாதிரி நம்ம சில்ட்ரன் ட்ரீட் பண்ணவே முடியாது. ஹார்ஷ் பேரண்டிங், ஹாஸ்டைல் பேரண்டிங்னு சொல்லுவாங்க. பிள்ளைகளை கண்டிப்பாக கண்டிப்பது, டிசிப்ளின் என்ற பேர்ல பிசிக்கலாவோ இல்ல சைக்கோலஜிக்கலாவோ கடுமையாக அவங்களோட இஷ்டத்துக்கே விட்டுருவாங்க. They will be given freedom, no boundaries and no discipline. இது கூட பெருக்காலத்துல அவங்க பெரியவங்க ஆன பிறகு மன அழுத்தம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா நிறைய பெற்றோர்கள் மனசுல ஓடிட்டு இருக்கோம், இப்ப இந்த பேரண்டிங் ஸ்டைல் தான் நாங்க பாய்க்கிறது. Authoritative parenting. This is a balance in between both. பெற்றோர்கள் நம்ம எப்படி பேசுறோமோ, மத்தவங்கிட்ட நடந்துக்கிறோமோ, மத்தவங்க எப்படி நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைகளும் நடந்துக்குவாங்க. இப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட ரொம்ப ஹார்ஷா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா அவங்களும் வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட இதை மத்தவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்குவாங்க. So parents, always remember, we are the role models.

என்ன பாட்டு வேணும், யாருக்காக வேணும், அதை சொல்லுங்க, அதை எப்படி வழங்குறோம் மட்டும் பாருங்களேன். சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி யார்ட்டையாவது ஒரு சின்ன மனசாப இருக்கலாம். சரி, பாடல் கேட்டா உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாமே உங்க மனசுல இப்ப ஓடிட்டு இருந்தா, ஒரு யோசனை போய்கிட்டு இருந்தா, நீங்க இப்போ தாராளமா அழைக்கலாம். உங்க அழைப்புக்காக இளமை உல்லாசம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்குங்க. அடுத்த பாடல் கார்த்திக் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
1: ஏய், யா கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
0: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
1: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ரேவதி பேசுறேன், ஜேபில இருந்து.
0: ரேவதி சொல்லுங்க, வேலைக்கு போயாச்சா?
1: வேலை இடத்துல இருந்தா கால் பண்றேன்.
0: ஓ, வேலை இடத்துல தான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
0: பா எங்களுக்கு அது மகிழ்ச்சியா இருக்குங்க. வேலை இடத்துலயும் மின்னல கேக்குறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய ரசனைக்கு நாங்க நன்றி சொல்றோம். அதுக்காகவே பாட்டு கொடுக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு சொல்லுங்க?
1: ஆக்சுவலி நேத்து வந்து அண்ணன் மகனுக்கு வந்து பேர், அவர் பேர் வந்து திலகன், பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. அவருக்காக நான் ஒரு பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: திலகனுக்கு என்ன வயது?
1: திலகனுக்கு 12 நினைக்கிறேன்.
0: 12 நினைக்கிறீங்களா? அத்தை தானே நீங்க? அத்தைக்கு வயசு தெரியல திலகன், கேட்டுக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, எதுவா இருந்தாலும். ஏதோ நம்மளால முடிஞ்சது. சரி, திலகனுக்காக என்ன பாட்டு கேட்கலான்னு இருக்கீங்க?
1: என்ன பாடல்னா, தனுஷ் நடித்த கரை அந்த படத்துல இருந்து ஒரு பாடலை போடுங்க.
0: தனுஷ் உங்களுக்கு பிடிக்குமா இல்ல திலகனுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு தான் பிடிக்கும்.
0: உங்களுக்கு தான் பிடிக்கும், பாத்தீங்களா? இது ஒரு படம் சொல்றதுக்கு திலகன்ட்ட. திலகன் இப்ப முழுசா கேட்டு உங்களுக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப்ல அழைக்க போறாரு பாருங்க.
1: திலகன் வந்து பள்ளியில இருப்பாருன்னு
0: நினைக்கிறேன். இதை பதிவு பண்ணி அப்படியே நீங்க திலகன்ட்ட காமிக்கணும், சரியா?
1: கண்டிப்பா.
0: நன்றி, நன்றிங்க.
1: நன்றி, நன்றி.
0: அங்க தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 03-2282-5733 அல்லது 4768. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற வாய்ப்பு உங்களுக்காக. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில இருக்குங்க.

0: வணக்கம், என் பேர் யுகராஜா. நான் வந்து போடிக்சன் நகரி சமிழ்நாள்ல இருந்து அழைக்கிறேன்.
1: யுகராஜா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா?
0: நல்லா இருக்க. கிஷன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
0: என்ன
1: பாட்டு வந்து கேக்கணும்னு பயணத்துல?
0: ஏன்
1: திடீர்னு பயணத்துல?
0: அது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, சோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக.
1: ஓஹோ, இது ஒரு காதல் பாட்டு. நான் நினைச்சேன் ஏதோ முக்கியமானவங்களுக்கு கேட்க போறாரு போல அப்படின்னு நினைச்சிட்டேன்.
0: இல்ல, ஓபனா ஜெனரலா எல்லாத்துக்குமே சேர்த்து கேட்டுறேன்.
1: எல்லாத்துக்குமே கேட்டுருங்க, எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை?
0: ஆமா,
1: சரி, வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு பத்திரமா போங்க, சரியா?
0: நன்றி கிஷன்.
1: நன்றி நன்றி.

0: ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
2: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நகரங்களில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கையாள்வதற்கு மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM இன் முதன்மை அணுகுமுறையாக அடுக்கு நெடுஞ்சாலை மேம்பாடும் விவேக தொழில்நுட்ப பயன்பாடும் உள்ளன. நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை தற்போது 5.5 மில்லியன் முதல் 6 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாக LLM தலைமை இயக்குநர் முகமது அட்ஜிர் யூசுப் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ரஹ்மா மடானி விற்பனை திட்டத்தை 30,000 தொகுப்புகளாக விரிவுபடுத்துவது சரியான நடவடிக்கை என புத்ரா பிசினஸ் ஸ்கூல் இணை பேராசிரியர் டாக்டர் அஹமா ரஸ்வான் அப்துல்லா தீஃப் கூறியுள்ளார். குறிப்பாக குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் தரப்பினரின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க இது உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு அனைத்தையும் உள்ளடக்கிய நீடித்த எதிர்காலத்தை உருவாக்குவதில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நாட்டின் சிறு நடுத்தர தொழில் சங்கமும் இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் கடப்பாடு கொண்டுள்ளன. அண்மையில் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தர் ஜோசப் குருவுடன் நடைபெற்ற வியூக சந்திப்பின் போது இந்த கடப்பாடு மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக அச்சங்கம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இம்மாதம் 14-15 நாள்களில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க பெய்ஜிங் செல்ல திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அந்த பெருஞ்சுவர் நாட்டுக்கு சென்றுள்ளது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரார் 26 ஆசியான் மாநாட்டை ஏற்று நடத்தும் பிலிப்பீன்ஸில் பன்னாட்டு தலைவர்கள் உட்பட பேராளர்களின் பயன்பாட்டுக்கான வாகன தேவைகளை நிறைவு செய்ய அந்நாட்டின் லெக்சஸ் சொகுசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. குறிப்பாக மாநாடு நெடுகிலும் சுற்றுச்சூழலை பாதகம் இல்லா வண்ணம் லெக்சஸ் யாவும் மின் வாகனங்களாக இருக்கும் என டொயோட்டா மோட்டோ பிலிப்பைன்ஸ் நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. ஈரார் 26 ஆசிய பூப்பந்து போட்டிக்கு 2 இணைகள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர் என தேசிய ஆடவர் இணை தலைமை பயிற்றுநர் ஹாரி இமான் பெர்காடி தெரிவித்தார். சில முதன்மை போட்டிகளின் அடைவு நிலையின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றார் அவர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து மின்னலோடு பயணிக்கும் உங்கள் அன்புக்கு ரசனைக்கு நன்றிங்க. ஆர்டிஎம் கிளிக் செயலி பதிவிறக்கம் செய்தாச்சா? இன்னும் இல்லை அப்படின்னா இப்பவே பதிவிறக்கம் செய்யுங்க. எங்கிருந்தாலும் மின்னல் எஃப்எம் நீங்க மிக சுலபமாக கேட்கலாம். தொடர்ந்து போட்டி எங்க உங்களுக்காக தயாரா இருக்குங்க. 10 என்றதுக்குள்ள நீங்க தயாரா இருக்கீங்களா? நாங்க கேட்கிற சுலபமான கேள்விகளுக்கு 10 என்றதுக்குள்ள 10 வினாடிகளுக்குள்ள நீங்க பதில சொல்ல போறீங்க. பதில சொல்லிட்டா என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? பாடல் பரிசு தொடர்ந்து நீங்க பிடிச்சவங்களுக்கு விரும்பி கேட்கலாம். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் பாட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், அப்புறம் அந்த போட்டியில் கலந்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த போட்டி எங்கேயுமே இருக்கு. வாங்க சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. போட்டி அங்கம் உங்களுக்காக தயாரா இருக்கு. பத்தின்றதுக்குள்ள நாங்க கேக்குற கேள்விக்கு நீங்க பதில சொல்ல போறீங்க. பதில சொல்லிட்டீங்கன்னா பதிலுக்கு உங்களுக்கு என்ன பரிசு கிடைக்க போகுது? பாடல் பரிசு. அன்புக்குரியவருக்கு தொடர்ந்து நீங்க கேக்கலாங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்காக நாங்க வழங்குறோம். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: அழைக்கிறோம், பேர் பூமா செல்வகுமாரன்.
0: பூமா, பூமான்றது உங்க பெயரா இல்ல புனை பெயரா?
1: இல்ல, என்னோட பேரு.
0: உங்க பேரே பூமாவா? இப்படியும் ஒரு பேர் இருக்குன்றத இன்னைக்குதான் சார் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். சரி வாங்க, போட்டி அங்கத்துக்கு போலாமா? தயாரா இருக்கீங்க? அப்பா சிங்கம் களத்துல இறங்கிருச்சுன்ற மாதிரி கோபம் அதிகமா வருமா உங்களுக்கு? ஓ, அதிகமா வரும். அது சார்ந்த ஒரு கேள்வி. கோபம் வரக்கூடிய ஏழு காரணங்களை பத்து வினாடிகளுக்குள்ள சொல்ல போறீங்க. பத்து என்றதுக்குள்ள போலாமா? வாங்க வாங்க வாங்க. நீங்க இப்ப பண்றதுக்கு தான் வீட்டுல கோவப்பட போறாங்க. என்னங்க பத்து என்றதுக்குள்ள முடிய போது அதுக்கடி சொல்றது இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நல்ல முயற்சி எங்கயோ போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பாதுகாப்பா போங்க, சரியா? நீங்களும் தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. கேள்விகள் சுலபம் தான், பத்து என்றதுக்குள்ள பதில சொல்ல போறீங்க. சொல்லிட்டா உங்களுக்கு பிடிச்ச பாடல நாங்க வழங்குறதுக்கு ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் எஃப்எம்யும் டேக் பண்ணுங்க.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:13.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: இந்திரா முதல்ல ஒரு ஆண் அழைச்சிருந்தாரு, அவரால் முடியல. இப்போ பெண் எப்படி சிங்க பெண்ணே ஜெயிக்க போறீங்களான்னு
1: பாத்துருவோமா?
0: பத்து என்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, சத்தம் உண்டாக்கும் ஆறு பொருட்களை பத்து வினாடிகளுக்குள்ள நீங்க சொல்லணும். போலாம்.
1: பந்தி, விளையாடி ஜாமான், சமைக்கிற ஜாமான். சத்தம் உண்டாக்கும்னா
0: எதெல்லாம் சத்தம் உண்டாக்கும்?
1: இசைக்கருவிகள்.
0: ஏதாச்சும் சத்தம் உண்டாக்கும்னா எதுவாக இருக்கலாம்?
1: எனக்கு
0: எவ்வளவு இருக்கு தெரியுமாங்க, சத்தம் உண்டாக்குற பொருட்கள். அத போய் சொல்லாம விட்டுட்டீங்களே. இப்ப நான் ஓரமா உட்காந்து அழலான்னு இருக்கேன். இப்போ அவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம், ஆனா இப்படி ஆயிருச்சு. சரி பரவாயில்ல, நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க அழைக்கலாங்க. பத்து என்றதுக்குள்ளதான எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சுழிய மூன்று இரண்டு இரண்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு மூன்று மூன்று அல்லது நான்கு ஏழு ஆறு எட்டு பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காக இளமை உல்லாசம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: நம்ம கேட்டுறதுல தெரியாத நபர் கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு பரிசு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? ரேணுகா வந்திருக்காங்க, சொல்லுங்க ரேணுகா.
2: எனக்கு வருஷம் பர்த்டே கிஃப்ட், நான் எப்ப லீவுக்கு போறேன் எப்ப வரேன்னு தெரிஞ்சு ஒரு புக்கே கனெக்டா வந்து சேர்ந்து இந்த நாள் வரைக்கும் தெரியாது யாரு கொடுக்கறான்னு.
1: என்னங்க,
0: வீட்டுக்கு வருமா அலுவலகத்துக்கு வருமா?
2: அலுவலகத்துக்கு தான் வரும். எவ்ரி இயர் 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியாது, எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்.
1: இந்த பரிசு வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுது, அவருக்கு தெரியுது நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எல்லாம் அவருக்கு தெரியுது பாருங்க.
2: ஆமா,
1: அது கொஞ்சம் பயமா இருக்கு தெரியுமா?
2: இல்லையா, அது இத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால பழகி போச்சு. பட் எனக்கு ஒரு ஆசை, யார் அந்த நபர்னு பாக்கணும்னு. ஒவ்வொரு வருஷமும் நான் ஏதாவது போஸ்ட் போடுவேன், ஓகே யாரு அப்படின்ட்டு. அப்ப கூட அதுக்கு இது இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல.
1: நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு அவர் வந்து கீழே அலுவலகத்தில் நின்று உங்களை வந்து பாக்க போறாரு, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாரு பாருங்க.
0: இன்றைய நிகழ்ச்சி அவர் கேட்டு இருக்கிறாரா ரேணுகா?
2: கேட்டா சந்தோஷம் வந்து நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் சந்தோஷம். அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் இந்த நம்பர் தான் நமக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணலாம்.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: 1930 அவர் சீர்திருத்த சங்கம் போன்ற அமைப்புகளில் செயற்பட்டார். சமத்துவமும் சுயமரியாதையும் வளர வேண்டும் என்பதே அவரது முக்கிய நோக்கமாக இருந்தது. 1935 ஜூலை 6 அன்று அவர் தமிழ் முரசு என்ற செய்தித்தாளை தொடங்கினார். இந்த செய்தித்தாள் சமூகத்தின் குரலாக விளங்கியது. இதில் சமூக சீர்திருத்தம், கல்வி, தொழிலாளர் உரிமைகள் மற்றும் தமிழ் மொழி வளர்ச்சி குறித்து அவர் தொடர்ந்து எழுதினார். மேலும் அவர் கல்வி வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு வகித்தார். இளைஞர்களிடையே தமிழ் மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை காக்க பல நிகழ்ச்சிகளையும் ஊக்குவித்தார். 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தென்கிழக்காசியாவில் இந்திய சமூகத்தின் சமூகம் மற்றும் அரசியல் விழிப்புணர்வை உயர்த்துவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். பல ஆண்டுகள் சமூக சேவையில் ஈடுபட்ட பிறகு அவர் 1974 மறைந்தார். கோ சாரகபாணி அவர்கள் தமிழ் மொழி, கல்வி, சமத்துவம் மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்த ஒரு சிறந்த தலைவர் ஆவார். அவருடைய பங்களிப்பு என்றும் நினைவில் நிற்கும். வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.
1: அவர் பினாங்கு ஆசிரியர் கல்விக் கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? அப்பா உற்சாகமா இருக்கு குரல்.
0: என் பேரு வில்லியம். நாங்க என்னைக்குமே நானே எடுத்துக்கிட்டு ஸ்டாண்ட் பாயா மீட்டிங் எப்பவுமே ஆபீஸ்லயும் ஸ்டாண்ட் பாயா பிளேசர் யூனிஃபார்ம் சப்பாத்தி அந்த மாதிரி லாங் ஸ்லீவ் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். அதே நேரத்தில் காடிலயும் இருக்கும் ஒரு சார்.
1: என்னங்க சொல்றீங்க, நீங்க அலுவலகத்திலயும் வச்சிருப்பீங்க, உங்க ஆகணத்திலயும் வச்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பா வச்சிருப்போங்க, ஏன்னா அது எங்களுக்கு என்னைக்குமே உதவியா இருக்கும். உதவினா நம்மளுக்கு தெரியாது எந்த சூழ்நிலையில யார பாக்க போறோம்னு. ஒரு உதாரணமா நான் வந்து பூர்வீகம் பினேங் லீவுக்கு என் கம்பத்துக்கு போயிருக்கேன். அந்த நேரத்துல வந்து ஒரு வேலை விஷயமா நான் வந்து ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கோ இல்ல ஒரு கோர்ட்டுக்கோ ஒரு போலீஸ் டிவிஷன் அதாவது ஐபிடிக்கு போறதுனால அந்த நேரத்துல நான் வந்து சாதாரண என்னோட ஜீன்ஸ் போட்டு நான் போக முடியாது. சோ நான் ப்ராப்பரா டை போட்டுதான் போகணும். அதனாலதான் எப்பவுமே சென்பா இருக்கும், அது போட்டு ப்ராப்பரா போயிருவோம்.
1: அப்ப வில்லியம் வந்து நீங்க காவல்துறையில பணிபுரியுறீங்க, எப்படிக்க பாருங்களா போற போக்குல சொல்லிட்டீங்க நீங்க. சரி, அப்ப நீங்க எப்போதுமே ரொம்ப கவனமா தான்
0: இருக்கணும்.
1: நீங்க எல்லாம் முன்னு உதாரணம் இல்லையா. அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க வில்லியம்ஸ், பேசுவோம் நம்ம. நன்றி.

0: கொடுமையாச்சு.
1: அந்த சாரி எப்படி இருக்கு, அந்த துணி எப்படி இருக்கு, அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு போனா எப்படி உடுத்திட்டு போறது, இந்த டின்னருக்கு போனா எப்படி உடுத்திட்டு போறது, கோயிலுக்கு போனா எப்படி உடுத்திட்டு போறது எடுத்து சொல்லுவோம்.
0: சரி, நீங்க அப்படின்னா உங்களோட வேலை வந்து எந்த மாதிரியான வேலை?
1: துணி கடையில 11 to 9 வரைக்கும். அப்பதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, சுட்டிக்காரங்க எப்போதும் டிப் ஆகுறீங்க, இன்னைக்கு இப்படி வந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க வரணும்னு சொல்லிட்டு வரணும், கவலையா இருக்கும். ஐயோ என்ன டிப்பா இருந்துச்சுன்னா அழகா இருக்குமே,
0: என்ன செய்யறது, வந்தாச்சு அவங்களும் வந்து எடுத்துட்டாங்க, வேற ஒண்ணும் செய்ய முடியாது,
1: ஆன் தி ஸ்பாட் வருவாங்க.
0: ஆஹா, ஸ்ரீதருக்கு நன்றியை சொல்லிடுவோம். இப்படி சில நேரங்கள்ல வந்து தவிர்க்கவே முடியாது, என்ன செய்வது. இருந்தாலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த விற்பனையாளர்கள் இருக்காங்களே, இந்த விற்பனை முகவர்கள்லாம் உண்மையிலே ஒவ்வொரு நாளும் அழகா போய் தான் ஆகணும் இல்லையா? ஏன்னா அவங்க வியாபாரம் செய்யும் போது அங்க மக்கள் வரும்போது சிரிச்ச முகத்தோட எப்போதுமே பார்ப்பதற்கு டிப்டாப்பான்னு சொன்னார் இல்லையா, மெடுக்கோட அழகா இருக்கணும். சரி, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மக்கள் வரும்போது வரவேற்று மெடுக்காக இருக்கக்கூடிய, சரி இன்றைக்கு எந்த நாளா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கோபமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, உங்க மனநிலைகள் எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிரிப்போடவும் பார்ப்பதற்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வேளையில சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா?

வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்ககிட்ட சொல்றீங்களா? மினல் எஃப்எம் இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் எஃப்எம்யும் டேக் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் மறக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் எந்த ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி, அதாவது ஏதாவது பாடம், சமய ஆசிரியர்கள், இப்படி நம்ம வாழ்க்கையிலேயே முக்கியமான குருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கும் ஒரு நாளாக, ஏன்னா அங்க அந்த வகுப்பறையிலே இருந்து பலரை வந்து வெற்றியாளர்களாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சிலரை வந்து வாழ்க்கையில நல் வழிபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது வரைக்கும் பல முன்னாள் மாணவர் சங்கங்கள் எல்லாருமே வந்து ஆசிரியர்களை கொண்டாடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா நம்முடைய வயது ஏற ஏற அவங்களுடைய வயதும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. பலர் இவ்வுலகத்தில் இல்லை, இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஆண்டுமே ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களை நாம நினைச்சு பார்க்கிறோம். இந்த முறை என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் உங்களுடைய ஆசிரியரை பற்றி பேசி ஒரு நிமிட காணொலியாக, புகைப்படம் இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு, குறிப்பா எந்த பள்ளியில படிச்சிருக்கீங்க, யார் அந்த ஆசிரியர், யாராக வேண்டாலும் இருக்கலாம், உங்களுக்கு மலாய் படித்து கொடுத்த ஆசிரியர் மலாய்க்காரரா இருக்கலாம், அல்லது கணித ஆசிரியர் சீனரா கூட இருக்கலாம், அப்படி உங்களுடைய ஆசிரியர்களை நீங்க நினைவு கூர்ந்து எங்களுக்கு ஒரு நிமிட காணொலியாக உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நீங்கள் பதிவிட்டு மின்னல் பக்கத்தை டேக் செய்யணும். அவ்வளவுதான், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னாலும் சிக்கல் இல்லை. நீங்க என்னன்னா அந்த காணொலியை உங்க வீட்டுல யாராவது பிள்ளைகள் இருப்பாங்க, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லித்தரவே தேவையில்லை, சொல்லிட்டீங்கன்னா அவங்க பட்டுன்னு செஞ்சிருவாங்க. அதனால நீங்க உங்க ஆசிரியர் யார் அப்படின்னு இப்போ ஞாபகத்துக்கு வருவாங்க, ஆமால்ல எங்க இருக்காங்க அப்படின்ற அந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கும். அதனால நன்றி செலுத்தும் வகையாக இந்த காணொளி அமையட்டும்.

0: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே? தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நாளை சிபுவில் நடைபெறும் 48வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் அது தொடர்பான மாநாடுகளில் மலேசிய பேராளர் குழுவிற்கு தலைமை தாங்குவார். மேற்காசிய மோதல் தென்கிழக்காசிய வட்டாரம் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து ஆசியான் தலைவர்கள் கலந்தாலோசிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பிலிப்பீன்ஸுக்கான மலேசிய தூதர் டாக்டர் அப்துல் மலிக் மெல்வின் கெஸ்டலினோ ஆண்டனி தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 1MDB நிதி கையாடல் தொடர்பில் 120 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட மதிப்புள்ளதாக நம்பப்படும் மேலும் 8 கலைப்படைப்புகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் மீட்கும் பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளது. மலேசியாவிற்கு திரும்ப கொண்டுவரப்பட வேண்டிய அந்த கலைப்படைப்புகளை SPRM அடையாளம் கண்டுள்ளதாக அதன் தலைவர் தான்சிரி அசாம்பாக்கி தெரிவித்தார். தலோக் இந்தான் பகுதியில் கொலை, கம்பி வட திருட்டு போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் காவல்துறை உள்ளூர் ஆடவர் 7 கைது செய்துள்ளது. 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் அனைவரும் பஹாங் பந்தோங்கிலும் தலோக் இந்தான் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பிடிபட்டதாக ஹிலிர் பெரா காவல்துறை தலைவர் ACP சுவா கோக்லியான் தெரிவித்தார். இந்தியா $414 மில்லியன் மதிப்பிலான 2 புதிய குறைக்கடத்தி திட்டங்களை அங்கீகரித்துள்ளது. உலகளாவிய குறைக்கடத்தி மதிப்பு தொடரில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக அந்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். கேஃப் அறிவித்த ஒருதலை சார்பு போர் நிறுத்தம் புதன்கிழமை தொடங்கி செயல்படவிருந்த நிலையில் யுக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறைந்தது 28 கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே 2ம் உலகப் போர் வெற்றி நாளை கொண்டாடும் வகையில் ரஷ்யா வரும் 9ம் நாள் போர் நிறுத்தம் கோரியுள்ளது. விளையாட்டு ஈரார் 26 ஆசிய இளையோர் டாட்ச் பால் போட்டி தாய்லாந்து பெங்காக்கில் நடைபெற்ற இதில் தேசிய அணி 4 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. தேசிய அணியினர் பெரும்பாலானோர் உலகரங்கில் களமிறங்குவது இதுவே முதல் முறை. இருந்தும் இந்த வெற்றி பொருள் பொதிந்த ஒன்று என மலேசிய டாட்ச்பால் கூட்டமைப்பு பெருமிதம் தெரிவித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையமைச்சு நிகழ்ச்சியில இரண்டு தொடக்கம் மூன்று வரை நாம பழைய பாடல்களை கேட்கவிருக்கின்றோம். ஆர்வமாக நீங்களும் காத்துக்கொண்டே இருப்பீர்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். அதே வேளையில இன்றைக்கு நீங்கள் டிக்டாக் பக்கம் வந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். அதிகம் கேட்காத பாடல்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடிக்கடி கேட்ட பாடலும் உங்களுக்கு பிடித்த பாடலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்க, தொடக்க பாடலை டி எம் சவுந்தரராஜன் எல் ஆர் ஈஸ்வரி கொண்டு வருகின்றார்கள். குடியிருந்த கோயில் திரைப்பாடல்.

ஆனந்த ஜோதித்திற்காக அந்த பாடலை நாம கேட்டோம். ஆனந்த ஜோதியும் இப்போ டிக்டாக் பக்கம் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியா இருக்கும், ஏன்னா அவங்க பேரும் ஆனந்த ஜோதி இல்லையா. சரி, நேரம் இப்பொழுது 2:15. அடுத்து பிசிஸ்ல கொண்டு வரக்கூடிய பாடலை நம்ம கேட்கவிருக்கின்றோம். பாரதி அடுத்து வரும் பாடலை, ஏன்னா அந்த பாடலை நான் சொல்லிட்டேன் என்ன பாடல் அப்படின்னு சொல்லி, அத்தான் என்னத்தான் அப்படிங்கிற பாடல், பாவ மன்னிப்பு திரையிலிருந்து அந்த பாடலை கேட்க போறோம். உடனே எல்லாரும் அவங்க அவங்க அத்தானுக்காக பாடலை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதி என்னுடைய கணவருக்கு அந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்குணா தேவி அவங்களும் கேட்டிருக்காங்க. ஜெயக்குமாரன் அவருக்கு இந்த பாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கல்யாணி இணைஞ்சிருக்காங்க. செபஸ்தி அம்மாள் அவங்களும் கேட்டிருக்காங்க. சரி, பாடலை நாம இப்போ கேட்கலாம்.

இசையமிசு நிகழ்ச்சியில் இனிய பழைய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த பக்கம் முதல்ல அத்தான் என்னத்தான் அப்படின்ற பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடலை ஒலிபரப்பு ஏதோ நிறைய பேர் சொன்னாங்க என்னுடைய அத்தானுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நானும் கேட்டிருந்தேன், யார் யாரெல்லாம் இன்னும் வீட்டில் வந்து அத்தான் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னமும் பயன்படுத்துகிறோம். சிலர் மாமா அப்படின்னு கூப்பிடுறோம் கணவரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி அன்புக்குரிய அழகான தமிழ் சொற்களை அழைத்து பேசும்போது அழைக்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த பூரிப்பும் மகிழ்ச்சியும் நீங்கள் வந்து இந்த டிக்டாக் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, உனது விழியில் அப்படிங்கிற பாடலை வந்து சுமதி ஸ்ரீ கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். அந்த பாடலை யார் யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கலைமதி பரமேஸ்வரி கில்லானிலிருந்து, புருஷோத்தமன், கலைமதி ஐரின் அவங்க, பிறகு ஆனந்த ஜோதி, கல்யாணி, ஏன் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் தடுமாறுறேன் அப்படின்னா நிறைய நிறைய பெயர்கள், அதனால் செபஸ்டி அம்மாள், பிறகு கல்யாணி ராமசாமி, லட்சுமி கணேஷ், வேலு ஆகியோர் கேட்டிருக்காங்க. பாடல் நம்ம அடுத்து கேட்கலாம்.

தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் திருச்சி லோகநாதன் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. அந்த பாடலை ஏதாவது ஒரு சோக பாடலை விரும்பி கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடலை நம்ம ஒளிபரப்பணும். அப்புறம் டிக்டாக் பக்கம் ஏங்க இவ்வளோ சோகம் அப்படின்னு ஒரு சில பேர் குறிப்பாக துளசி கேட்டாங்க, ஏங்க இவ்வளோ சோகம் அப்படின்னு. அப்புறம் மற்றும் ஒரு நேயர் சொன்னாங்க, இது வந்து ஒரு சோகம் இல்லைங்க, கருத்தாழம் கொண்ட ஒரு பாடல், கருத்து பாடல், நம்ம கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியாக டிக்டாக் பக்கம் உரையாடல்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அடுத்து வரக்கூடிய பாடல்களை வந்து கேட்கக்கூடியவர்கள் யார் யார் அப்படிங்கிறது பார்க்கலாம். கல்யாணி ராமசாமி கேட்டிருந்தாங்க, அதே வேளையில் கோமதி மூவார், முரு, லட்சுமி, சுபாங்ஜயாலிருந்து சாந்தி கிருஷ்ணன், காந்தா, சர்குணா தேவி இப்போவிலிருந்து, சித்தியாவானிலிருந்து ருத்ரா, பிறகு ஒரு நீண்ட பட்டியல் தான், ஏன்னா பிரபலமான பாடல் இல்லையா, ஷோபா பாண்டியன், மேனகா, மோகனா பத்துகாஜாலிருந்து, நளினா கில்லானிலிருந்து, கவிசாந்தி கோபாக்லிருந்து, தமிழ்ச்செல்வி பந்திங்லிருந்து, துளசி மரியா, இந்திரா, அன்பு சுபாங்லிருந்து. சரி, அவர்களுக்காக பாடல் நம்ம கேட்கலாமா?

0: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
3: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
4: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். கடந்த ஆண்டு பிரான்ஸ் பாரிஸில் நடைபெற்ற உலக நீர் மாநாட்டில் ஐஸ்லாங்கு நிறுவனத்திற்கு உயர் செயல்திறன் கொண்ட பயன்பாட்டு முறையை நிர்வகித்ததற்காக அங்கீகாரம் வழங்கப்பட்டது. குறிப்பாக வருவாயில்லா நீர் சிக்கலை குறைத்தது உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஆடம் சாஃபியான் கசாலி தெரிவித்துள்ளார். ஆடை விற்பனை நிறுவனம் படினி ஹோல்டிங்ஸ் அதன் துணை நிறுவனங்களுக்கு சொந்தமான வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட விவகாரத்தில் விசாரணைக்கு உதவும் வகையில் 8 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தடுத்து வைத்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக இதுவரையில் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 15 பேரை SPRM தேடி வருவதாக அதன் தலைவர் தான்சிரி அசாம் பாக்கி தெரிவித்தார். பாகிஸ்தான் பெஷாவாரில் உள்ள துணை தூதரகத்தை அமெரிக்கா மூடவுள்ளது. தூதரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. கைபு பத்துன்குவா வட்டாரத்துடனான அனைத்து அரச தந்திர ஈடுபாடுகளையும் இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் கையாளும் என்று அமைச்சு கூறியது. தூதரக பணியாளர்களின் பாதுகாப்பையும் நிர்வாக மேலாண்மையும் வலுப்படுத்துவதில் அமைச்சு கடப்பாடு கொண்டுள்ளதை இது புலப்படுத்துகிறது. மியான்மர் முன்னாள் தலைவர் ஆங் சாங் சூச்சி வீட்டுக் காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து அவரை சந்திக்க தனது சிறப்பு தூதருக்கு அனுமதி வழங்குமாறு பிலிப்பீன்ஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. இது சிறப்பு தூதரும் வெளியுறவு அமைச்சருமான தெரசா லாசாரோ கலந்துரையாடலை நடத்த வழிவகுக்கும் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இந்தியா புதுடெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வியட்நாம் அதிபர் தோ லாமுக்கு சிறப்பு வரவேற்பு நல்கப்பட்டது. வர்த்தகம் தற்காப்பு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தோ லாம் சந்திப்பு நடத்துவார் என்று ஊடக தொடர்பாளர் ரன்தீர் ஜஸ்வால் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரச தந்திர உறவுகளின் வரலாற்றில் இப்பயணம் புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

நேரம் இப்பொழுது 3:05 இசையமிசி நிகழ்ச்சியில் அடுத்து பாடல்களை நம்ம தொடர்ந்து கேட்க போறோம். அதே வேளையில் இன்றைக்கு 6ஆம் தேதி 5வது மாதம் உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா எங்களுடைய இனிய வாழ்த்து உங்களை வந்து சேரட்டும்.

சுனிதா சாரதி, ஜெஃப் அலி, விஜய் பிரகாஷ் கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் 3-15 இசை மியூசியம் நிகழ்ச்சியில் சரி பிறந்தநாள் வாழ்த்து அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய பேர் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்களும் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம். சரி, அடுத்து வரக்கூடிய பாடலை வந்து நான் முத்துக்குமாருடைய வரிகளில் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் கொண்டு வருகின்றார்கள், கேட்கலாம்.

ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 2:15 க்கு.

0: வந்து பாடம்சராயில இருந்து கிருஷ்ணவேணி பேசுறேங்க.
1: சொல்லுங்க.
0: என்னோட பேத்தி 17 வயசு ஞாயிற்றுக்கிழமை வந்து 10ஆம் தேதி அவங்களுக்கு பிறந்த நாள். அன்னைக்கு மாதேஷ் அன்னைக்குதான் அவங்க பிறந்தாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் SPM எழுத போறாங்க. அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு அவங்க அப்பா அம்மா மோகன சுந்தரி செல்வ கணபதி, தாத்தா பாட்டி கிருஷ்ணவேணி சுகுமாரன், அவங்க தாத்தா பாட்டி இந்தியாவில காரைக்குடியில் இருக்கிறாங்க, அவங்க திலகவதி கருப்பையா, அவங்க சித்தப்பா சித்தி இந்தியாவில தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து மங்கையர்கரசி சீனிவாசன்.
1: சரி, இந்தியாவில இருக்காங்களே, நிகழ்ச்சி கேட்பாங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா இல்ல சொல்லுங்க. ஒரு நீண்ட பட்டியலே வச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க நீங்க.
0: அந்த பொண்ணு அதான் முத பேத்தி அவங்களுக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷமா பார்ப்பாங்க. எல்லாம் பரவாயில்ல, நான் ஒரு ஆசைக்கு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல.
1: நிச்சயமா நீங்க ஆசைக்கு சொல்வீங்க, அடுத்தடுத்த அழைப்பாளர்கள்லாம் கடுப்புல இருப்பாங்க, என்னங்க அப்படின்னு எடுக்கவே மாட்டீங்க அப்படின்னு ஏசுவாங்க என்னைய. உங்களோட ஆசையில என்னை ஏச
0: பிறந்த அவங்களோட பிறந்த நாளுக்கு உங்களுடைய வாழ்த்து சொல்லி நல்ல ஒரு சிறந்த பாட்டு போடுங்க.
1: கண்டிப்பா.
0: சுத்தப்பா அவங்களோட அத்தை மாமா வந்து வடிவேலன், விஜயலட்சுமி தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களோட தங்கச்சி நரஞ்சனோட தங்கச்சி வந்து நரிமதி. ஓகே, அவ்வளவுதான்.
1: ரொம்ப நன்றி. நான் நடுல வரலன்னு வச்சுக்கோமே, காரைக்குடிய தாண்டி போயிருக்கோம் அந்த பட்டியல போங்க.
0: இல்ல இல்ல போவாது, அவ்வளவுதான்.
1: சரி, நிரஞ்சனாவுக்கும் எங்களுடைய வாழ்த்து சொல்லிருங்க. நன்றிமா.

வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது. ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க. யாரு உங்களுக்கு பிடித்தமான அந்த ஆசிரியர், உடனடியாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய பெருமைகள் எல்லாம் பேசி எப்படி உங்களுக்கு பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா நிறைய பேர் மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க உங்களுடைய காணொலியை பதிவு செய்த பிறகு மினல் FM டேக் பண்ண மறக்காதீங்க.

0: வந்து சுசிலா பேசுறமா.
1: சொல்லுங்க.
0: மருமகள் புனிதாவுக்கு பிறந்த நாள். அவங்க ராசா கர்லிங்ல இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமா. அவங்க கணவர் வந்து சதீஷ், அம்மா அப்பா மகேஷ், மகேந்திரன், ராஜேஷ், கல்லூரி தோழிகள் வாணி, திவ்யா, தனேஸ்வரி, பிரசன்னா, தர்ஷினி, பானு, ரேணுகா, இவங்க எல்லாம் வாழ்த்து சொல்றாங்கம்மா.
1: மாமியார் அழகா வந்து மருமகளுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைவருக்குமாக எங்களுடைய வாழ்த்துகள் வந்து சேரட்டும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்வது என்பதே முதன்மையான விருப்பம். சுவனத்தை இவ்வுலகிலேயே நன்மாராயம் கூறப்பட்ட சுவன பெண்மணிகளாம் சஹாபா பெண்மணிகள் பற்றித்தான் இந்த சுவன மலர்கள் தொடரில் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்றோம். அவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியான நமது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றித்தான் இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிபி 556 மக்காவில் பிறந்தார். இவரது தந்தை குவாலித் பின் அசத், தாயார் ஃபாத்திமா பின் சயீதா. இவருக்கு ஹாலா பின் குவாலித், ருக்கையா பின் குவாலித் என்ற இரு சகோதரிகள் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தார்கள். ஒழுக்கத்தை நிறைவாகவே பேணி வாழ்ந்து வந்ததால் அவருக்கு தாஹிரா, பரிசுத்தமானவள் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். முதலாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு ஹாலா பின் நாஃபாஸ் தமீமி என்பவருடன் திருமணமாகி ஹாலா ஹிந்த் என்ற இரு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். முதல் கணவர் இறந்த பின்பு அத்திப் பின் அயுத் மாசு என்பவருடன் திருமணமாகி அவருக்கு ஹிந்த் என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஹெர்பல் புஜர் என்னும் யுத்தத்தில் தந்தை குவாலி கொல்லப்பட்டார். இந்த யுத்தம் யானை ஆண்டுக்கு 20 பின்பு நிகழ்ந்தது. தந்தையும் கணவரும் இறந்துவிட்ட சூழ்நிலையில் வியாபாரத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த நேரம் மிக நம்பிக்கைக்கு உரியவர் அல் அமீன் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட, எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரும் ஆகிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வியாபார பொருட்களை சிரியாவிற்கு எடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார பொருட்களை விற்று கொடுத்தார்கள். இதில் பன்மடங்கு லாபம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வியாபாரத்திற்காக சென்ற மைசரா என்ற அடிமை மூலம் அவர்களின் நன்னடத்தை பற்றி மேலும் அறிந்து கொண்டார்கள். மேலும் வியாபார விஷயமாக சிரியா சென்று விட்டு திரும்பும் வழியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு யூத துறவி மைசராவிடம், இந்த குறிப்பிட்ட மரத்தில் இறைத்தூதர்களை தவிர வேறு யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்று கூறினார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி கடுமையான வெயிலின் பொழுது 2 மேகத்தை தாங்கி பிடித்த வண்ணம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளையெல்லாம் மைசரா மூலம் அறிந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சூரியன் தனது வீட்டு முற்றத்தில் வந்து தனது வீட்டையே வெளிச்சமாக்கி கொண்டிருப்பதாக கனவு கண்டார்கள். தான் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லுமாறு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கேட்கின்றார்கள். தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களை கற்றவரும் சிறந்த ஞானமிக்க கண் தெரியாத அந்த மனிதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கவலைப்பட வேண்டாம், இது நன்மாராயம் கூறும் கனவாகும் என்று கூறினார்கள். சூரியன் வீட்டு முற்றத்தில் இறங்குவது என்பது தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களில் காணப்படும் இறை தூதர் ஒருவரது வருகையை பற்றிய முன் அறிவிப்பு ஆகும் என்று கூறினார்கள். பின் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான முடிவெடுத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் தோழியான நஃபீசா அவர்கள் மூலம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். அப்பொழுது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 வயதும் ஆகியிருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணம், நல் ஒழுக்கம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை மற்றும் அவர்களின் மிகப்பெரிய பொருளாதாரமும் அக்கால குரைசியர்களை கவர்ந்தன. ஆதலால் அவர்களில் அநேகர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் புரிய தூது அனுப்பி வந்தனர். ஆனால் அவர்களில் யாரையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சா மற்றும் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசாத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கலந்தாலோசனை செய்தார்கள். திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட அந்நாளில் இரு குடும்பத்தவர்களுக்கும் நிச்சயித்த அதே நாளில் திருமணம் நடந்தேறியது. நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாயான ஹலீமா சாடியா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பொருட்கள் மற்றும் ஒட்டகம் மற்றும் 40 ஆடுகளையும் ஹலீமா சாடியா அவர்களுக்கு பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். ஒரு பெண் தன் வருங்கால கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருப்பினும் அவனிடம் பணம் இருந்தால் அவனுக்கு பெண் கொடுக்க பெரும் கூட்டம் தயாராகிவிடும். பணத்திற்காக எதையும் தாங்குவேன் என்று பணக்காரனையே மணவாளனாக கொள்ள நினைப்பதும் உண்டு இந்த காலத்து பெண்கள். இந்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். பொன்னையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதி நேர்மை நிறைந்த உண்மை உரைக்கின்ற உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்தார்கள். இதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை மகிழ்வோடு கழிந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காசிம், அப்துல்லா, ஜைனப், உம்மு குல்தும், ருஹையா, ஃபாத்திமா ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட அமைதியான தனிமையான இடம் நாடி ஹிரா குகைக்கு சென்றார்கள். அங்கு பல இரவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் தங்கி வணக்கத்தில் ஈடுபட்ட வேளைகளில் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுகளை தயார் செய்து கொடுக்கும் பணியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கனிவுடன் செய்து வந்தார்கள். குகை ஹிரா மலையின் உச்சியிலே அமைந்திருந்தது. பாதையோ மிகவும் கரடு முரடானதாக காணப்பட்டது. இப்படி இருந்தும் தனது முதுமை பருவத்தையும் பொருட்படுத்தாது சிரமத்துடன் நடந்து சென்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவளித்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இக்கால பெண்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வானவர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வந்து அவர்கள் முன் தோன்றி இக்ரஹ் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்றார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக கட்டி தழுவி 3 முறை இவ்வாறே செய்து பின்னர் ஓதுவீராக என்று மீண்டும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவினார்கள். 96 அத்தியாயமாகிய அல் அலக்கின் இக்ரஹ் என துவங்கும் முதல் 5 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே ஓதினார்கள். பின்பு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்நிகழ்வால் அதிர்ச்சி அடைந்து பயந்து நடுங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திவிட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை விளக்கினார்கள். பின்னர் தனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சுவதாக கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவருக்கு மிகவும் அழகான முறையில் ஆறுதல் கூறி மன தைரியத்தை ஊட்டினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தைகள் வருமாறு: அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள், சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உழைக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் சிக்கியோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று கூறி பயந்திருந்த உள்ளத்திற்கு உண்மையான வார்த்தைகளான ஆறுதல்களை கூறினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, அந்நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக தனது தந்தையின் சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் வந்து நடந்ததை எடுத்து கூறி விளக்கம் கேட்டனர். அதற்கு அவர், முகம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரயீல் ஆவார். முகம்மதை அல்லாஹ் தனது தூதராக தெரிவு செய்துள்ளான். உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றி விடுவார்கள் என்றும் கூறினார். நேர்களே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை செவிமடுக்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
4: கடுமையான மழை வெளியிலங்க சத்தம், இடி சத்தம் இங்க வரைக்கும் கேக்குது, அதாவது அறிவிப்பாறைக்குள்ள வரைக்கும் கேக்குது. சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோம். அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் அடுத்த தீரா இசையில இனிமையான பாடல்கள் இருக்கின்றன. உங்களை சந்திக்க அருமா காத்துக்கிட்டே இருக்காரு தேவிகன், தாமரை செல்வன். வாகனத்துல பயணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போங்க. அடை மழை, இங்க தலைநகர் முழுக்க அடைமழை, பல்வேறான இடங்களிலும் மழை தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால கவனம் கவனம் கவனம். மீண்டும் நாம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டிய அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். ஏரார் திருப்பத்தாறு உலக கிண கார்பந்து போட்டிக்கான நாட்டின் அதிகாரப்படியான ஒளிபரப்பாளராக மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்மும் யூனிஃபைவ் டிவியும் செயல்படும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி ஃபடேல் தெரிவித்துள்ளார். ஏரார் திருப்பத்தாறு பொதுப்பணித்துறை மூத்த அதிகாரிகள் மாநாட்டை முன்னிட்டு மின் வாகனங்களுக்கான மின்னூட்டிகள் அமைப்பு வழிகாட்டியை பொதுப்பணி அமைச்சு முதன்முறையாக வெளியிட்டுள்ளதாக துணை அமைச்சர் டாக்டர் அமன் மஸ்லான் தெரிவித்துள்ளார். பஹாங் மந்திரிபசார் டாக்டர் வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலை சிங்கப்பூர் மூத்த அமைச்சர் லீ சின் லோங் மரியாதை நிமித்தம் சந்தித்தார். முதலீடு, பொருளாதார, சுற்றுலா, கல்வி போன்ற பல்வேறு உயர்துறைகளில் பஹாங்கிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இச்சந்திப்பு நடைபெற்றதாக முகநூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாலை 6 மணி வரை சில மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மெட் மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கோலாலம்பூர், புத்ராஜயா, லாபுவான் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளதாக அது கூறியது. ஈரான் தெஹ்ரான் மேற்கு அண்டிஷா நகரில் உள்ள வணிக வளாகத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் குறைந்தது 80 உயிரிழந்ததாக அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. மேலும் 41 பேர் காயமடைந்தனர். இந்த வளாகத்தில் 250 மேற்பட்ட வணிக நிறுவனங்களும் 50 அலுவலகங்களும் செயல்பட்டன. இச்சம்பவம் தொடர்பில் அந்த வளாக குத்தகையாளரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஹொர்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சேதமடைந்ததை தொடர்ந்து அக்கப்பலை துபாய் துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அக்கப்பல் தென்கொரிய நேரப்படி வியாழக்கிழமை பாதுகாப்பாக துறைமுகத்தை சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. நாளை ஜப்பானில் நடைபெறும் டுவடி குமானோ பந்தயத்தில் திரங்கானு சைக்கிள் அவுட் அணி 6 வீரர்களை களமிறக்குகிறது. 3 இறக்குமதி விளையாட்டாளர்களும் 3 உள்நாட்டினரும் அவர்கள் என அவணி தலைமை செயல் அதிகாரி நசிருடேன் வான் இட்ரூஸ் தெரிவித்தார். இவர்கள் 4 கட்டங்களை கொண்ட 465.6 கிலோமீட்டர் தூர பந்தயத்தில் பங்கேற்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நான்காகி நான்கு நிமிடங்கள் தீரா இசையில உங்களுக்கு பிடித்த தருணங்களை வழங்குவது எங்களுடைய பொறுப்பு. இனி இரவு 8 மணி வரைக்கும் 4 மணி நேரத்திற்கு நல்லா ஜில் என்ற பாடல்களை கேட்க போறோம். ஏன் ஜில் என்ற பாட்டு அப்படின்னா, ஒரு 3:30 அளவிலே அடித்து வீச புயலும் மழையும் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் கோலாலம்பூரை பொறுத்த வரைக்கும் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழையாக இருக்கும் அப்படின்னும் கணிக்கப்பட்டிருக்கிறது. வாங்க, வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே குளிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையில் பாடல்கள் வரிசையாக காத்துட்டே இருக்கு. எஸ்பிபி ஜானகி இவங்களுடைய குரலில் பன்னீர் புஷ்பங்கள் படத்துக்கான பாடலோடு இன்றைய தீரா இசையை இனிதே தொடங்குவோம்.

காடு அப்படின்னு நம்முடைய தீரா இசை தொடங்கி இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் இணைந்திருக்கும் இந்த தருணம் உங்களுக்கு பிடித்த மாதிரியே இருக்க போகுது. நீங்க பிடித்த பாடல்களை விரும்பி கேட்கும் பாட்டுக்கடை 7 மணிக்கு மேல உங்களுக்காக வருது. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதையும் காத்துட்டு இருக்கு. இப்போ என்ன கதை அப்படின்னா, நாங்க ஒரு பாடலை இடம்பெற செய்வோம். அந்த பாடல் எங்கே முடிகின்றதோ அங்கிருந்து நீங்க தொடங்கணும். நாங்க முடிக்க நீங்க தொடங்க, நீங்க தொடங்க நாங்க முடிக்க, என்ன ஒரு தருணமா இருக்க போகுது. வாங்க எங்களுக்கு கூப்பிடலாம். 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. ஜென்சி பாடிய பாடல் தான் அடுத்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை கேட்டாலே நிறைய பேருக்கு நிறைய நினைவுகள்லாம் வரும். எத்தனையோ பாடல்கள் இருக்கலாம், ஆனா இந்த பாட்டுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பாடலுக்கு வரிகள் கங்கை அமரன் எழுத இசைஞானி அவர்கள் தான் இசையமைச்சிருக்கிறாங்க. பாக்யராஜ் கொடுத்த பாடல்கள்ல ரொம்ப அழகான பாடல் இதுவும் கூட.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 7 2 9 1 9
3: அரசாங்கத்தின் செலவு சீராக்கத்தினால் முனைமுக பணியாளர்களுக்கு பாதிப்பில்லை. எரிபொருள் நெருக்கடியை கையாள்வதற்கு அரசாங்கம் முதலிடம் தருகிறது. அடிப்படை செலவுகளில் மாற்றமில்லை.
4: மன்றாலி உங்களுக்காக தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேயர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:32.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

ஒரு பாடல் 1986 மனிதனின் மறுபக்கம் அப்படின்ற படத்துக்காக சிவகுமார் ராதா ரெண்டு பேரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் அது. இது பாடலுக்கு வரிகள் வந்து வைரமுத்துவும் எழுதியிருப்பாரு. இந்த படத்துல புலமை பித்தன் அவர்களும் வரிகள் எழுதியிருப்பாங்க. அதே இந்த படத்துல தான் ஜெய்ஸ்ரீ அவங்களுமே நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு பாடலை கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்னன்னு கேட்டுட்டு வந்தோம். எஸ்பிவி ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருந்தாங்க. போட்டி அங்கும் இருக்கு, நீங்க கூப்பிடலாம்னு சொல்லியிருந்தோம். லோகேஸ்வரன் வந்திருக்கிறாரு. இது உங்களுக்கான பாடல் லோகேஸ்வரன்.

0: பாட்டுல படிக்கணும், என்ன வரிகளா வருது?
1: படிச்சிடலாமே. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம், நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம்.
0: என்ன லோகேஷ் பாடுகிறா நீங்க? நல்லா இருந்தது. நீங்க பாடின வரிகள் தான் உரிய வரிகளான்னு கேட்டுருவோமா?
1: ஓகேண்ணா, கண்டிப்பா.

0: நீ நான் வாழ்வோம் வாக்கண்ணே.
1: சரியான பதில் கொடுத்த லோகேஸ்வரனுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த பாட்டு ரொம்ப அத்து பிடிக்கும்.
0: ஆமாண்ணே, ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.
0: ஓகே, ரொம்ப நன்றிண்ணே.

இனிப்பு தித்திப்பு எங்க தெரியுமா, முடிக்கும் போது எஸ்பிபி அவர்கள் நீளவான ஓடையில் அப்படின்னு ஒரு வித்தியாசமா கொடுப்பார் இல்லையா, அங்கதாங்க அப்படி விழுந்துருவோம் இந்த பாட்டுல. அந்த மாதிரி தருணங்களை நமக்கு வழங்கிய பாடகர்களுக்கு இந்த வேளையில நம்முடைய நன்றி. இப்படிப்பட்ட பாடல்களை உங்களுக்கு நாங்கள் வழங்கிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கு, 2026 உலக கிண்ண காட்பந்து போட்டியின் உரிமத்தை ஆர்டிஎம் பெற்றிருக்கிறது. அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு மையமாக ஆர்டிஎம் விளங்கவிருக்கிறது. அதனால 104 ஆட்டங்களையும் நீங்க வந்து ஆர்டிஎம் மூலமாகவே பார்க்கலாம் அப்படின்னு தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாரில் வந்து அறிவித்திருக்கின்றார். ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆர்டிஎம் பார்த்தீங்கன்னா யூனிஃபை டிவி மூலமாக எல்லா, அதாவது 104 ஆட்டங்களையும் உங்களுக்கு நேரலையாக கொண்டு வருகின்றது. பெரும்பாலான ஆட்டங்கள் ஆர்டிஎம் டிவி 1-2 இதன் மூலமாகவும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படும். ஜூன் 11 ஜூலை 19 வரைக்கும் ஒரே கோல் கோல் கோல் அப்படின்னு காட்பந்து திருவிழாவை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாட போகின்றோம். அதனால ஆர்டிஎம் உங்களுடைய தேர்வாக இருக்க போகுது. எல்லா ஆட்டங்களையும் நீங்க கண்டுகளிக்க போறீங்க. இந்த முறை உலக கிண்ண காட்பந்து போட்டி அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த 3 நாடுகளுமே சேர்ந்து நடத்துறாங்க. 11 இடங்கள்ல இந்த ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. எல்லா விவரங்களையுமே தெரிந்து கொள்ள நீங்க எங்க கூட இணைந்திருங்கள். இப்போ இன்னொருத்தரும் போட்டியில பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு இப்பவே கூப்பிடுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: பெற்றோர்களில் உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
6: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: அந்தி வரும் நேரம், மணி இப்போ 4:40. தீராய்சே கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்தது நம்ம கூட பேசுறதுக்கு ராஜேஷ் வந்திருக்காங்க. ராஜேஷ் போட்டிக்கு தயாரா?
1: தயார். தேவிகர்
0: தயார். உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.
1: ஓகே.

0: விளைவாய் விளைவாய்
1: நவதானியமாய் விளைவாய். அதுக்கப்புறம்
2: நினைக்கிறேன்.
1: ஆமா, சின்ன சின்ன மழை துளிகள் இங்க பதில் வரக்கூடாது. எங்க முடிஞ்சிச்சோ அங்கிருந்து பாடணும்.
2: அடுத்த வரி
1: சரி, சின்ன சின்ன மழை துளிகளாவது பாடுங்க கேப்போம். சேர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ, மின்னல் ஒரு நூல் எடுத்து மின்னலை கேளுங்கள். இப்படி
2: கண்டிப்பா கேட்டுதான் இருக்கேன்.
1: சரி, பாட்டு எப்படிதான் வரும் அப்படின்றது கேட்டுருவா?
2: ஓகே, கண்டிப்பா தேவிகள்.

0: என்ன பாட்டு தெரியும், ஆனா வந்து அதோட வரிகள் தான் எனக்கு ஞாபகம் மறைவா இருக்கு.
1: பாட்டாவது பிடிக்குமா?
0: பிடிக்கும், இது பிடிக்காமே பேர் சொல்றேன்.
1: சரி, இப்ப நல்ல மழையா இருக்கு, இந்த பாடல் உங்களுக்காக வருது, கேளுங்க.
0: ரொம்ப நன்றி தேவிகள்.
1: அடுத்த தடவை கூப்பிடும் போது வரிகள் தெரிஞ்சு கூப்பிடணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ராஜேஷ் கிட்ட பேசும் போதுதான் இந்த வரிகளையே கண்டுபிடிச்சேன். இத்தனை வருடமா, இத்தனை வருடமா இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் இந்த இயற்கை எண்ணெய் படைத்த ஒரு பெரிய தவறு இது, எப்படி எழுதுனாங்க வைரமுத்து, எப்படி அப்படி எழுதிருப்பார்னு யோசிக்கும் போது அந்த தவறுன்றத நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அங்க வந்தது ஷவர் இது அப்படின்னு சொல்றது. ஆனா இந்த பாட்டுக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் போது ஆடின ஞாபகம் எல்லாம் இருக்கு. 2000 ஆடுனேன், இப்பதான் தவறு என்பது தவறு, ஷவரு என்பதுதான் சரின்றதே புரிஞ்சிருக்கு.
2: துளி, சில துளி, பல துளி, பட பட.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகம்.
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: நம்ம கேட்டதுல தெரியாத நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு, பரிசு இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கா? ரேணுகா வந்திருக்காங்க, சொல்லுங்க ரேணுகா.
4: எனக்கு வருஷம் பர்த்டே கிஃப்ட், நான் எப்ப லீவுக்கு போறேன் எப்ப வரேன்னு தெரிஞ்சு ஒரு புக்கே கனெக்டா வந்து சேர்ந்து இந்த நாள் வரைக்கும் தெரியாது யாரு கொடுக்கறான்னு.
5: என்னங்க,
6: வீட்டுக்கு வருமா அலுவலகத்துக்கு வருமா?
4: அலுவலகத்துக்கு தான் வரும். எவ்ரி இயர் 18 வந்துகிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியாது, எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்.
3: இந்த பரிசு வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு தெரியுது நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எல்லாம் அவருக்கு தெரியுது பாருங்க.
4: ஆமா,
3: அது கொஞ்சம் பயமா இருக்கு தெரியுமா?
4: இல்லையா, அது இத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால பழகி போச்சு. பட் எனக்கு ஒரு ஆசை, யார் அந்த நபர்னு பாக்கணும்னு. ஒவ்வொரு வருஷமும் நான் ஏதாவது போஸ்ட் போடுவேன், ஓகே யாரு அப்படின்ட்டு. அப்ப கூட அதுக்கு இது இல்ல, ரெஸ்பான்ஸ் இல்ல.
3: நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு அவர் வந்து கீழே அலுவலகத்தில் நின்று உங்களை வந்து பாக்க போறாரு, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாரு பாருங்க.
6: இன்று நிகழ்ச்சி அவர் கேட்டுட்டு இருக்கிறாரா ரேணுகா?
4: கேட்டா சந்தோஷம் வந்து நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போட்டோம் சந்தோஷம். அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் இந்த நம்பர் தான் நமக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணலாம்.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

மின்மினியுடைய குரல் தான் அது. காத்து பூவை பார்த்து பாடாது, ஐ லவ் யூ, எஸ்பிபி கூட சேர்ந்து பாடியிருந்தாங்க. 4:55 ஐந்து மணி செய்திகளுக்கு முன்னதாக நம்ம எஸ்பிபி குரல்ல இசைஞானியுடைய இசையில தான் ஒரு பாடலை கேட்க போறோம். 5 மணிக்கு பிறகு இன்னும் சுவாரஸ்யமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துட்டே இருக்கு. அது மட்டுமில்ல, மருத்துவ குறிப்புகளும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. புதன்கிழமைகளில் வரும் என்ன கதை என்ன விவரம் தெரிந்து கொள்ள மின்னலோடு நீங்கள் இணைந்திருங்கள். தீரா இசை உங்களுக்கு தீராத இசையை வழங்கிக் கொண்டே இருக்கின்றது.

0: 2026 உலக கிண்டம் ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ளது ஆர்டிஎம். 1MDB நிதியிலிருந்து மேலும் 2 பில்லியன் அமெரிக்க டாலரை திரும்ப பெறும் முயற்சியில் உள்ளது SPRM. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவில் 2026 உலக கிண்ணத்தை அதிகாரப்படியாக ஒளிபரப்பும் உரிமம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTMக்கும் யூனிஃபை டிவிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மதிப்புமிக்க இந்த போட்டியை மக்கள் முழுமையாகவும் அனுமதியுடனும் கண்டுகளிக்க இயலும் என்பதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் முயற்சியாக இஃது உள்ளது. இந்த தொடரின் ஒளிபரப்பு 24 மில்லியன் ரிங்கெட் கொள்முதல் செலவை உள்ளடக்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமிஃபாடேல் தெரிவித்தார். இது தவிர தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து நிதி ஆதரவும் பெறப்பட்டுள்ளது. இவ்வேளை அடுத்த மாதம் 20ஆம் நாள் பினாங்கில் நடைபெறும் 2026 தேசிய ஊடகத்தார் நாள் ஹவானா குறித்து பேசிய டத்துஃபாமி, அந்த கொண்டாட்டம் உயர் நெறிமிகு ஊடகம் நம்பகத்தன்மைக்கு அடிப்படை என்ற கருப்பொருளை மேலோங்கச் செய்யும் என்று குறிப்பிட்டார். இது நாட்டின் வளர்ச்சியில் ஊடக பணியாளர்களின் பங்களிப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தொற்றா நோய்களை கண்டறிவதற்கான தொடக்க கட்ட நடவடிக்கையாக இலவச சுகாதார பரிசோதனைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மலேசியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இந்த தேசிய சுகாதார பரிசோதனை முனைப்பு மக்கள் இலவசமாக பரிசோதனை செய்து கொள்ள அனுமதிக்கிறது. இதன் மூலம் சுகாதார நிலையை அடையாளம் காண முடியும் என்று சுகாதார அமைச்சின் இருதய சிறுநீரக வளர்சிதை மாற்றத் தடுப்பு கட்டுப்பாட்டுத்துறை தலைவர் டாக்டர் ஆர் சிவராஜன் நினைவுறுத்தினார். அவற்றுள் இரத்தத்தில் சீனியின் அளவு, இரத்த அழுத்தம், உடல் எடை, கொழுப்பு, உளவியல் நிலை ஆகியவையும் அடங்கும். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 2027ஆம் ஆண்டு இறுதிக்குள் மலேசியாவிற்கு திரும்ப கொண்டு வரப்படவுள்ள 1MDB நிறுவனத்தின் மேலும் சுமார் 2 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை கண்காணித்து வருகிறது. அந்நிதி 1MDB ஊழல் தொடர்பான சொத்துக்களையும் நிதியையும் இன்னும் வெளிநாட்டில் வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்படும் சில தனிநபர்களை உள்ளடக்கியிருப்பதாக SPRM தலைவர் தான்சிரி அசாம்பாக்கி தெரிவித்தார். 2026 உலக தகவல் சமூக உச்சநிலை கூட்டம் போட்டியில் பங்கேற்பதற்கு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கீழ் மொத்தம் 10 தகவல் தொடர்பு தொழில்நுட்ப திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. பன்னாட்டு தொலைத்தொடர்பு ஒன்றியம் ITU 194 உறுப்பு நாடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 360 தகவல் தொடர்பு தொழில்நுட்ப முனைப்புகளுள் இந்த திட்டங்களும் அடங்கும் என்று MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது சிவனறிஞர் .my அகப்பக்கத்தையும் பாதுகாப்பான இணைய இயக்கத்தையும் உள்ளடக்கியுள்ளது. அவை 18 பிரிவுகளில் போட்டியிட உள்ளன. 2ஆம் ஆண்டு மாணவி உயிரிழந்த விபத்தில் தொடர்புடைய வேன் ஓட்டுநர் விசாரணைக்கு உதவுவதற்காக வெள்ளிக்கிழமை வரை 3 நாள்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த 60 வயது சந்தேக ஆள் 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41(1)ன் கீழ் கைது செய்யப்பட்டதாக பத்துபஹாட் காவல்துறை தலைவர் ACP ஷருநரன் முஷஹாத் அப்துல் சானி கூறினார். நேற்று பிற்பகல் 12:30 பள்ளி வாயிலுக்கு முன்புறம் நிகழ்ந்த விபத்தில் மாணவி நூர் ஐனி உமாயிரா முகமது ஃபாரிஸ் உயிரிழந்தார். தொடர்புடைய வேன் பொருட்களை இறக்கிவிட்டு பள்ளி வளாகத்தை விட்டு வெளியேறியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து பள்ளிகளில் பாதுகாப்பு கூறுகளை ஆய்வு செய்ய ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படும் என ஜுஹூர் கல்வி தகவல் செயற்குழு தலைவர் அஸ்னான் தமீம் கூறினார். நடப்பிலுள்ள பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதிலும் கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அது மட்டுமின்றி சாலை பாதுகாப்பு, பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்களின் பாதுகாப்பு ஆகிய கூறுகளை உள்ளடக்கிய பாதுகாப்பான பள்ளி என்ற இயக்கத்தை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிக்கப்படும். ஒரு ஹெக்டேர் நெல் வயலை உழுவதற்கு 200 ரிங்கிட் முன்பணம் செலுத்தும் முனைப்பு விவசாயிகளுக்கு மனநிறைவை தந்துள்ளது. ஏனெனில் இந்த திட்டம் புதிய நெல் நடவு பருவத்திற்கு தயாராகுவதில் விவசாயிகளின் சுமையை குறைக்க உதவும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உதவி உழவு பணிகளுக்கான தொடக்க மூலதனத்தை வழங்க விவசாயிகளுக்கு உதவும் என மலேசிய விவசாயிகள் சகோதரத்துவ அமைப்பின் தலைவர் அப்துல் ரஷீத் யோப் தெரிவித்தார். இதனிடையே நடவு பருவம் தொடங்குவதற்கு முன்பு நிலத்தை உழுவதற்கு இப்பணம் விவசாயிகளுக்கு பேருதவியாக இருக்கும் என மூடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இம்மாதம் இரண்டாம் நாள் தொடங்கி 5 வரை சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் வளைகுடா பகுதிகளுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஹொர்மோஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்திற்கான உரிமையை பேணுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு சீற்றரசு, ஒமான், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளுக்கு சென்ற டாக்டர் விவியன் வளைகுடா பங்காளிகளுடனான நீண்டகால உறவை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம் GCCக்கு இடையிலான ஒத்துழைப்பை ஆராயும் துறைகள் குறித்தும் அவர் கலந்தாலோசித்தார். இந்தியா மேற்கு வங்காளத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 3 பலியானார்கள். அம்மாநிலத்தின் தற்போதைய ஆளும் கட்சியான அகில இந்திய திரிணாமுல் காங்கிரசின் சில அலுவலகங்கள் அடையாளம் தெரியாத நபர்களின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த வன்முறையை அடுத்து தொடர்புடைய தரப்பை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைய தலைவர் கணேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். அங்கு கடந்த மாதம் 23-29 நாள்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதன் இறுதி முடிவுகள் 2 நாள்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டன. கோட்டமலாவில் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க தடைகளுக்கு ஆளான தலைமை வழக்கறிஞர் கொன்சோலோ போரோஸுக்கு மாற்றாக அதிபர் பெர்னாண்டோ எரவேலோ புதிய தலைமை வழக்கறிஞரை அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் நீதிபதியும் பல்கலைக்கழக விரிவுரையாளருமான கேப்ரியல் எஸ்ஆடோ கார்சியா லூனா இம்மாதம் 17 நாள் பதவியேற்பார். கொன்சோலோ போரோஸின் பதவி விலகல் கோத்தமலாவின் பலவீனமான மக்களாட்சியை புரட்டி போட்டிருக்கும் ஊழலை துடைத்துளிக்க வழிகோலும் என பன்னாட்டு வல்லுநர்கள் கோடி காட்டியுள்ளனர். ஈரானில் வணிக வளாகத்தில் பரவிய பெரும் தீ விபத்தில் குறைந்தது 8 உயிரிழந்தனர், 41 பேர் காயமடைந்தனர். தெஹ்ரானுக்கு மேற்கே உள்ள அடிஷா நகரில் அகர்வான் வணிக வளாகத்தில் தீ ஏற்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. இந்த வளாகத்தில் 250 மேற்பட்ட கடைகளும் 50 அலுவலகங்களும் அமைந்துள்ளன. ஷாரியா வட்டார அரசு வழக்கறிஞர் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதோடு அந்த கட்டடத்தின் குத்தகையாளருக்கு எதிராக பிடி ஆணையும் பிறப்பித்துள்ளார். நியூசிலாந்து அரசாங்கம் 2027 ஆண்டு தொடங்கி குடியுரிமை தேர்வை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. உதவித்தொகை மூலமாக குடியுரிமை கோரும் விண்ணப்பதாரர்களின் அடிப்படை தகுதிகளை வலுப்படுத்தும் பொருட்டு இந்த புதிய அணுகுமுறை செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் குடிமகனாக இருப்பதன் பொறுப்புகள், சலுகைகள் குறித்த போதுமான அறிவுத்திறனை சோதித்து பார்க்கும் நேர்முக தேர்வு உள்ளிட்ட பலவிதமான தேர்வுகள் நடத்தப்படும் என அரசாங்கம் கூறியது. விளையாட்டு, ஜப்பான் 2D கிமானோ சைக்கிள் பந்தயம் நாளை நடைபெறவுள்ள இப்போட்டியில் உலகம் தர வாய்ந்த திரங்கானு சைக்கிள் ஓட்ட அணி TSG 6 வீரர்களை களமிறக்கியுள்ளது. TSGயில் உள்ளூர், வெளியூர் என முறையே 3 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் இனாமியில் தொடங்கி தைஜி வரை 465.6 கிலோமீட்டர் பந்தயத்தின் 4 கட்டங்களில் போட்டியிடுவர் என அதன் தலைமை செயல் அதிகாரி நசுருடீன் வான் இட்ரோஸ் தெரிவித்தார். ER26 உலக கிண்ணம் ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ளது RTM. 1MDB நிதியிலிருந்து மேலும் 2 பில்லியன் அமெரிக்க டாலரை திரும்பப் பெறும் முயற்சியில் உள்ளது SPRM. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

பூங்காற்று உங்க பேர் சொல்லும் எங்க கிட்ட. இது தீரா இசை, நீங்களும் நாங்களும் இணைந்திருக்கின்றோம். 5:15 உங்களுக்கு பிடித்த தருணங்களை, பாடல்களை நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கும். மாலை 6 மணி வரைக்கும் என்னென்ன கதைகள்லாம் இருக்கு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள் காத்துட்டு இருக்கு. இன்றைக்கு எதை பற்றி நம்ம பேச போறோம், அந்த விவரங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடித்த பாடல்களோடு 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதையும் காத்திருக்கிறது. இன்றைக்கு எதை பற்றி பேச போறோம், காணொலியும் தயார், நீங்களும் தயார்னா நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நாங்களுமே தயாரா காத்துட்டு இருக்கோம். ஹரிஹரன் குரல்ல வரக்கூடிய பாட்டு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இதோ உங்களுக்காகத்தான் இந்த பாடல்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 9 7 2 9 1 9. நீங்களும் நாங்களும் தீராய் இசையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற மணி 5:20. புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இந்த மெடிக்கல் செக்அப் என்று சொல்லக்கூடிய மருத்துவ பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. 30 கடக்கும் போது, 40 கடக்கும் போது நாம் இதை தேடி போய் செய்தே ஆகணும். 50 கடக்கும் போது அதுவே நம்மை தேடி வரும் அப்படின்னு ஒரு வாசகம். அதுக்கப்புறம் இதை பத்தி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு மருத்துவர்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் அவசியமான ஒன்று 30 கடக்கக்கூடியவர்கள், 40 கடக்கக்கூடியவர்கள் அப்படின்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த மெடிக்கல் செக்அப்னு பாத்தீங்கன்னாக்க 30 நம்ம ரொம்ப அதிகமான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்யணும்னு அவசியம் இல்ல. பிஎம்ஐ முதல்ல எப்படி இருக்குன்னு பாக்கணும். ஏன்னா அந்த ஒபேசிட்டில இருந்து தான் மற்ற நோய்கள்லாம் வந்து உருவாகுகின்றது. சுகரை டெஸ்ட் பண்ணிக்கலாம், கொலஸ்ட்ரால் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், கண் பரிசோதனை செஞ்சுக்கலாம். நம்ம பற்கள கூட பரிசோதனை செய்யறது கூட ஒரு மெடிக்கல் செக்அப் தான். 40 கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான கொலஸ்ட்ரால் லெவல், நம்மளோட லிவர், அதாவது நம்ம ஈரல் இருக்குல்ல இது எப்படி இருக்கு, நம்மளோட கிட்னி லெவல் எப்படி இருக்கு, நம்மளோட யூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கு. பெண்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மார்பக புற்றுநோயை தவிர்க்கிறதுக்காக மெமோகிராம் இருக்கு, பெப்ஸ்மியர் செய்யலாம். ஆண்கள்னு பாத்தீங்கன்னாக்க ப்ரோஸ்டேட் கேன்சர் ஸ்கிரீனிங் இருக்கு, கொலோரெக்டல் ஸ்கிரீனிங் கூடயும் நம்ம செய்யலாம், ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கூடயும் செய்ய கொடுப்பாங்க. இப்ப இருதய நோய் சம்பந்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் டெஸ்டும் இருக்கு. சோ இதை எல்லாத்தையும் நம்ம செய்யறதுனால ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டிசீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடிகின்றது. சில பேர் கிட்ட வந்து ஏன் மெடிக்கல் செக்அப் செய்ய மாட்டேன்னு கேட்டாக்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர், எங்கடா நான் சீக்கிரம் போயிட்டு மெடிக்கல் செக்அப் செஞ்சனாக்க எனக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டா என்னால அதை ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு பலர் பயப்படுறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க, டாக்டர் எனக்கு நேரமே இல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும், அதாவது திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு வேலை, சனி ஞாயிற்றுக்கிழமை நான் பிள்ளைங்களோட வேலை போயிடும், இதனால எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னாக்க அலட்சிய போக்கு, எனக்கு என்ன வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. சோ இப்படி காரணம் சொல்வதை வந்து முதல்ல தவிர்க்க வேண்டும். நம்மளோட உடம்ப வந்து நம்ம தான் பாத்துக்கணும். அப்ப நம்மளோட உடல் நலம் சீராக இருக்க நம்ம முதல் நமக்கு டைம் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஹெல்த் கிளினிக்ல ஃபெசிலிட்டியில போயிட்டு டாக்டரை பார்த்து உங்களோட மெடிக்கல் செக்அப் தயவு செய்து செஞ்சுக்கோங்க. சீக்கு வந்து அதை குணப்படுத்துவதற்கு பதிலாக முன்கூட்டியே ஏர்லி ஸ்டேஜ்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாக்க அதன் தீர்வும் ரொம்ப சுலபமாக இருக்கும்.

0: அதான் இளமை இருக்கும் போதே நம்ம ஆடி ஓடி அப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் இப்போ வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா, இல்ல நீங்களுமே வீட்டுல வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெளியில போங்க. வெளியில காத்து ரொம்ப முக்கியம். எங்கெங்க மழை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டி எடுக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா மழைக்கு பிறகு வெளியில போய் அதை சுவாசிக்கிற காலம் இருக்கு, அது ஒரு தனி இன்பம். சரிங்க, இப்போ இந்த ஒரு பாடல் இடம்பெற செய்யணும் அப்படின்னு ஆசையா இருக்கும் போது, இதுல இருந்து ஒரு பாடல் காட்சியும் அந்த படத்துல வந்த பின்னணி இசையும் வந்தா ரொம்ப நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு வகையான இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டு கொண்டேன் படத்துல இருந்து ஒரு காட்சி. என்னன்னா, அஜித் குமார் வந்து தபுவுடைய வீட்டுல வந்து படம் எடுக்க வருவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சொல்லாம போயிருவாரு. அப்போ தபு வந்து எட்டி பார்க்கும்போது அந்த வண்டி ஓட்டுநர் சொல்லுவாரு, சொல்லுங்கம்மா அப்படியெல்லாம் படம் முடிச்சு எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, இப்படி நீங்க ஒரு அழுத்து அழுத்துன்னு அங்க போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு. அப்படி போகக்கூடிய சூழல்ல அந்த ரயில் வந்துடும். அந்த தண்டவாளத்தில் நின்றுட்டு இருக்கும் போது தபு வெளியில இறங்கி நிற்கும் போது ஒரு காட்சி வரும் இல்லையா, அதை கொஞ்சம் கேட்டுட்டு வருவோமே.
1: I love you. முதல்ல உங்களை பார்த்ததுல இருந்து நான் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப நேரடியா கேக்குறேன், உங்க மனு பாசா ஃபெயிலா இல்ல ஸ்ட்ரைட்டா டிசியா? சிரிக்கிறீங்க, பிளீஸ் பிளீஸ் சே எஸ் ஆர் நோ.
2: என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. அம்மா கிட்ட வந்து பேச.
0: ஐயோ, இப்படிலாம் இருக்கும்போது வேகம் அப்படின்ற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் அஜித் குமார் எங்க போனாருன்னு தெரியாது, திடீர்னு வருவாரு. அப்போ ஒரு பின்னணி இசை வரும், ரெண்டு பேரும் அந்த சம்மதம் சொல்றதுக்கு முன்னுக்கு அந்த இசையை கேளுங்களேன்.

0: இசை புயல் இரண்டரை கலந்து அந்த என்ன சொல்ல போகிறாய் பாடலையும் மாங்கல்யம் அப்படின்ற அந்த கல்யாண பாடலையும் சேர்த்து கொடுத்த பின்னணி இசையை தான் கேட்டோம். இப்போ அந்த பாட்டை கேட்டுருவோம்.
1: இல்லை இல்லை சொல்லு ஒரு கணம் போதும்

0: வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM யும் டேக் பண்ணுங்க.
1: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9191 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா?

0: புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா, ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்.

செம்பட்டு பூ அந்த கைத்தட்டல் உங்ககிட்ட இருந்து வந்தது அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிறோம். 5:43, 5:45 உங்களுக்கு விளம்பர தகவல் காத்துட்டே இருக்கு. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை. இன்னைக்கு நீங்களும் பேசணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரக்கூடிய காணொளியை பார்க்க கேட்க மறக்காதீங்க. ஸ்ரீனிவாஸ் குரல் அடுத்த பாடல் வருகிறது.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 01-2-90-90-544
2: வணக்கம் பெற்றோர்களே, நீங்க வந்து மனசு கவலைப்படுறீங்களா? மனசை வந்து தளர விடாதீங்க பெற்றோர்களே. உங்க பிள்ளைங்க வந்து நல்ல தேர்ச்சி பெறலையா பரீட்சையில, அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து சிறந்த ரிசல்ட் இல்லைங்களா? அதே சமயத்துல அவங்க படிக்கிற பாடம் அவங்களுக்கு வந்து புரியாம இருக்குங்களா? நீங்க கவலைப்படுறது எனக்கு தெரியுது பெற்றோர்களே. மனசு தளர விடாதீங்க, கவலையை விடுங்கள், கணிர தொடங்கள். நாங்க டியூஷன் ரக்கான்ல சிறந்த ஆசிரியர் குழு நாங்க இருக்கின்றோம் உங்க பிள்ளைங்களை வந்து வழி நடத்துறதுக்கு. பெற்றோர்களே, நாங்க வந்து ஒரு சிறந்த சிஸ்டம் நாங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறோம். மாதம் மாதம் நாங்க மாணவர்களுக்கு வந்து பரிட்சை வழங்குறோம். அந்த பரிட்சைத்தாளை வாங்கி அதை திருத்தி திருப்பியும் மாணவர்களுக்கு வந்து கொடுத்து, எது அவங்களுக்கு தெரியலையோ அவங்க எங்கிட்ட வந்து கேட்கலாம். நாங்க அந்த பரிட்சைத்தாளெல்லாம் வந்து திருத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அப்ப அந்த டிஸ்கஸ் பண்ற போது நாங்க எந்தெந்த கேள்வி பிள்ளைங்களுக்கு தெரியலையோ நாங்க அதை விளக்கி கொடுக்கறோம். நீங்க வந்து அவங்களோட மார்க்ஸ் வந்து மாதம் மாதம் வந்து நீங்க கண்காணிக்கலாம், அவங்களோட வளர்ச்சி இருக்குங்களா இல்லைங்களான்னு சொல்லிட்டு. அடுத்தது நாங்க வந்து கட்டுரை, அதாவது கரங்கான் இங்கிலீஷ் எஸ்ஏ, இதுக்கு வந்து தலைப்பை கொடுத்து பிள்ளைங்க செஞ்சிட்டோன்னு எங்கிட்ட வந்து அனுப்பிவிட வேண்டியதான். நாங்க அந்த கட்டுரை திருத்தி நாங்க திருப்பி மாணவர்கள் வந்து கொடுத்துருவோம். இது மூலியமா பிள்ளைங்களோட எழுத்து தரத்தை நாங்க வந்து உயர்த்தி கொடுக்கிறோம். அதே சமயத்துல நாங்க வந்து தன்முனைப்பு பயிற்சியும் மாணவர்களுக்கு வந்து கொடுக்கிறோம். நல்லா உற்சாகமா இருக்கிற மாணவர்கள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கின்றது. அடுத்தது நாங்க டியூஷன் ரக்கான்ல அன்பும் பாசமும் நாங்க முழுமையா எங்க மாணவர்கள் வந்து கொடுக்கிறோம். இந்த அன்பு பாசம் கொடுக்கற மூலியமா மாணவர்கள் வந்து எங்களை வந்து ஒரு குடும்பத்தினாரா அவங்க வந்து பாக்குறாங்க. உங்க பிள்ளைங்களை நாங்க வந்து வழி நடத்துறோம் பெற்றோர்களே. அதே சமயத்துல நாங்க வந்து நோட்ஸ், மந்த்லி நோட்ஸ் கொடுக்கிறோம் மாணவர்களுக்கு. இந்த நோட்ஸ் வந்து சுருக்கி நோட்ஸ் இருக்கும், அவங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் பெற்றோர்களே. இதைதான் நாங்க செய்யறோம். ஏராளமான மாணவர்கள் எங்கிட்ட வந்து படிச்சு சிறந்த தேர்ச்சி எல்லாம் பெற்றிருக்காங்க பெற்றோர்களே. அதாவது நிறைய மாணவர்கள் ஃபெயிலிங் கேட்டகரியில இருந்து எங்க டியூஷன் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணிட்டு அவங்க வளர்ந்து, அதாவது உயர்வு கண்டு அவங்க ஏபி எடுக்கிற வரைக்கும், 80-90 மார்க் எடுக்கிற வரைக்கும் நீங்க தாராளமா எங்களோட டிக்டாக் இல்லாட்டினா யூடியூப் சேனல்ல செகு விஜய் நீங்க டைப் பண்ணீங்க, நீங்க போய் பார்க்கலாம். நாங்க வந்து கல்வி அமைச்சுக்கல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டியூஷன் சென்டர், தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 01-2-90-90-544 அல்லது 01-2-90-90-544.

இந்த மழை நேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தால் இந்த பாடல் எங்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. சரோ அப்படின்றவங்க கூப்பிட்டு நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே சொல்லியிருந்தாங்க, இந்த பாட்டு இன்றைக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு. சரோ, எங்கிருந்து நீங்க கேட்டாலும் முகம் என்ன, நீங்க கேட்டது கேட்ப வந்து உங்களை சேர்ந்திருக்கும், உங்கள் இதயத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக்கி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மணி இப்போ 5:53-6 மேல உறவுகள் தொடர்கதை காத்துக்கிட்டே இருக்கு. சும்மா ஒரு அலசி பார்க்கும் போது எந்தெந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், ரொம்ப அதிகமா செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப இருக்கிற சூழல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த அழகு சாதன பொருட்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடைகள் அதை வந்து வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் இந்த தண்ணீர் நம்ம பாட்டில வாங்குறோம் இல்லையா, அதை முடிந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப விரயமாக்காதீங்க. பொதுவாகவே தண்ணீரை விரயம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பொட்டலங்களில் வாங்குறோம் பேக்கெட் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிராக்கி ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய எரிபொருள் விலை ஏற்றம் இதையெல்லாம் வந்து சார்ந்திருக்கிறது அப்படின்னா, இந்த பொருட்களெல்லாம் எரிபொருளை சார்ந்திருக்கிறது, அதனால இதெல்லாம் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே இந்த தண்ணீர் விரயம் இதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படின்றத வலியுறுத்திட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் வரவு 8 செலவு 10 இருக்கக்கூடாது. வரவு 10 இருந்தா செலவு அதை விட குறைவா இருந்தாதான் நம்ம சிக்கனமா வாழ முடியும் அப்படின்றாங்க. சிக்கனம் தான் சீரை அழிக்கும் அப்படின்றதெல்லாம் படிச்சிருக்கோம், நாங்க சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. கொஞ்சம் செலவுகளையும் அப்புறம் வீண் செலவுகளையும் குறைச்சிருவோம் இந்த காலகட்டத்தில். காட்டுக்குயில பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மந்திரி விசார் டத்துஸ்ரீ அமினுடீன் ஹருண் தலைமையிலான நெகிரி சிம்பிலான் ஒற்றுமை அரசாங்கம் தொடர்ந்து அந்த மாநிலத்தை வழிநடத்தும் என்று மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை கூட்டணி, பிஎச், தேசிய முன்னணி, பிஎன் உச்ச தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பை தொடர்ந்து நெகிரி சிம்பிலான் மேலாண்மை தொடர்பான சிக்கல்கள் சிறப்பான முறையில் கையாளப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் வணிக குற்ற வழக்குகள் 12.89% அதிகரித்துள்ளன. அந்த வகையில் 64,643 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. இருந்தும் பதிவு செய்யப்பட்ட மொத்த இழப்புகள் 2.8% குறைந்துள்ளதாக புக்கிட் அமான் வணிக குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். தனக்கு எதிரான தற்போதைய விசாரணை 1.1 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டு பரிவர்த்தனைகளில் உள்ள நடைமுறை அம்சங்களிலும் கூட்டு முடிவுகள் மீது மட்டுமே கவனம் செலுத்துவதாக பொருளாதார முன்னாள் அமைச்சர் டாக்டர் ரஃபீஸி ரம்லி தெரிவித்தார். முன்னர் கூறப்பட்டதைப் போன்று அந்த விசாரணை நிதி பரிமாற்றம் தொடர்பான கேள்விகளை உள்ளடக்கி இருக்கவில்லை என்றவர் கூறினார். பாகிஸ்தான் பெஷாவாரில் உள்ள தனது துணை தூதரகத்தை கட்டம் கட்டமாக மூடுவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. தூதரக அதிகாரிகளின் பாதுகாப்பு உள்ளிட்ட மேலும் ஆக்ககர ஆள்பல தேவை குறித்த கவலைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவ்வேளை இஸ்லாமாபாத்தில் உள்ள தூதரகம் இனி பாகிஸ்தானின் கைப பத்துன்காவா மாவட்டம் தொடர்புடைய அலுவல்களை கையாளும். மேற்காசியாவில் மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தடுப்பதற்கு அரச தந்திரம் வட்டார ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை ஈரான் உள்ளிட்ட சவுதி அரேபியாவின் உயர் தூதர்கள் மீண்டும் வலியுறுத்தியுள்ளனர். சீன அதிகாரிகளுடன் பேச்சு நடத்துவதற்காக தற்போது பெய்ஜிங்கில் இருக்கும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராச்சி தனது சவுதி சகா இளவரசர் பைசால் பின் ஃபர்ஹானுடன் தொலைபேசியில் உரையாடியதாக அவ்வமைச்சு மேலும் கூறியது. விளையாட்டு 2026 ஸ்லாங்கூர் சுக்மா. இதில் மிகச்சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்துவதில் பஹாங்கின் ஆடவர் குறிசுடுதல் வீரர் சியா ஜென்ஹோங் உறுதியாக உள்ளார். அந்த வகையில் தற்போது தனது ஆயத்த பணிகள் உச்சகட்டத்தில் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 20 வயது சியா ஆடவர் பிரிவில் பஹாங்கின் 2023-2024 சிறந்த விளையாட்டாளராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் தீராசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. 6 மணியிலிருந்து 27 மணி வரைக்கும் புதன்கிழமைகளில் உறவுகள் தொடர்கதையை கேட்க காத்திருக்கும் நெஞ்சங்களே, உங்களை தேடி இந்த வார நிகழ்ச்சி வந்தாச்சு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையை எத்தனையோ பேருடைய வாழ்க்கையோடு ஒரு தொடர்பு படுத்தக்கூடிய சூழலை இந்த உறவுகள் தொடர்கதை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. இது ஒரு வகையான பந்தம், ஒரு வகையான சங்கிலிங்க. இது அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஆதரவையும் அன்பையும் பக்க பலத்தையும் கொடுக்குது. அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவுமே நிறைவான மகிழ்ச்சி. அடுத்த ஒரு பாடல் கேட்க போறோம். இந்த பாட்டுக்குள்ள மாயகரம் ஒன்று மயிலிறகு கொண்டு சில்லென்று மலரை தொடுதே, ஹே நெஞ்சு என் நெஞ்சு என்னை கேளாமல் அலைப்பாய்கின்றாய், அலைப்பாயும் மனசு கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்ற மாதிரி பாட்டு. அடுத்தது யாரு? நீங்க தான்.

0: ஹரியரன் குரலில் ஒலித்த பாடல் அது. ஆறாகி 15 நிமிடங்கள். உறவுகள் தொடர்கதை ஒவ்வொரு புதன்கிழமையும் இடம்பெற்று வரும். யாரோ ஒருத்தர் இந்த உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க, அவங்க தேடும் அந்த இதயத்தை பற்றி பேசுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஓர் அம்மாவின் குரலைத்தான் உங்களுக்காக பதிவு செய்திருக்கின்றோம். இவங்களுடைய பெயர் சரஸ்வதி. கோலாலம்பூர்லிருந்து கூப்பிட்டுருக்காங்க. தன்னுடைய மகனை தேடுகின்றார். என்ன விவரம் அப்படின்றத கேட்கலாம். இங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம், ஒரு 4 நிமிடங்கள் இந்த அம்மாவின் குரலுக்காக செவி சாய்ப்பீர்கள் அப்படின்னு எதிர்பார்க்கின்றது உறவுகள் தொடர்கதை.
1: வரப்போ இருந்தாரு, பிணையங்கள்ல இருந்து கேளுக்கு வந்துட்டாரு. கேளுக்கு வந்த பிற்பாடு நான் சொன்னேன், அங்க வேலை விட்டுட்டு இங்க வந்துட்டியா, என்னயா செய்ய போறேன்னு. நான் வந்து மா கூட்டாளி கிட்ட கேட்டிருக்கேன், அந்த ட்ரெயில ஓட்டுறேன்னு சொன்னாரு. அப்ப போகும்போது வரும்போதெல்லாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாரு, இல்லைன்னா போன் பண்ணி பேசுவாரு. அவரு பேசிட்டு, அம்மா சாப்பிட்டுட்டீங்களா, மருந்து குடிச்சிட்டீங்களா, இப்படிலாம் கேட்பாரு. இப்ப ஒரு 3 வருஷமா அவரோட தொடர்பே இல்லையா. எனக்கு அவன் நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் செய்ய வேணாம். அவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னு செய்தி காதுல கேட்டுட்டா அது போதும் ஐயா. மூத்த மாமா வந்து ஆயில் அண்ட் கேஸ் படிச்சாரு, அவரு சிங்கப்பூர்ல வந்து போட்ல இருக்கிறாரு. பொண்ணு வந்து கிரைம் படிச்சுச்சு. அவன் சொன்னான் என்கிட்ட, அம்மா நித்யாக்கு வந்து எங்க போஸ்டிங் கிடைக்குதோ அங்க போயிருவோம்மா நானு அப்படின்னு சொன்னான். அதுல இருந்து ஒரு 3 வருஷம் ஐயா அவரோட தொடர்பு இல்ல. அவருக்கு போனுக்கு அடிச்சாலும் வேற நம்பருக்கு போயிடுச்சு போலக்கு. அவன் இந்த நம்பர் நான் இல்ல அப்படின்னு சொல்றான். எனக்கு அதுதான் தெரியல. அவன் வந்து எனக்கு வந்து அவன் நல்லா இருக்கானா அந்த செய்தி கேட்டுட்டா போதுங்க எனக்கு. அதுதான் எனக்கு, ஏன்னா அவன் ட்ரெயில ஓட்டினான்ல, அதனால எனக்கு பல ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் நடக்கும் போது எனக்கு தாய் மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. அதுதான் நான் சொல்றேன், வேற ஒன்னும் சொல்லலையா. அதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிங்கன்னா கூட உங்க பாட்டி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நல்லா இருக்கான்னு கேட்டுட்டா போதுங்கய்யா. என் மாமன் நல்லா இருக்கான், எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும் தாங்க நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா 3 வருஷமா அவனோட கான்டாக்ட் எதுவும் கிடைக்காத வாசி எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா.
0: உங்க பையனுடைய பேர் என்னமா?
1: லட்சுமணன் ஐயா.
0: லட்சுமணன்.
1: அப்பா பேரு வந்து கிருஷ்ணசாமி.
0: சரி, உங்க பேர பிள்ளைங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: தெரியும் ஐயா. அவர் மூத்த ஒரு பேரு வந்து நிர்மல் குமாரன், அவர் தான் வந்து போட்ல இருக்கிறாரு. அப்புறம் தீனா குமாரன் வந்து மலாக்கால டிகிரி எடுக்கிறான்னு சொன்னான் 2nd பையன். 3rd பொண்ணு தான் வந்து வித்யா, அவ வந்து போலீஸ் கிரைம் படிச்சான்னு சொன்னான் சைபா ஜயால. அதுதான் ஐயா எனக்கு தெரியும். அப்ப போகும்போது வரும்போதுலாம் என்கிட்ட போன் பண்ணுவாரு, சாப்பிட்டீங்கன்னு கேப்பாரு. இப்ப ஒரு கான்டாக்டும் இல்லையா எனக்கு. அவன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேணா ஐயா. அவன் நல்லா இருந்தா போதும். நான் அவன் தம்பி வீட்டுலதான் இருக்கிறான் கேர்ல. என்ன அவனா அவனோட கான்டாக்ட் எதுவும் இல்லாத வாசி எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குயா. ஏன்னா 15 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னைய. 16 அவனை பெத்தேன். அதுவும் எனக்கு பருப்பருவம் இல்லையா. அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. எப்படிதான் கான்டாக்ட் பண்றது? நானும் என் சொந்தக்கார பையன் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். அவனுங்களும் சொல்றானுங்க, இல்ல சித்தி எதுவுமே கண்டுபிடிக்கல. அவனை வந்து மன்னன் கூப்பிடுவாங்க. லட்சுமணன் தான் அவன் பேரு. அவனை மன்னன் கூப்பிடுவானுங்க கூட்டாளிங்கெல்லாம்.
0: இப்போ 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பனா 2023 நீங்க கடைசியா பேசிருக்கீங்க உங்க பையன் கிட்ட?
1: மாதர்ஸ் டேக்கு எனக்கு பேசாருனாலும் அவன் வந்து மெசேஜ் அனுப்புவான். 3 வருஷமா ஆச்சு, அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் என்ன அவன் செஞ்ச வேலை அந்த மாதிரி, அதனாலதான் எனக்கு கவலையா இருக்கும் ஐயா. வேற ஒன்னும் இல்லையா. அவன் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருந்தானா, அவன் என் காதுல விழுந்துருச்சுன்னா அவன் நல்லா இருக்கிறான்மா சொல்லிட்டானா அது போதும். எனக்கு வேற எதுவும் நான் கேக்கலையா அவன்கிட்ட. இந்த அப்பத்தாவும் மறந்துடாதீங்கடா. அப்பத்தாக்கு வயசாச்சு. இவ்வளவு எவ்வளவு நாளைக்கு நான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்பா நல்லா இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்பாத்தா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த செய்தி கேட்டா அதுவே போதுங்க எனக்கு.
0: உங்களுடைய மகன் லட்சுமணன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு கேக்குற நாங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
1: அதான் இந்த மதர்ஸ் டேக்கு எப்படியாவது அவனை பாக்கணும்னு இந்த பெத்த மனசு துடிக்குதுயா.
0: சீக்கிரமா உங்க பையன் உங்களை தேடி வருவார், இல்ல பேர பிள்ளைங்களாவது உங்களை தேடி வரணும். சரிங்களா?
1: சரியா, ரொம்ப நன்றி தேவேகன்.
0: இந்த பதிவை கேட்டீங்க இல்லையா, இது ஒரே ஒரு வார்த்தை தாங்க, பெத்த மனசுங்க. இப்படியாவது மகன் குரலை கேட்கணும், நான் நல்லா இருக்கேன்னு அவர் சொல்லணும். அந்த பேரப்பிள்ளை

இசை ஞானி பாடியிருந்த பாடல் அது. அந்த அம்மா பேசியிருந்தாங்க, உங்களை எத்தனை பேர் கேட்டீங்க, கேட்ட மனசு உண்மையிலே என்ன சொல்வது அறியாது, தவிக்கக்கூடிய தருணம் இது. எப்படியாவது அவங்களுடைய பையன் வந்து சேரணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் நல்லா இருக்கான்ற அந்த பதில் வந்தால் போதும், 3 ஆண்டுகளாக ஒரு பதிலுமே வரல. இப்போ அவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போயிருக்கணும், அவங்களுடைய பேரப்பிள்ளைகள். அவங்க பையனுடைய மகன் வந்து ஷிப்பில் வேலை செய்கிறாரு அப்படின்றது தான் அவங்க போட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது யாருக்காவது ஏதாவது விவரங்கள் கிடைத்தது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு எதிர்பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட சூழலாக வேண்டும்னாலும் இருக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட பரவாயில்ல, நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனால் நான் இருக்கேன், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க அப்படின்ட்டு. அது நடக்கும் அப்படின்னு உறவுகள் தொடர்கதை எதிர்பார்க்கின்றது. ஏற்கனவே நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு பேசுறதுக்கு. இப்போ இந்த வாரம் அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாட போறோம். நிறைய அம்மாக்கள் அப்பப்போ இந்த உறவுகள் தொடர்கதையில பேசுவாங்க, பிள்ளைகளுமே பெற்றோர்களை பற்றி சொல்லுவாங்க. அம்மாக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னா பெரும்பாலும் பிள்ளைங்க அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பிள்ளைங்க அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்களா, முடிந்த அளவுக்கு அப்படி பண்ணுறோம் அப்படின்னு இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன உங்களை அப்படி நேரத்தை செலவு பண்ணாமல் ஏதோ ஒன்று தடுக்கின்றது, இல்லை அப்படிப்பட்ட சூழல் அமையலை அப்படின்றத பற்றி கொஞ்சம் பேசுவோம். வேலை ஒரு காரணம், இருந்தாலும் விடுமுறைகள் வருது இல்லையா, கொஞ்ச நேரம் ஒதுக்கிறதுக்கான சூழல் இருக்குமா, கிடைக்காத ஒரு சூழலாக இருக்கா அப்படின்றது கொஞ்சம் பற்றி பேசுவோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. ஒருவேளை இப்படி பிறகு பார்த்துக்கலாம், நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி காலம் கடந்த பிறகு இப்போ நீங்க அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்க கூப்பிடணும், உங்ககிட்ட பேசணும், இன்னொருத்தருக்கு உங்களுடைய குரல் ஏதோ ஒன்றை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு உறவுகள் தொடர்கதை எதிர்பார்க்கின்றது.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: உறவுகள் தொடர்கதை கண்ணில் என்னென்ன மயக்கம், ஹரியரன் குரல்ல கேட்டு பாடல். உங்க அம்மா அவங்க இப்போ நீங்க அவங்க கூட செலவு பண்ணணும் நேரத்தின்னு எதிர்பார்க்கும் போது எது உங்களுக்கு ஒரு தடையா இருக்கு, ஏன் உங்களால முடியல அப்படின்னு கேட்டோம். பேர் சொல்ல விரும்பல, ஒரு கதை ஒன்னு சொல்லணும்னு வந்திருக்காங்க, பேசலாம்.
1: இது வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு தலைப்பு. அம்மா இறந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. அம்மா வந்து பஹாங்ல இருந்தாங்க, நான் வந்து சாலமலை வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ அம்மா இருக்கும் போதே அம்மா சொல்லுவாங்க, மாமா அம்மா கூட வந்து தங்கிட்டு போ, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் வந்து அந்த வேலை வேலை வேலை இப்படிதான் இருக்கு. நான் வந்து ஒரு மனித வளம் வேலை செய்யறேன், ஹியூமன் ரிசோர்ஸ் வேலை செய்யறேன். சோ அந்த டைம்ல வந்து என்னால லீவ் எடுக்க முடியாது, சரிங்களா? ரொம்ப ஒரு

கிட்டான, ஏன்னா நிறைய வேலை செய்யணும், நிறைய ட்ரைனிங் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப பிஸியா இருந்தேன். எக்சுவலி தெரியுங்களா, அம்மா கிட்ட போன் பண்ணி பேசுவாங்க, மாமா இருங்கம்மா இருங்கம்மா இன்னொரு கால் வருது நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அம்மா ரொம்ப வருத்தமா சொல்லுவாங்க, இப்ப உனக்கு தெரியாதுமா நான் இல்லாத அப்பதான் நீங்களா உட்காந்து வருதுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லீவ் எடுக்கும் போதெல்லாம் லீவ் வந்து ஆபீஸ்ல வந்து ப்ரூஃப் பண்ண மாட்டாங்க தெரியுங்களா. கொஸ்டனை கூட நினைப்பேன், இப்ப சமந்து வேலையை விட்டுட்டு அம்மா கிட்ட போய் அம்மா கூட இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அம்மா ரொம்ப தூரமா இருக்காங்களே. இப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தெரியுங்களா, ஏன்னா எனக்கு அம்மா இல்ல, எனக்கு என்னோட குழந்தையும் இறந்துட்டாங்க. நான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணிருக்கேன், அப்ப எங்க அம்மாவுக்கு எவ்வளவு ஒரு வருத்தமா இருந்திருக்கும். என் பிள்ளை வந்து என் கூட தங்கலீன்னா, நான் தான் மூத்த பொம்பளை பிள்ளை, அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதான் நான் இப்ப எல்லாத்துக்கும் என்ன சொல்றேன்னா, வேலை வந்து முக்கியம் தான் நம்ம இல்லைன்னு சொல்லல, அது நமக்கு வந்து ஒரு அவசியமானது. பட் அந்த அம்மா இருக்காங்க தெரியுங்களா, அது வந்து எத்தனை கோடி கொடுத்தாலும் நமக்கு கிடைக்காது தெரியுங்களா, நிஜமா கிடைக்காது. இப்ப எனக்கு எல்லா அம்மாக்கு மாதிரி செய்யறது அது செய்யறது பார்க்கும் போதே என் மனசு ரொம்ப வலிக்கும். நான் எங்க அம்மா கூட இல்லாம போயிட்டேனே, எங்க அம்மாக்கு கூப்பிட்டப்ப வந்து நான் தங்காம போயிட்டேனே அப்படின்னு, அம்மாவோட சமையல சாப்பிடணும், அம்மா கூட பக்கத்துல படுத்து தூங்கணும், அதெல்லாம் ரொம்ப ஏங்குற மனசுக்கு தான் தெரியும் அதோட வலி. அவங்கள இருக்கிற வரைக்கும் ஒரு கோல் தெரியுங்களா, ஒரு டைமண்ட் தெரியுங்களா, அந்த மாதிரி பாத்துக்கோங்க அவங்கள. அவங்க கூட போங்க வாங்க, அவங்க கிட்ட பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. அவங்களுக்கும் நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும் தெரியுங்களா, நம்ம கிட்ட பேசணும்னு. ஏன்னா சில நேரத்துல வந்து அவங்க ஷேர் பண்ண முடியாது வந்து நம்ம கிட்ட பிள்ளைங்க கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அவங்களோட தனிமை எல்லாமே கேளுங்க. எங்க அம்மா ரொம்ப, அப்பா இறந்தோடனே ரொம்ப தனிமையில இருந்தாங்க. அந்த டைம்ல நாங்களும் அம்மா கூட இருந்திருக்கணும், அம்மா கூட பேசி இருக்கணும். நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன் தேவிகன்.

ஐந்து உறவுகள் தொடர் கதை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த அம்மா அப்படின்ற கதை பேசும்போது எத்தனை எத்தனை அழைப்புகள், எவ்வளோ பேர் எவ்வளோ கதைகளை சொல்லிட்டு இருக்கீங்க. நாமுமே நிறைய கதைகளை இதில் பகிர்ந்துட்டு இருக்கோம். ஒரு உண்மையை சொல்லணும், இது உண்மை கதை அப்படின்றத விட உறவுகள் தொடர் கதையின் கதை அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல இந்த இருக்கையில் வந்து உட்காரும் போது வரக்கூடிய அழைப்புகளில் பெரும்பாலும் அழைத்து பேசக்கூடியவர்கள் அம்மா தான். எத்தனையோ அம்மாக்கள் நமக்கு அழைத்து பிள்ளைங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதனால உங்ககிட்ட பேசுறோம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை பையன் வேலைக்கு போயிட்டாரு, தூரமா இருக்காரு, பேச முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்தது. அதனால இந்த இடத்துல அதை சொல்லிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால நம்ம சொல்லுவோம், நிறைய பெற்றோர்கள் குறிப்பா அம்மாக்கள் வந்து நீங்கள்லாம் வந்து அவங்க கிட்ட பேசணும், நேரத்தை செலவு பண்ணணும். அவங்க சின்ன பிள்ளையில உங்களுக்கு சமைச்சு ஊட்டுனாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு சமைச்சாவது கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இதுல ஒரு அம்மா ஒரு முறை சொன்னது இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அவங்களுக்கு பெரும் கவலை என்னன்னா, அவங்களுடைய பிள்ளைங்க அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு ஓடுறது தான். ஒரு காலத்துல சீக்கிரம் சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடுன்னு நாங்க சொன்னோம், ஆனா இன்னைக்கு ஏன் இவ்வளோ சீக்கிரமா சாப்பிடுறீங்க, மெதுவா சாப்பிடுங்க அப்படின்னு கேட்கின்ற ஒரு சூழலை இந்த அம்மா பிள்ளைங்க கிட்ட முன் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க சாப்பிடுற அந்த நேரமாவது உங்கள் முகத்தை அவங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது அப்படின்னு. பெரும்பாலான இல்லங்கள்ல நடக்கிற ஒரு சூழல், வேலை முடிஞ்சு வராங்க, அவங்கவுங்க அவங்களுடைய அறைகளுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க, மேல் மாடியா இருந்தா மேல போயிடுறாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. அதுவும் நகர்ப்புற பகுதிகளில் இருந்தா நீங்க வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அழுத்து போறீங்க, களைப்பா போறீங்க. ஆனா வீட்டில் இருக்கிற உங்க பெற்றோர்கள் இதே சூழல இன்னும் ஒரு 20 வருடங்களுக்கு அப்படியே பின்னோக்கி நீங்க போனீங்கன்னா, அவங்க வேலை முடிஞ்சு வருவாங்க, நீங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டுல இருப்பீங்க, ஓய்வா இருக்கிற சூழல். ஒருவேளை அம்மாவோ அப்பாவோ வந்து உங்ககிட்ட பேசாம நேரா அவங்க ரூமுக்கு போய் உட்கார்ந்துட்டா உங்க மனசு எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் அம்மாக்கள் கேட்ட கேள்வி. இந்த கேள்வியை ஒரு நடு நபராக இருந்து உங்கள் முன்னே வைக்கின்றேன். அவ்வளவுதான், எப்படியாவது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி, இது அன்னையர் தினம் வர்றதுனால அப்படின்னு இல்லை, பொதுவாகவே நேரத்தை ஒதுக்கி அவங்க கூட செலவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். உறவுகள் தொடர்கதை வழியாக

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01097219199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வார்த்தை பொய்யாகும், வாழ்க்கை பொய்யாகும், காதல் பொய்யாவதேது. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒண்ணு புடிச்சே.
1: மணி இப்போது 6:55. உறவுகள் தொடர்கதையில குணா என்ற நேயர் கூப்பிட்டாரு. அவரு திடீர்னு கூப்பிட்டாரு. நமக்கு நேரமோ இருப்பது 5 நிமிடங்கள் தான். ஆனா இந்த இந்த குரலை கேளுங்களேன்.
2: நம்ம பிரச்சனையே நேரம் தான். தேவிக்கு நேரம், அப்புறம் நம்மளோட வருமானம், வேலை, இதெல்லாம் நம்மள வந்து நம்மள லாக் பண்ணி வச்சிருச்சு. இந்த வட்டத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், அதுல இருந்து வெளியாகவும் கொஞ்சம் கமிட்மெண்ட்ல நம்ம எல்லாம் மாட்டிக்கிறோம். மெயின் எல்லாத்துக்கும் எல்லாருமே கமிட்மெண்ட் இருக்கு. ஃபேமிலி ஏறுது, நம்ம இடத்த இருப்போம், அம்மா இடத்த இருக்காங்க. நினைச்சுனா போய் பார்க்க முடியுது அம்மாவை. டைம் ஒதுக்கிதான் போய் பாக்கணும் நம்ம. அப்படியே இப்ப காலகட்டம்.
1: வருஷத்துல எத்தனை தடவை போய் பாத்துருவீங்க குணா?
2: 4 தடவை போவேன் அம்மா அப்பாக்க. ஆனா அம்மா கூட்டிட்டு வந்துருவீங்க, அம்மா இருப்பாங்க, அப்புறம் அம்மா போவாங்க. அப்படிதான் 4 தடவை அந்த மாதிரி இருப்போம்.
1: என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா என்ன அவங்க காலையே சுத்தி வந்துட்டு இருந்தோம், இப்ப என்ன கணக்கு போட்டு பாக்குறதா
2: ஆயிடுச்சுன்னு? 361 நாள் இருக்கு. நம்ம வந்து 4 வாட்டிதான் போய் பாக்குறோம். அப்படியே நம்மளுடைய சூழ்நிலை.
1: ஆனா அப்பா அம்மா கூட்டிட்டு போயிருவீங்களா ஜோஹருக்கு?
2: அந்த
1: மாதிரி சொன்னாதான் நமக்கு ஐயோ அப்படின்னு இருக்கும்.
2: ரொம்ப இதா போச்சு. வர வேண்டியதான் நீங்க வர வேண்டியதான் நீங்க இங்க இருந்துட்டு ஒரு நாள் வீட்டுல இருந்துட்டு அப்புறம் போலாமே நெக்ஸ்ட் வீக் கல்யாணத்துக்கு. அதான் நீங்க சொன்னீங்களா மனசு நிறைய இருக்கும் வெளிப்படுத்த முடியலன்னு. அது எனக்கு இருக்கு நிறைய சொல்லணும். இப்ப வேலை பிரச்சனாலதான் நினைச்சிட்டு பாக்க முடியல. இப்பதான் ரீசன்ட்லி வேலை மாறினால டக்குனு வந்து வர முடியல. முன்னெல்லாம் அப்படி இல்ல, நினைச்சா போயிட்டு வந்துருவேன். இப்பதான் கொஞ்சம் ஒரு வருஷமா போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன்.
1: அந்த குணா அவர் வந்து அவங்களுடைய அம்மாவுடைய எண் கொடுத்தாரு. அம்மா கிட்ட நிறைய சொல்லணும்னு நினைப்பேனா முடியல அப்படின்ட்டு. மா வணக்கம். மா
3: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: கேட்டீங்களா மா மகன் பேசினது? நினைச்சுக்கூடாது வேலைனாலதான் இப்படி அப்படின்ட்டு அவரு சொல்றாருமா?
3: அவரோட வேலை இல்லைன்னா ஒரு அடிக்கு ஒரு தடவை வந்து நினைச்ச நேரத்துல வந்து லாக்டவுன்ல கூட எல்லாரும் வர அவரு வந்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு போனாரு.
1: ஏன்னா
3: அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க ஓகேயோ அவங்களையும் நானும் அவங்களும் தான் வீட்டுக்கு இருக்கோம். அது நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க.
1: அன்னையர் தின வாழ்த்துக்கள் மா. மின்னல் சார்பா
3: ரொம்ப நன்றி. குணா எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். அம்மா நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். என்னைக்கும் உங்களை வந்து பாப்பையா.
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நெகிரி செம்பிலான் அம்மாநிலத்தில் அம்னோ பாக்கத்தானாரப்பான் இடையிலான ஒத்துழைப்பை தொடர்ந்து நீடிப்பது குறித்து ஒற்றுமை அரசாங்க தலைமைத்துவ ஆலோசனைக் குழு எடுத்துள்ள முடிவை மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமினுடின் ஹருண் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாநிலத்தின் நிலைத்தன்மை, மக்களின் நலனை உறுதி செய்ய தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இந்த பொறுப்பை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லப் போவதாக அவர் உறுதியளித்தார். மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPEM 6 முக்கிய துறைகளில் எந்திரனியல் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. நாட்டின் சுகாதார சேவைத்துறையில் நிலையான முன்னேற்றத்திற்கு உந்துசக்தியாக அமையும் என பண்டர் துன்ரசா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசிய கடல் போக்குவரத்து செயலாக்க நிறுவனம் APMM 2019 தொடங்கி கடந்த மார்ச் மாதம் வரை 639 கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அதன் செயலாக்க பிரிவின் துணை தலைமை இயக்குநர் முகமது ஜவாவி அப்துல்லா தெரிவித்துள்ளார். அக்காலகட்டத்தில் 244 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருள்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மலேசிய கடல் எல்லைக்குள் அந்நிய நாட்டினரின் ஊடுருவல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் நாகா நடவடிக்கையின் வழி இது சாத்தியமானதாக அவர் கூறினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராச்சி பெய்ஜிங்கில் சீன சகா வாங் ஈயை சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையிலான அணுக்கமான உறவுகள் குறித்து பகிர்ந்து கொண்டார். கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கிய பின்னர் அவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று சின்வா தெரிவித்துள்ளது. ஈரான் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளதாக ஆராச்சி கூறினார். கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்க வர்த்தக உடன்பாட்டின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரி விகிதங்களை உடனடியாக மீண்டும் செயல்படுத்துமாறு அமெரிக்காவை ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக தலைவர் மார்கோ சோஃபாக்ஸ் வலியுறுத்தியுள்ளார். வரும் ஜூலையில் அந்த ஒப்பந்தத்தின் முதன்மை நிபந்தனைகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். விளையாட்டு பூப்பந்து. டென்மார்க் ஓன்ஸில் கடந்த வாரம் நடைபெற்ற தோமஸ் கின்ன போட்டியின் காலிறுதிச் சுற்றில் தேசிய அணி நடப்பு வெற்றியாளரான சீனாவிடம் சுள்ளியத்திற்கு 3 என தோல்வியடைந்ததை தொடர்ந்து மலேசிய பூப்பந்து சங்கம் BAM அவசர நடவடிக்கை எடுக்காது என அதன் தலைமைச் செயலாளர் டத்தோ கெனிகோ தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைநாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைநாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7219 19.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: சௌத்ரி அவர்கள் நிறைய நிறைய நிறைய திரைப்படங்கள் வருவதற்கு பெரிய காரணமா இருந்திருக்கிறாரு. நேற்று நடந்த விபத்தில் அவர் மரணம் அடைந்தார். இந்த செய்தி, துயர செய்தி எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. நடிகர் ஜீவாவுடைய தந்தையும் கூட அவரை நினைவுபடுத்தக்கூடிய வகையில தான் அவர் தயாரித்து வெளியிட்ட படங்களில் இருந்து பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல நல்ல படங்கள். ஒன்னன்னா நம்ம கேட்கும் போது இந்த படம் அவர் வெளியிட்டதா, இந்த படம் அவங்களுடைய தயாரிப்புல வந்ததா அப்படின்னு யோசிக்க போறீங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடலும் அவருடைய தயாரிப்புல வந்த படத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான். அதுக்கு பிறகு உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க காத்துட்டே இருக்கோம். நீங்க தயாரா? பாட்டு கடைக்கு வாங்க. 03 22 82 7 3 3 அல்லது 4 7

0: இவ்வளவு கேள்விகள் கேட்டா கடையில பதில் எல்லாம் இல்ல, உங்களுக்கு பாட்டு மட்டும் தான் கொடுப்போம். மேகலா வந்திருக்காங்க, பேசலாம் மேகலா கிட்ட.
1: நலமா இருக்கோம், ரொம்ப மனச பாரமாக்கி விட்டுட்டீங்களே இன்னைக்கு.
0: ஓ ஐயோ, அது உண்மை கதை மேகலா.
1: இல்ல, ஆளு இருந்தும் ஆளு இல்லாத மாதிரி நிறைய அந்த மாதிரி நடக்குது. நீங்க சொன்னது இன்னைக்கு பேசுனது அத்தனையும் உண்மை.
0: சரி, அதெல்லாம் சரியாகும்னு எதிர்பார்ப்போம். இன்னைக்கு எப்படின்னா, இரண்டு பாடல்களை நாங்க தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம், சரியா? அந்த பாடல்ல ஒரு பாட்டை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. உங்களுக்கு நாட்டாமை படம் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: நாட்டாமையில இரண்டு பாடல்கள் இருக்கு, அதுல உங்கள் தேர்வு எதுவா இருக்க போது நீங்க தான் சொல்ல போறீங்க, சரியா? நான் உறவுக்காரன் உறவுக்காரன் பாட்டா இல்ல கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையுமா?
1: கொட்டப்பாக்கும் கொழுந்து வெத்தலையுமே போடுவோமே.
0: ஏன் அந்த பாட்டு தேர்ந்தெடுத்தீங்க?
1: பரவாயில்ல, ரொம்ப சோகமா இருக்கு, கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்.
0: அந்த பாட்டை கேட்டோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? எப்போதும்
1: பாக்கு வெத்தலை எல்லாம் வைப்பாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு ரொம்ப கேட்போம் அம்மாவே. ஆனா அத குடுக்க மாட்டாங்க, பல்லு வீணா போயிடும், கரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எங்க ஃபாதர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, எதுக்காக அது சாப்பிட்ட பிறகு அதை சாப்பிடுறோம் அப்படின்னு, அடிக்ட் ஆயிருவோம் நம்ம அப்படின்னு பயம்.
0: அப்பா என்னதான் சொன்னாரு, என்ன காரணம்?
1: ஜீரண சக்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு.
0: ரொம்ப நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி தீனிகன்.

0: நாட்டாமை படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல் அது. மனு அப்புறம் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்த பாடல் பாட்டுக்கடை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு பாட்டுக்கடை கொஞ்சம் வித்தியாசமா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர் பி சௌத்ரி அவர்கள் 1988 சுபகுட் பிலிம்ஸ் அப்படின்ற இந்த நிறுவனத்தை தொடங்கி 100 அதிகமான தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு எக்கச்சக்கமான படங்களை கொடுத்து வெற்றி கண்டுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, எத்தனையோ இன்றைக்கு நபர்களை உருவாக்கி சாதித்த மனிதர்களாகவும் மாற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நடிகர் ஜீவாவுடைய தந்தையும் கூட இவர். அதனால இன்றைக்கு ஆர் பி சௌத்ரி அவர்கள் வெளியிட்ட படங்களில் இருந்த பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாட்டு கடை எப்படி அப்படின்னா, எங்க கடையில உங்களுக்கு நாங்க ஒரு படம் தாங்க வச்சிருக்கோம், அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி லோகேஸ்வரி வந்திருக்காங்க. ஷாஜஹான் படம் பிடிக்குமா? ஷாஜஹான்ல இருந்து 2 பாடல்கள் இருக்கு. ஒன்று மே மாத மேகம், அடுத்தது மெல்லினமே மெல்லினமே. இதுல எந்த பாடல் உங்கள் தேர்வு பாடல்?
1: மெல்லினமே.
0: ஏ மெல்லினமே? மே மாதம் நல்லா தானே இருக்கும். மே மாதத்துல இருக்கும் எந்த வரி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? நான் சொல்லட்டா? வீசி போன புயலில் ஒரு வேர்கள் சாய்வதில்லை, ஒரு பட்டாம்பூச்சி. நான் யூகிச்சேன் ஒருவேளை உங்களுக்கு அந்த வரி பிடிக்குமான்னு சொல்லி
1: பார்த்தேன்.
0: அந்த பாடல் அந்த வரிகளோடு உங்களுக்கு வருது, கேக்கலாமா? இந்த மாதிரி தேர்வு பிடிச்சிருக்கா?
1: பிடிச்சிருக்கு.
0: வாங்க கேக்கலாம், உங்களுக்கு பிடித்த பாடல் வருது.
1: நன்றி, வணக்கம்.

0: நம்ம வரிகள் பிடிச்ச லோகேஸ்வரிக்காக தான் அந்த பாடல் வந்தது. அடுத்தது சித்ரா வந்திருக்காங்க, பேசலாம் சித்ரா கிட்ட. சித்ரா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க சித்ரா? பலிங்கடா, அந்த மூளை இல்லையா?
1: பாட்டு
0: உங்க ஊர்ல மழை வருதா? சரி, மழை வரட்டும், பூமி கிட்ட வேண்டிக்குவோம். சரியா? ஏன் இந்த ரெண்டு பாட்டுல இந்த பாடல் தேர்ந்தெடுத்தீங்க?
1: பாட்டு கேட்டா கொஞ்சம் குளிர்ச்சியாவுமே.
0: ஓ, இந்த பாட்டு கேட்டாவா?
1: கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்.
0: சரி பாப்போம், அப்படி வந்தா எங்களுக்கு செய்தி சொல்லுங்க.
1: ஓகே, தேங்க்யூ,
0: நன்றி.

0: சித்ரா, நல்ல ஒரு பாட்டு அப்படின்னு நம்ம மழையில நினைச்சிட்டு வந்த மாதிரி இருந்தது. இப்போ கில்லான்ல இருந்து வித்யா வந்திருக்காங்க, பேசலாம். போய்கிட்டே இருக்கீங்க, எவ்வளவு நேரம் ஆகும் போய் சேர? அப்ப 8 மணி வரைக்கும் பாட்டு கடை கேட்டுட்டு தான் போய் சேருவீங்க? உங்களுக்காக இன்றைக்கு 2 பாடல்கள் இருக்கு. இந்த 2 பாடல்களும் பூவே உனக்காக படத்தில் இருந்து வந்தது, சரியா? ஒன்று சொல்லாமலே யார் பார்த்தது, அடுத்தது ஆனந்தம் ஆனந்தம் பாடும். இதுல வித்யாவுக்கு எந்த பாட்டு பிடிக்கும்?
1: நன்றி.

0: எத்தனை காலம் ஆனாலும் இந்த பாட்டுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி சிறப்பு இருக்குதான் செய்யுது. பாட்டு கடையில் இன்றைக்கு நாங்கள் திரு ஆர் பி சௌத்ரி அவருடைய நினைவாக அவருடைய தயாரிப்பில் வெளிவந்த படங்கள்ல இருந்து பாடல்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். ஒரு படத்துல ரெண்டு பாட்டு உங்கள் தேர்வா இருக்கும் பாட்டு கடையில, எங்க கடையில அந்த ஒரு படம் தான் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்துல இருந்து ஒரு பாடலை மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். யமுனா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் யமுனா. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: இப்போ
0: நீங்க சொந்தமா கார் ஓட்டிட்டு போற சூழல் இல்லையா இல்ல எப்படி? அப்படின்னா சொல்லுங்க, அவர் வந்து ஏற்றுவதில் என்ன சுகம்?
1: அது
0: அனுபவிங்க, நல்ல விஷயம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் அப்படின்றதுக்கு முன்னுக்கு நாங்க உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் வைத்திருக்கிறோம். ஒரே படத்துல இருந்து அந்த இரண்டு பாடல்கள்ல ஒரு பாட்டை தான் நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. மிஸ்டர் ரோமியோ படம் பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: பாட்டு பிடிக்கும்.
1: என்ன பாட்டு பிடிக்கும்?
0: சரி, தேர்வு ரெண்டு இருக்கு. ஒன்னு மெல்லிசையே, இன்னொன்னு முத்து முத்து மலை முத்தாடுது.
1: மெல்லிசையே அண்ணா. இந்த பாட்டு ரொம்ப ஹஸ்பண்ட் கேட்பாங்க.
0: சரி,
1: அதனால இந்த பாட்டு.
0: அவருக்காக ரெண்டு வரி நீங்க இப்ப பாடுங்க.
1: தன்னை கொஞ்சம் தீரந்தே, கண்களுக்குள் வீழ்ந்தாய், எனது வீகளை ஓடிக்கொண்டேன், சின்னஞ்சிறு கண்கள் உன்னை சீரை எடுத்தேன்.
0: பாருங்க, உங்களை பாத்துக்கிட்டே இருக்காரு. காரை மின்னுக்கு பார்த்து ஓட்டு சொல்லுங்க, கேளுங்க.

0: மெல்லிசையை யமுனா தேர்ந்தெடுத்த பாடல் பாட்டு கடையில அடுத்தது நம்ம கூட பேசுறதுக்காக பத்மா வந்திருக்காங்க. பத்மா,
1: இன்னைக்கு என்னோட அம்மா பிறந்த நாள், அதுவும் நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி போட்டீங்க பாருங்க. அது அதுக்கு மேல
0: அம்மா எங்க இருக்காங்க?
1: அம்மா தம்பி கூட இருக்காங்க, அவங்க பேர் புஷ்பனிலா.
0: ஓ சரி, அம்மாக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க.
1: ரொம்ப நன்றி தேவிகன்.
0: சரி, உங்களுக்கு சூரிய வம்சம் படத்திலிருந்து இரண்டு பாடல்கள் இருக்கு, ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ, இரண்டாவது நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது. இதுல உங்களுடைய தேர்வு பாடல் எது?
1: பாட்டு
0: கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி தேவிகன்.
0: நன்றி.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01097 219 119. பாட்டுக்கடையில் அடுத்த நம்முடைய நிறைவான நேயர் வந்திருக்கிறாரு. நிறைவு நேயரும் கூட இவர் சத்தீஷ் பீடோர்ல இருந்து வந்திருக்காரு. வாங்க பேசலாம். உங்களுக்கு தித்திக்குதே அப்படின்ற படம் வந்திருக்கு, இந்த படம் பாத்துட்டீங்களா?
1: பாத்திருக்கேன். நினைச்ச மாதிரி இந்த படத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு பிடிக்குமா அந்த படம்?
1: ஆமா பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ ஓ, இப்ப இந்த மாதிரினா என்ன, நீங்க சிக்கல்ல மாட்டி விடுறீங்களே. உங்களுக்காக இரண்டு பாடல்கள் இருக்கு. சில்லென்ற தீப்பொறி ஒன்று அந்த பாடல், அடுத்த பாடல் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: மைனாவே மைனாவே.
0: அந்த பாட்டு தானே தேர்ந்தெடுக்க போறீங்க?
1: ரெண்டுமே கடினமான ஒரு பாட்டு தான்.
0: சரி, என்ன பாடல்?
1: தித்திக்கிதே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான பாடல்னா மைனாவே மைனாவே எனக்கு ரொம்ப.
0: இப்ப ரெண்டுல எதுன்னு சொல்லலையே,
1: கடினமா இருக்கு. இந்த தடவை வந்துட்டு நான் மைனாவே மைனாவே பாடல் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்.
0: உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம்.
1: ஆமா,
0: நல்ல ஒரு பாடல். அது வித்தியாசமான ஒரு பாடல்ல?
1: ஆமா, வித்தியாசமான பாடல்னு சொல்றீங்க, ஆனா வந்து வித்யாசாகரோடைய இசையமைப்பு சொல்ல மறந்துட்டீங்க.
0: ஆமா, அடுத்து சொல்ல வந்த அடடா, ரொம்ப நேரம் நிக்க வச்சுட்டாங்க நினைக்கிற பெண்கள்லாம் உங்களை.
1: இல்ல அது பரவாயில்லைங்க, ஆனா வந்து எப்படியாவது உங்கள்கிட்ட பேசிடணும்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா இப்ப வந்து அந்த ஒரு நேரம் கிடைச்சிருக்குது. ரொம்ப நன்றி, என்னுடைய அழைப்பு வந்து ஏற்றுக்கொண்டதற்கு.
0: சதீஷ் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி சொன்னீங்க. எங்களோட அழைத்து பேசிய உரையாடி உங்களுக்கு ரொம்ப நன்றி நண்பரே. அந்த நண்பருடைய கதையோடு அடுத்து வரும் பாடலோடு நான் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு காற்றின் மொழியில உங்களோட பேசுறதுக்கு புதன்கிழமை நளினி அச்சுதன் காத்துட்டு இருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம், வித்யாசாகர் இவங்க மூன்று பேரும் உருவாக்கிய இந்த பாடலோடு பாய் பாய் சொல்லிக் கொள்வது தெய்வீகன் தாமரை செல்வன். உடம்பு மனசை பார்த்துக்கோங்க, மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மீனவர்களுக்கான மானிய விலையிலான பெட்ரோல் விநியோக கசிவினை தவிர்க்கவும் அதன் வெளிப்படையான விநியோக நடைமுறையை உறுதி செய்யவும் மை மினா செயலியின் தரவுகள் விநியோக அனுமதி அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்படவுள்ளது. இந்த முனைப்பு மானிய விலை எரிபொருள் முறைகேட்டு நடவடிக்கைகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தெரிவித்துள்ளது. நாளை தொடங்கி மே 13 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். ரூ.97 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது லிட்டருக்கு 4.90 நிலை நிறுத்தப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத ரூ.95 பெட்ரோல் விலையும் தீபகற்பத்தில் டீசல் விலையும் 5 சென்ட் உயர்த்தப்பட்டுள்ளது. அவை முறையே லிட்டருக்கு 4.02, 5.17 விற்கப்படும். உயர்கல்விக் கழகங்களில் பயிலும் பொது தற்காப்பு மாணவர் படை கோர்சிஸ்பா உறுப்பினர்களுக்கு செலவுப்படி வழங்க நிதியமைச்சின் வழி அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த மாணவர்களின் நலன் ஆதரவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக சபாக் சரபாக் விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் முஸ்தபா சக்மூர் தெரிவித்துள்ளார். தற்போது அதற்கான தகுதி கட்டண முறை குறித்த விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள சில பகுதிகளில் இன்று மாலை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 8 வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. ஜலான் அவன் கச்சில், தமான் OUG, ஸ்ரீபத்தாலிங், ஜலான் குச்சாய்லாமா, ஜலான் கிளாங்லாமா செல்லும் வழி ஸ்ரீபத்தாலிங்கை நோக்கிய கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலை, சுரங்கப்பாதை ஆகிய இடங்களை உட்படுத்தி அவசர அழைப்புகளை பெற்றதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் கோலாலம்பூர் செயல்பாட்டு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்தோனேசியா சுமத்ரா தீவில் பயணிகள் பேருந்தும் எரிபொருள் கனமுந்தும் மோதிக்கொண்டதில் 16 உயிரிழந்தனர். 4 காயமடைந்ததாக அவசர பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. தொடக்கக்கட்ட விசாரணையில் அந்த பேருந்தின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருதலைபட்சமாக போர் நிறுத்தம் கோரியிருந்த யுக்ரைன் மீது புதிய தாக்குதல்களை தொடுத்து சண்டை நிறுத்த முயற்சிகளை நிராகரிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். 2nd World War நாசி ஜெர்மனிக்கு எதிராக வெற்றியை குறிக்கும் வகையில் மே 9 நடத்தப்படும் நிகழ்ச்சியின் போது கியேவ் மீது மோஸ்கோ பதிலடி தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்தியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

உங்களின் அழகான இரவுக்கு காற்றின் மொழியின் வணக்கம். மின்னலை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. காற்றின் மொழி இப்பொழுது தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோட பேச போகுது. வழக்கமான புதன்கிழமை போலவே இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையை உங்களை வரவேற்க காத்திருக்கு. டிக்டாக் நேரலையில் உங்களோட நாங்கள் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் வேணுமோ அந்த எண்ணை இரவு 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. இப்போ இல்ல, 10 மணிக்கு டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்க. காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:32. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:32.

காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்க, மெக்சிகோ மற்றும் கனடாவுடன் இணைந்து அமெரிக்கா ஏற்று நடத்தும் 2026 ஃபீஃபா உலக கிண்ண கற்பந்து போட்டியின் தொடக்க ஆட்டம் வந்து ஜூன் 11 மெக்சிகோவிலும், இறுதிப் போட்டி ஜூலை 19 நியூஜெர்சியிலும் நடைபெறவிருக்கின்றன. இந்த 2026 ஃபீஃபா உலக கிண்ண கால்பந்து போட்டியின் அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பாளர்களாக மலேசிய தொலைக்காட்சி RTM மற்றும் யூனிஃபை டிவி ஆகியவை செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு அமைச்சர் டெத்தோஃபாமி ஃபசீல் தெரிவிச்சிருக்காரு. உயர்தர ஒளிபரப்பை உறுதி செய்வதற்கும் இந்த போட்டியை மக்கள் எல்லோருமே கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பு அமைவதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அரசாங்கம் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருப்பதாக தொடர்பு அமைச்சர் சொல்லியிருக்காங்க.

வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

புதன்கிழமை காற்றின் மொழியில் நம்ம பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் நமக்கு அழைச்ச சொல்லிட்டு இருக்கீங்க, சாலை நெரிசலுங்க, சாலை நெரிசலில் சிக்கிக்கிட்டோம், சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்றைக்கு வந்து மாலை நேரத்தில் நிறைய இடங்களில் வந்து கனமழை, முக்கியமாக இங்கே கோலாலம்பூர் பக்கம் கனமழையும் தாண்டி பெய் மழைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு மழையாக இருந்தது. ஒரு மழையில் மழையாக இருந்தது. ஆக இந்த மாதிரியான சாலை நெரிசல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சூழலில் நிச்சயமாக இருக்குங்க. அதை எப்படி தவிர்க்கிறது சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் மன உளைச்சல் ஆகாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இங்கேருந்து தெலுங்கு பாடல்களை கொடுத்துட்டே இருக்கோம், உங்கள் கூடவே நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க, மன உளைச்சல் வேண்டாம். மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை தான் சொல்கிறோம், நாங்கள் உங்கள் மனசை பார்த்துக்குறோம். நீங்கள் பாட்டுக்கு அப்படி சாலை நெரிசலையும் ரசித்தபடி, அது என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மன உளைச்சலாகும். அந்த சாலை நெரிசலையும் நேசிக்க கற்றுக்குவோமே, அப்போ சரியாக இருக்கும் போல இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அறிவுப்பறையிலேருந்து, நாங்கள் தானே சாலை நெரிசலில் இருக்கீங்க இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது. நாங்களும் அந்த சாலை நெரிசலை கடந்து தாங்க வருவோம், அதனால தான் சொல்கிறோம். மனசு மகிழ்ச்சியாக வச்சுக்கோ, அந்த சாலை நெரிசலை உங்களால் குறைக்க முடியுமா? இல்லை, முடியாது. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் மனசை நீங்கள் பார்த்துக்குங்க, அப்போ எல்லாம் சரியாக இருக்கும். மனசு அப்படி மன உளைச்சலாம் ஆகாதுங்க, சரியா? பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.

ரூபானி யாராவது இருக்கீங்களா? உங்களுக்காக தாங்க அந்த பாடல். ஷாஹி ஹடா சின்மயி இணைந்து வழங்கி இருந்த பாடல் அது. சரிங்க, தெலுங்கு பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே தெலுங்கு சினிமா பக்கம் அப்படியே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரலாம். பிரபல நடிகரும் தயாரிப்பாளருமான சலபதி ராவின் மகன் ரவி பாபு, இவர் இயக்கி கதாநாயகனாக நடித்து வருகின்ற 8ஆம் தேதி, அதாவது வர வெள்ளிக்கிழமை வெளிவர உள்ள புதிய திரைப்படத்தின் பெயர் வந்து ரேசோர். அதில் வந்து ரவி பாபு தன்னுடைய இந்த முந்தைய படங்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்ட பாணியில் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு தெலுங்கு திரையுலக வட்டாரம் தெரிவிச்சிருக்கு. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வர வெள்ளிக்கிழமை இந்த திரைப்படம் வெளிவருதுங்க.

0: வீட்டுக்கு
1: வருமா அலுவலகத்துக்கு வருமா?
0: அலுவலகத்துக்கு தான் வரும். எவ்ரி இயர் 18 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன், யாருன்னு தெரியாது, எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்.
2: இந்த பரிசு வந்து நமக்கு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் எனக்கு என்ன தோணுது, அவருக்கு தெரியுது நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்க எல்லாம் அவருக்கு தெரியுது பாருங்க.
0: ஆமா,
2: அது கொஞ்சம் பயமா இருக்கு தெரியுமா?
0: இல்லையா, அது இத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்குல்ல, அதனால பழகி போச்சு. பட் எனக்கு ஒரு ஆசை, யாரு அந்த நபர்னு பாக்கணும்னு. ஒவ்வொரு வருஷமும் நான் ஏதாவது போஸ்ட் போடுவேன், ஓகே யாரு அப்படின்ட்டு. அப்ப கூட அதுக்கு இது இல்ல, ரெஸ்பான்ஸே இல்ல.
2: நீங்க பாருங்க, ஒரு நாளைக்கு அவர் வந்து கீழே அலுவலகத்தில் நின்று உங்களை வந்து பாக்க போறாரு, உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாரு பாருங்க.
1: இன்று நிகழ்ச்சி அவர் கேட்டுட்டு இருக்கிறாராம். ரேணுகா
0: கேட்டா சந்தோஷம் வந்து நான் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன போதும் சந்தோஷம். அட்லீஸ்ட் நமக்கு தெரியும் இந்த நம்பர் தான் நமக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு அப்ரிசியேட் பண்ணலாம்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

தேவன் சௌமியா இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. புகழ்பெற்ற இயக்குனர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் இயக்கத்தில் விரைவில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படம் சிங்கீதம் முழுக்க முழுக்க இசையை மையமாக கொண்டு புதிய தலைமுறை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தும். அதே வழியில் படத்தின் கதை, இசை மற்றும் காட்சி அமைப்பு அனைத்துமே வந்து இசை சார்ந்த கற்பனை படைப்பாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இளம் நடிகர்கள் அகில்யா பம்ரு, அயான், அதுக்கப்புறம் ஷாலினி கொண்டேபுடி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை தேவி ஸ்ரீ பிரசாத் வரும் ஜூன் 11 தேதி வெளியீடு காண்கிறது இந்த புதிய திரைப்படம் சிங்கீதம்.

0: என்னால இவ்ளோ குண்டாயிட்டீங்க, டயட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, எல்லாம் நாடகம்.
1: ஒருத்தவங்க அமைதியா இருக்காங்கன்றதுக்காக அவங்களை எவ்வளவு வேணாலும் தாழ்த்தி பேசுவீங்களா?
0: ஏன் கோவப்படுறீங்க? நான் ஏதோ நகைச்சுவைக்காக தான் சொன்னேன்.
1: மற்றவங்களை தாழ்த்தி பேசுறதுதான் உங்களுக்கு நகைச்சுவைனா, உங்களை யாராவது சொன்னா ஏத்துக்குவீங்களா?
0: இப்படி அவங்களையும் இவங்களையுமே பாத்துட்டு இருந்தா நம்மள எப்பங்க பாத்துக்க போறோம்? இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கடலோர போர்க்கப்பல் விவகாரம். மலேசியா நோர்வேயுடன் அரச தந்திர வழிமுறைகளை பயன்படுத்தும். உயர்கல்வி கழகங்களில் பயிலும் கோர் சிஸ்பா உறுப்பினர்களுக்கு செலவுப்படி வழங்க அரசாங்கம் இணக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அரச மலேசிய கடற்படை TLDMன் கடலோர போர்க்கப்பல் தரைவழி தாக்குதல் ஏவுகணைகளை விநியோகிப்பது தொடர்பான சிக்கல்கள் குறித்து விளக்கம் பெறுவதற்கு மலேசியா நோர்வேயுடன் அரச தந்திர வழிமுறைகளை பயன்படுத்தும். நாட்டின் நலன்களை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரி முகமது காலி நோர்டின் தெரிவித்தார். நோர்வேயின் கோங்ஸ்பர்க் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் AS நிறுவனம் தொடர்பான விநியோக விவகாரம் குறித்து மலேசியன் டிஃபென்ஸ் அகப்பக்க மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கையை தொடர்ந்து அந்நடவடிக்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான தூதரக உறவை பேணும் வேளையில் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையும் வியூக தேவைகளும் பாதிக்கப்படாமல் இருப்பதை அரசாங்கம் தொடர்ந்து உறுதி செய்யும் என்றார் அவர். 2026 பொதுப்பணித்துறை மூத்த அதிகாரிகள் மாநாட்டை முன்னிட்டு மின் வாகனங்களுக்கான மின்னூட்டிகள் அமைப்பு வழிகாட்டியை பொதுப்பணி அமைச்சு முதன்முறையாக வெளியிட்டுள்ளதாக துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் தெரிவித்துள்ளார். இந்த முனைப்பு பசுமை போக்குவரத்து திட்டத்திற்கு ஆதரவளிப்பதோடு நாடு முழுவதும் மின் வாகனங்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்தும் அரசாங்க கொள்கைக்கு இணங்க அமைச்சின் உருமாற்றத்தை முன்னெடுத்துச் செல்லும் வியூக நடவடிக்கையாக உள்ளது. மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையம் PPUM 6 முக்கிய துறைகளில் எந்திரனியல் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ளும் திறனை கொண்டுள்ளது. நாட்டின் சுகாதார சேவைத்துறையில் நிலையான முன்னேற்றத்திற்கு உந்து சக்தியாக அமையும் என பண்டார் துன்ரசா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சையில் எந்திரனியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு பாதுகாப்பான பயனுள்ள நடைமுறைகள் மூலம் மக்களுக்கு நேரடி நன்மைகளை வழங்க என அவர் குறிப்பிட்டார். இம்மாத இறுதிக்குள் பல்வேறு துறைகளில் 100 எந்திரனிகள் அறுவை சிகிச்சைகள் என்ற இலக்கை அடையும் பாதையில் PPUM தற்போது செயல்படுவதாக அவர் கூறினார். உயர்கல்வி கழகங்களில் பயிலும் பொது தற்காப்பு மாணவர் படை கோர் சிஸ்பா உறுப்பினர்களுக்கு செலவுப்படி வழங்க நிதியமைச்சின் வழி அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அந்த மாணவர்களின் நலன் ஆதரவை மேம்படுத்தும் நோக்கில் இந்த முனைப்பு மேற்கொள்ளப்படுவதாக சபா சரவாக் விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்து முஸ்தபா சக்மூர் தெரிவித்துள்ளார். தற்போது அதற்கான தகுதி கட்டண முறை குறித்த விவரங்கள் இறுதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சிப்படி முதற் கட்டமாக இறுதியாண்டு மாணவர்களின் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். பின்னர் நிதி ஒதுக்கீட்டிற்கேற்ப கட்டங்கட்டமாக மற்ற மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நாளை தொடங்கி May 13 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். RON 97 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது லிட்டருக்கு 4.90 நிலை நிறுத்தப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் விலையும் தீபகற்பத்தில் டீசல் விலையும் 5 சென் உயர்த்தப்பட்டுள்ளது. அவை முறையே லிட்டருக்கு 4.02 5.17 விற்கப்படும். சபா சரவாக் லாபோஹானில் டீசல் லிட்டருக்கு 2.15 விற்கப்படும் என புடி மடானி திட்டத்தின் கீழ் RON 95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1.99 நிலைநிறுத்தப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. மீனவர்களுக்கான மானிய விலையிலான பெட்ரோல் விநியோக கசிவினை தவிர்க்கவும் அதன் வெளிப்படையான விநியோக நடைமுறையை உறுதி செய்யவும் மைமிஞா செயலியின் தரவுகள் விநியோக அனுமதி அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்படவுள்ளது. இந்த முனைப்பு உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDNவுடன் இணைந்து செயல்படுத்தப்படவுள்ளது. இந்த முனைப்பு மானிய விலை எரிபொருள் முறைகேட்டு நடவடிக்கைகளை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM தெரிவித்துள்ளது. இதனிடையே 20 லிட்டருக்கும் அதிகமான மானிய விலை பெட்ரோலை வாங்குவதற்கு தேவையான சிறப்பு அனுமதி மீனவர்களுக்கு பொருந்தாது என்ற KPDNன் அறிவிப்பை LKIM வரவேற்றுள்ளது. கிள்ளான் பள்ளத்தாக்கை சுற்றியுள்ள சில பகுதிகளில் இன்று மாலை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் 8 வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. ஜலான் அவான் கச்சேல், தமான் ஓ யூஜி, ஸ்ரீபதாலிங், ஜலான் குச்சாய்லாமா, ஜலான் கிளாங்லாமா செல்லும் வழி, ஸ்ரீபதாலிங்கை நோக்கிய கோலாலம்பூர் சிரம்பான் நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை ஆகிய இடங்களில் வெள்ளம் தொடர்பான அவசர அழைப்புகளை பெற்றதாக மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் கோலாலம்பூர் செயல்பாட்டு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தீயணைப்பு வீரர்கள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் அப்பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: விரிவான அண்மைய செய்திகளுக்கு berita.rtm.gov.my. விரைவான தகவல்களுக்கு AI செய்தி சுருக்கங்களை நாடலாம். கேள்விகள் இருப்பின் சாட்பாட்டில் விளக்கம் பெறலாம். துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு உடனே பலம் பாருங்கள் berita.rtm.gov.my.
0: இந்தோனேசியா சுமத்ரா தீவில் பயணிகள் பேருந்தும் எரிபொருள் கனவுந்தும் மோதிக்கொண்டதில் 16 பேர் உயிரிழந்தனர். 4 காயமடைந்ததாக அவசர பேரிடர் மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. அந்த பேருந்தின் டயர்களில் ஒன்று வெடித்திருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து கனவுந்தை மோதி தீப்பிடித்துக் கொண்டதை அடுத்து இந்த விபத்து நிகழ்ந்ததாக அந்நிறுவன தலைவர் அஸ்பி அஷிக்டி கூறினார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் ஆராய்ச்சி பெய்ஜிங்கில் சீன சகா வாங் ஈயை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான அணுக்கமான உறவுகள் குறித்து பகிர்ந்து கொண்டார். இம்மாதம் 14-15 நாள்களில் அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீனாவுக்கு செல்லவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு பெய்ஜிங்கில் நடைபெற்றது. கடந்த பிப்ரவரியில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய போர் தொடங்கிய பின்னர் அவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று சின்வா தெரிவித்துள்ளது. ஈரான் எந்தவொரு ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளதாக ஆராய்ச்சி கூறினார். தற்போதைய பட்டார் நிலைமை போரிலிருந்து அமைதிக்குமாறும் முக்கியமான தருணத்தில் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஒருதலைபட்சமாக போர் நிறுத்தம் கோரியிருந்த யுக்ரைன் மீது புதிய தாக்குதல்களை தொடுத்து சண்டையை நிறுத்தும் முயற்சிகளை நிராகரிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்த நடவடிக்கை ரஷ்யா போர் நிறுத்தத்தையும் உயிர்களை காப்பாற்றுவதையும் வெளிப்படையாக புறக்கணிப்பதை காட்டுவதாக அவர் சமூக ஊடகத்தில் இடுகையிட்டுள்ளார். 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனிக்கு எதிரான வெற்றியை குறிக்கும் வகையில் மே 9 நாள் நடத்தப்படும் நிகழ்ச்சியின் போது மீது மோஸ்கோ பதிலடி தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்ற அச்சத்தை ஜெலன்ஸ்கி வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய அமெரிக்க வர்த்தக உடன்பாட்டின் கீழ் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரி விகிதங்களை உடனடியாக மீண்டும் செயல்படுத்துமாறு அமெரிக்காவை ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக தலைவர் மார்கோஸ் செஃப்கோவிச் வலியுறுத்தியுள்ளார். வரும் ஜூலையில் அந்த ஒப்பந்தத்தின் முதன்மை நிபந்தனைகள் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்வது நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். ஐரோப்பிய ஒன்றிய வாகனங்கள் லாரிகள் மீதான வரியை 25% வரை உயர்த்துவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அச்சுறுத்திய வேளை தற்போது அந்த கூட்டமைப்பு கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. அவ்வாறு வாஷிங்டன் வரி விதித்தால் ஐரோப்பிய ஒன்றியம் தனது எதிர்ப்பு நடவடிக்கையை செயல்படுத்தும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். விளையாட்டு பூப்பந்து. டென்மார்க் ஆர்னஸில் கடந்த வாரம் நடைபெற்ற தோமஸ் கின்ன போட்டியின் காலிறுதிச் சுற்றில் தேசிய அணி நடப்பு வெற்றியாளரான சீனாவிடம் சுழியத்திற்கு 3-0 தோல்வியடைந்ததை தொடர்ந்து மலேசிய பூப்பந்து சங்கம் BAM அவசர நடவடிக்கை எடுக்காது என்று அதன் தலைமைச் செயலாளர் டாக்டர் கெனிகோ தெரிவித்தார். 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு வகுக்கப்பட்ட நீண்டகால செயல் திட்டத்திற்கு அச்சங்கம் தொடர்ந்து உறுதியுடன் உள்ளது அவர் கூறினார். கடலோர போர்க்கப்பல் விவகாரம். மலேசியா நோர்வேயுடன் அரச தந்திர வழிமுறைகளை பயன்படுத்தும். உயர்கல்வி கழகங்களில் பயிலும் கோர்சிஸ்பா உறுப்பினர்களுக்கு செலவுப்படி வழங்க அரசாங்கம் இணக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2014 இன்றைய நாளில் நாட்டின் புகழ் பெற்ற திரைப்பட கலைஞர் டத்தோ அப்துல் அசீஸ் சட்டா கஜாங் KPG மருத்துவமனையில் இதய நோயால் காலமானார். 89 வயது டத்தோ அப்துல் அசீஸ் சட்டா தான்ஸ்ரீ பி ரம்லி எஸ் சம்சுடேன் ஆகியோருடன் புஜாங் லாப்போ குழுவில் இருந்தவராவார். பக் அஜீஸ் என்று அழைக்கப்பட்ட இவர் 1925 ஆகஸ்ட் 8 நாள் இந்தோனேசியா சுராபாயாவில் பிறந்தார். 3 வயதில் பெற்றோருடன் சிங்கப்பூரின் பசேர் பஞ்சாங் பகுதிக்கு குடிபெயர்ந்தார். 1953 புத்தஸ் ஹரப்பான் படத்தில் துணை நடிகராக அவரது திரையுலக வாழ்க்கையை தொடங்கினார். பின்னர் புஜாங் லாப்போ, நசேப் சி லாபு லாபி, நுஜோம் பக்பலாலாங் போன்ற திரைப்படங்கள் அவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தன. 1994 11வது மலேசிய திரைப்பட விழாவில் மூத்த கலைஞர் விருது, 2000 பரித ஹரியான் நட்சத்திர விருது விழாவில் மூத்த கலைஞர் விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுவனம் செல்வது என்பதே முதன்மையான விருப்பம். சுவனத்தை இவ்வுலகிலேயே நன்மாராயம் கூறப்பட்ட சுவன பெண்மணிகளாம் சஹாபா பெண்மணிகள் பற்றித்தான் இந்த சுவன மலர்கள் தொடரில் இன்ஷா அல்லாஹ் கேட்க இருக்கின்றோம். அவர்களில் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணியான நமது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றித்தான் இன்று நாம் கேட்க இருக்கின்றோம். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கிபி 556 மக்காவில் பிறந்தார். இவரது தந்தை குவாலித் பின் அசத், தாயார் ஃபாத்திமா பின் சயீதா. இவருக்கு ஹாலா பின் குவாலித், ருக்கையா பின் குவாலித் என்ற இரு சகோதரிகள் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தார்கள். ஒழுக்கத்தை நிறைவாகவே பேணி வாழ்ந்து வந்ததால் அவருக்கு தாஹிரா, பரிசுத்தமானவள் என்ற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார். முதலாவதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அபு ஹாலா பின் நாஃபாஸ் தமீமி என்பவருடன் திருமணமாகி ஹாலா ஹிந்த் என்ற இரு ஆண் பிள்ளைகள் பிறந்தனர். முதல் கணவர் இறந்த பின்பு அத்திப் பின் அயுத் மாசு என்பவருடன் திருமணமாகி அவருக்கு ஹிந்த் என்ற பெண் குழந்தை பிறந்தது. ஹெர்பல் புஜர் என்னும் யுத்தத்தில் தந்தை குவாலி கொல்லப்பட்டார். இந்த யுத்தம் யானை ஆண்டுக்கு 20 பின்பு நிகழ்ந்தது. தந்தையும் கணவரும் இறந்துவிட்ட சூழ்நிலையில் வியாபாரத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு நம்பிக்கைக்கு உரிய ஒருவர் மிகவும் அவசியமாக இருந்தது. அந்த நேரம் மிக நம்பிக்கைக்கு உரியவர் அல் அமீன் என எல்லோராலும் அழைக்கப்பட்ட, எல்லா நற்குணங்களுக்கும் சொந்தக்காரரும் ஆகிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வியாபார பொருட்களை சிரியாவிற்கு எடுத்துச் செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு இணங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வியாபார பொருட்களை விற்று கொடுத்தார்கள். இதில் பன்மடங்கு லாபம் கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வியாபாரத்திற்காக சென்ற மைசரா என்ற அடிமை மூலம் அவர்களின் நன்னடத்தை பற்றி மேலும் அறிந்து கொண்டார்கள். மேலும் வியாபார விஷயமாக சிரியா சென்றுவிட்டு திரும்பும் வழியில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மர நிழலில் ஓய்வெடுத்தார்கள். அதை பார்த்த ஒரு யூத துறவி மைசராவிடம், இந்த குறிப்பிட்ட மரத்தில் இறைத்தூதர்களை தவிர வேறு யாரும் ஓய்வெடுக்க மாட்டார்கள் என்று கூறினார். இன்னும் சில அறிவிப்புகளின்படி கடுமையான வெயிலின் பொழுது 2 மேகத்தை தாங்கி பிடித்த வண்ணம் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. இந்த காட்சிகளையெல்லாம் மைசரா மூலம் அறிந்து கொண்டார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மேலும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சூரியன் தனது வீட்டு முற்றத்தில் வந்து தனது வீட்டையே வெளிச்சமாக்கி கொண்டிருப்பதாக கனவு கண்டார்கள். தான் கண்ட கனவிற்கு அர்த்தம் சொல்லுமாறு தனது ஒன்றுவிட்ட சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் கேட்கின்றார்கள். தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களை கற்றவரும் சிறந்த ஞானமிக்க கண் தெரியாத அந்த மனிதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், கவலைப்பட வேண்டாம், இது நன்மாராயம் கூறும் கனவாகும் என்று கூறினார்கள். சூரியன் வீட்டு முற்றத்தில் இறங்குவது என்பது தௌராத் மற்றும் இன்ஜில் ஆகிய வேதங்களில் காணப்படும் இறை தூதர் ஒருவரது வருகையை பற்றிய முன் அறிவிப்பு ஆகும் என்று கூறினார்கள். பின் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் மனம் முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியான முடிவெடுத்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களின் தோழியான நஃபீசா அவர்கள் மூலம் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள். அப்பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 40 ஆகியிருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நற்குணம், நல் ஒழுக்கம், பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை மற்றும் அவர்களின் மிகப்பெரிய பொருளாதாரமும் அக்கால குறைசியர்களை கவர்ந்தன. ஆதலால் அவர்களில் அநேகர் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் புரிய தூது அனுப்பி வந்தனர். ஆனால் அவர்களில் யாரையும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சா மற்றும் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசாத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கலந்தாலோசனை செய்தார்கள். திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட அந்நாளில் இரு குடும்பத்தவர்களுக்கும் நிச்சயித்த அதே நாளில் திருமணம் நடந்தேறியது. நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய செவிலித்தாயான ஹலீமா சாடியா அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு பொருட்கள் மற்றும் ஒட்டகம் மற்றும் 40 ஆடுகளையும் ஹலீமா சாடியா அவர்களுக்கு பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள். ஒரு பெண் தன் வருங்கால கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறந்த முன்மாதிரி. ஒரு மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருப்பினும் அவனிடம் பணம் இருந்தால் அவனுக்கு பெண் கொடுக்க பெரும் கூட்டம் தயாராகிவிடும். பணத்திற்காக எதையும் தாங்குவேன் என்று பணக்காரனையே மணவாளனாக கொள்ள நினைப்பதும் உண்டு இந்த காலத்து பெண்கள். இந்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். பொன்னையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதி நேர்மை நிறைந்த உண்மை உரைக்கின்ற உயர் பண்புகளுக்கு சொந்தக்காரராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் முடித்தார்கள். இதனால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை மகிழ்வோடு கழிந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக காசிம், அப்துல்லா, ஜைனப், உம்மு குல்தும், ருஹையா, ஃபாத்திமா ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை வணங்கி வழிபட அமைதியான தனிமையான இடம் நாடி ஹிரா குகைக்கு சென்றார்கள். அங்கு பல இரவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் தங்கி வணக்கத்தில் ஈடுபட்ட வேளைகளில் அவர்களுக்கு தேவைப்படும் உணவுகளை தயார் செய்து கொடுக்கும் பணியை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் கனிவுடன் செய்து வந்தார்கள். குகை ஹிரா மலையின் உச்சியிலே அமைந்திருந்தது. பாதையோ மிகவும் கரடு முரடானதாக காணப்பட்டது. இப்படி இருந்தும் தனது முதுமை பருவத்தையும் பொருட்படுத்தாது சிரமத்துடன் நடந்து சென்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவளித்ததை நினைத்து பார்க்க வேண்டும் இக்கால பெண்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது வானவர் ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வந்து அவர்கள் முன் தோன்றி இக்ரஹ் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓத தெரியாது என்றார். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக கட்டி தழுவி 3 முறை இவ்வாறே செய்து பின்னர் ஓதுவீராக என்று மீண்டும் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவினார்கள். 96 அத்தியாயமாகிய அல் அலக்கின் இக்ரஹ் என துவங்கும் முதல் 5 வசனங்களையும் ஓதி காட்டினார்கள். அவற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படியே ஓதினார்கள். பின்பு ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். இந்நிகழ்வால் அதிர்ச்சி அடைந்து பயந்து நடுங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் வந்து என்னை போர்த்துங்கள் என்று கூறினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்திவிட்ட பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை விளக்கினார்கள். பின்னர் தனக்கு ஏதும் ஆபத்து நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சுவதாக கூறினார்கள். அப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவருக்கு மிகவும் அழகான முறையில் ஆறுதல் கூறி மன தைரியத்தை ஊட்டினார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய வார்த்தைகள் வருமாறு: அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள், சுமைகளை சுமக்கிறீர்கள், ஏழைகளுக்கு உழைக்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், சோதனைகளில் சிக்கியோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று கூறி பயந்திருந்த உள்ளத்திற்கு உண்மையான வார்த்தைகளான ஆறுதல்களை கூறினார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அது மட்டுமல்ல, அந்நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை கேட்டறிய வேண்டும் என்பதற்காக தனது தந்தையின் சகோதரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவரிடம் வந்து நடந்ததை எடுத்து கூறி விளக்கம் கேட்டனர். அதற்கு அவர், முகம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரயீல் ஆவார். முகம்மதை அல்லாஹ் தனது தூதராக தெரிவு செய்துள்ளான். உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றி விடுவார்கள் என்றும் கூறினார். நேர்களே, தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை செவிமடுக்க மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கிம்.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: நானே வாங்கிக்கிறேன்.
1: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
0: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு? நானே நல்லா பேசுவேன். நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
1: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
0: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
1: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
0: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
1: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
0: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஹரிஹரன் தீபா மரியாம் கொண்டு வந்த பாடல் அது. காற்றின் மொழியில் இனிய பாடல்களை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்னதாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தோணுது. இந்த மே மாதம் பொழுதுபோக்குக்கு புது அறிமுகம் ஓகே டிவியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றன. அணையர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஹபிபி அண்ட் ஐநூன் 3 மே 10 ஞாயிற்றுக்கிழமை 12:30 இடம்பெற போகுது. அதோடு தாதியர் தின சிறப்பு நிகழ்ச்சி கிளினிக் மிஸ்டிக் இது வந்து மே 12 செவ்வாய்க்கிழமை 9:30. ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியும் இருக்குங்க மைன் மைன் ஹந்து இது வந்து மே 16 9:30. அதோடு மட்டுமல்ல பள்ளி விடுமுறை முழுக்க பல சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. மே மாதம் முழுக்க குடும்பத்தோடு சேர்ந்து பாருங்க. ஓகே டிவி உங்களின் சரியான தேர்வு.

0: வாழ்க்கை நம்மளை எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்க கிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொலியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.
1: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: मुझे कुछ कहना है,
3: मुझे भी कुछ कहना है,
2: मुझे कुछ कहना है,
3: मुझे भी कुछ कहना है.
2: पहले तुम,
3: पहले तुम,
2: पहले तुम,
3: पहले तुम,
2: पहले तुम,
3: तुम,
2: तुम,
3: तुम,
2: तुम,
3: तुम,
2: तुम,
3: तुम,
2: तुम.
3: देखो जिस तरह लखनऊ के दो नवाबों की गाड़ी पहले आप, पहले आप, पहले आप, पहले आप करके निकल गई थी, उस तरह हमारी पहले तुम, पहले तुम, पहले तुम, पहले तुम में ये मस्ती भरे रुत न चली जाए.
2: अच्छा मैं कहती हूँ

பாபி திரைப்பாடல் அது. லதா மங்கேஷ்கர் ஷைலேந்திரா இணைந்து வழங்கியிருந்த பாடல். இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அந்த எண்ணை வந்து நீங்க பதிவு செய்யணும். அந்த எண்ணுக்கான பாடலை நாங்க உங்களுக்கு வழங்க காத்திருக்கோங்க.

இன்னைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் ஃபெல்டா வாரியமும் நிலக்குடியேற்றக்காரர்களின் பொருளாதார வளப்பத்தை சமநிலைப்படுத்துவதில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று அமைச்சர் டத்து ஸ்ரீ ஆத்தூர் ஜோசப் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு தகுந்த வருமான வழிகளை உருவாக்குவதற்காக கரிமச்சந்தை முனைப்புகளில் ஃபெல்டா நிலங்களின் சாத்தியமான பங்களிப்புகளில் இந்த ஒத்துழைப்பு கவனம் செலுத்தும் என அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். சரபாக்கில் பாகுன் பதாங் மூரும் அணை பகுதிகளில் மழை பொழிவை அதிகரிக்கும் வகையில் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா இம்மாதம் 11-12 நாள்களில் மேக விதைப்பை மேற்கொள்ளும். பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மா, அரச மலேசிய வான்படை உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு மூலம் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஆர்மோஸ் நீரிணையில் பிரான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சிஎம்ஏ சிஜிஎம் கொள்கலன் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பிரான்சை இலக்கு வைக்கவில்லை என்று அந்நாட்டின் அரசாங்க செய்தி தொடர்பாளர் மவுட் பிரிகோன் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதல் நடவடிக்கைகளில் பிரான்ஸ் பங்கேற்கவில்லை. போர் தொடங்கியதிலிருந்தே அது சீரான நிலைப்பாட்டை பேணி வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்தாக்குதல் ஓர்மோஸ் நீரிணையின் நிலைமை ஆபத்தாகவே உள்ளதை குறிப்பதாக பிரிகோன் கூறினார். ஈரானில் நீடிக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வரையப்படும் உடன்பாட்டில் அமெரிக்கா முன்வைத்த கோரிக்கைகளை தெஹரான் ஏற்றுக்கொண்டால் போர் முடிவுக்கு வரும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரான் அந்த நிபந்தனைகளை நிராகரித்தால் புதிய குண்டுவீச்சு தாக்குதல்கள் தொடரும் என்று அவர் எச்சரித்துள்ளதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. மெல்பர்ன் ஃபெடரேஷன் சதுக்கத்தில் அப்போட்டிகளின் பொது ஒளிபரப்பிற்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்ப பெறுமாறு ஆஸ்திரேலிய கார்பந்து அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. மெல்பர்ன் கலை வளாக நிர்வாகம் எடுத்துள்ள முடிவு வருத்தம் அளிப்பதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு போட்டியான இது அந்நாட்டின் பல்லின சமூகங்களை ஒன்றிணைப்பதோடு தேசிய அடையாளத்தை வலுப்படுத்துகிறது என அது குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து நீங்க வந்துகிட்டே இருக்கீங்களையா, எங்களோடு சேர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். ஆக உங்களுக்கு முதல்ல எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை சொல்லிக்கிறோம். வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா வந்து டிக்டாக்ல பதிவு செய்யறீங்களோ அந்த பாடலை தான் நாங்க உங்களுக்காக ஒளியேற்றுவோம். மின்னலின் டிக்டாக் நேர்லைக்கு உடனே வாங்க. 10 குறள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

ரொம்ப அழகான பாடல்ல இந்த இரவு நேரத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு பாடலா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்னும் நிறைய பாடல்கள் எல்லாம் இருக்குங்க. 10 எண்கள் 10 பாடல்கள் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம்ல. ஆக எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க கேட்டுட்டே இருக்கோம். டிக்டாக் நேரலைக்கு நீங்க இன்னும் வரலையா? இல்ல இல்லைங்க, வானொலி பக்கமாகவே வானொலி பக்கமாகவே இப்பதான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? சரி வாங்க, பரவாயில்ல, நாங்க உங்ககிட்ட கோச்சுக்க மாட்டோம். தாமதமா தான் வந்திருக்கீங்க, சரி பரவாயில்ல. டிக்டாக் நேரலைக்கு வந்து சேருங்க. எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க. நேர்கள் பெரும்பாலான நேர்கள் 7 எண்ணதான் அதிகமா பதிவு செய்திருக்காங்க. அதற்கு அடுத்த நிலையில் வந்து 5 எண் இருக்கு. ஆக 7 எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போறோம். அதனை தொடர்ந்து 5 எண்ணுக்கான பாடலும் உங்களுக்காக வருதுங்க, வந்துட்டே இருக்காங்க.

சென்னை 628 திரையிலிருந்து அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். அதுதான் வந்து ஐந்தாம் எண்ணுக்கான பாடல். ஆக அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்டாக்ல வந்து கேட்ட போது, டிக்டாக்ல இருக்கிற நேயர்கள் 6ஆம் எண் 9ஆம் எண் இந்த 2 எண்ணையும் பதிவு செய்திருந்தாங்க. ஆனா 6ஆம் எண்ணுக்கு தான் அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆக 6ஆம் எண்ணுக்கான பாடலை முதல்ல நாம கொடுக்குறோம். கார்த்திக் MC ஜேஸ் குரல்ல பாடல் வருது, அதனை தொடர்ந்து 9ஆம் எண்ணுக்கான பாடலும் வருதுங்க. கேளுங்க, இரவு நேரத்தில் இந்த மாதிரியான பாடல்களை உங்களுக்கு கொடுக்கும் போது, நீங்க எண்களை சொல்லி பாடல்களை தேர்வு செய்யும் போது மனசுக்குள்ள அப்படியே ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவு, இரவு நேரத்துக்கு தோதான பாடல்களை நாங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிக்கும்.

சற்று முன் நாம் கேட்டிருந்த அந்த பாடல் வந்து ஒன்பதாம் எண்ணுக்கான பாடல். நேரம் இப்போது 2:32 நாம தொட்டுட்டோம். சரி, இன்னும் எந்தெந்த எண்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, இரண்டாம் எண் அப்புறம் முதலாம் எண், இந்த இரண்டு எண்ணுக்கும் தான் போட்டி வந்தது. ஆக நிறைய பேர் வந்து இரண்டாம் எண்ணை தான் பதிவு செய்திருக்கீங்க. ஆக பதிவு செய்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இரண்டாம் எண்ணுக்கான பாடல் நாம் இப்போ கேட்க போகிறோம், அதனைத் தொடர்ந்து முதலாம் எண்ணுக்கான பாடல். இன்னும் நீங்கள் டிக்டாக் நேரலைக்க வரல அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கோம். காற்றின் மொழி காத்திருக்குங்க, உங்களுடைய பதிவுகளுக்காக காத்திருக்கு.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

கார்த்திக் பூர்ணிமா கோபிகா கொண்டு வந்த பாடல், அது அந்த பாடல் வந்து முதலாமீனுக்கான பாடல். இன்னும் நீங்கள் சாலை பயணத்தில் தான் இருக்கீங்களா? முதல்ல வந்து நிறைய பேர் நமக்கு வந்து அழைத்து சொல்லியிருந்தாங்க, நிறைய நெரிசல் நிறைய இடங்களில் வந்து நெரிசலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பெரும்பாலான இடங்களில் கனமழை, அதனால இந்த ஒரு சூழல் இருந்தது. இப்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு சாலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த மன உளைச்சல் எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறது, சாலை நெரிசல் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது, இருந்து தான் ஆகும். ஆக சாலையில் நெரிசல் இல்லை அப்படின்னு சொன்னால் அது சரியில்லைங்க, சரியா? அதனால நாம நம்ம மனசை மட்டும் சரியா பாத்துக்குவோம். சாலை நெரிசலை நம்ம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது, நம்ம மனசை நம்மால சரி பண்ணிக்க முடியும். ஆக மகிழ்ச்சியா அந்த சாலை நெரிசலையும் நேசிக்க செய்யும் மனம் அது உங்களுக்கு வேணுங்க, அதுக்காக தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நாம டிக்டாக் நேரலில் கேட்டிருந்த போது நிறைய பேர் நான்காம் எண், மூன்றாம் எண் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் நான்காம் எண்ணுக்கான பதிவுகள் தான் நிறைய இருந்தது. ஆக நான்காம் எண்ணுக்கான பாடலை அடுத்து நாம உங்களுக்காக வழங்குறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பிச்சாரன், பிரசாந்தினி குரல்ல வரக்கூடிய பாடல், அதனைத் தொடர்ந்து மூன்றாம் மீனுக்கான பாடலும் வருதுங்க.

சரிங்க, மூன்றாம் எண்ணுக்கான பாடல் அது நிறைவாக எட்டு வேணுமா பத்து வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டிருந்த போது ஒரே ஒரு பாடல் தான் நம்ம கொடுக்க முடியும். நிறைய நேர்கள் எட்டாம் எண்ணுக்கான பதிவை தான் அனுப்பி இருந்தீங்க. ஆக எட்டாம் எண்ணுக்கான பாடல் தான் இன்றைய பாடல் தொகுப்பை நிறைவு செய்து 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள், இடைவிடாத பழம் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. உங்க மனசுக்கு பிடிச்சமான பாடல்களை தான் நாங்கள் உங்களுக்காக தேர்வு செய்து வைத்திருக்கோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது.
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC எரிசக்தி நெருக்கடி, உலகளாவிய விநியோக சிக்கல்கள் தொடர்பாக 600 மேற்பட்ட போலி தகவல்களை கண்டறிந்துள்ளது. அவற்றில் ஓர்மோஸ் நீரிணையில் போக்குவரத்து கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக கூறப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் அடங்கும் என தொடர்பு அமைச்சர் டொஃபாமி ஃபாடியல் தெரிவித்துள்ளார். மார்ச் 29 முதல் கண்டறியப்பட்ட இந்த போலி தகவல்கள் திட்டமிடப்பட்ட முறையில் பரப்பப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 1.1 பில்லியன் ரிங்கிட் முதலீடு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் ஒப்பந்தங்களும் முறையான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டதாக பொருளாதார முன்னாள் அமைச்சர் டத்துசரி ரஃபீஸி ராம்லி தெரிவித்துள்ளார். மேலும் அது தொடர்புடைய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பதிவுகளும் தன் கைவசம் உள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேவையிருப்பின் அந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக அவர் உறுதியளித்துள்ளார். லபுவான் உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN மேற்கொண்ட 2 ஓப்ஸ்தீரிஸ் 4.0 நடவடிக்கையில் 83,806 ரிங்கிட் மதிப்பிலான டீசல் அது தொடர்புடைய பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுபோன்ற முறைகேடுகள் கடத்தல் நடவடிக்கைகள் 1961 விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதன் இயக்குநர் ஜுனைடா பைன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலவும் வறுமையையும் சமூக புறக்கணிப்பையும் சிறந்த முறையில் கையாள்வதை ஐரோப்பிய ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளதாக ஜெர்மனிய செய்தி நிறுவனம் DPA தெரிவித்துள்ளது. 2019 ஏற்பட்ட COVID-19 பெருந்தொற்று பரவலின் விளைவுகளாலும் 2022 ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமித்ததாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வீடற்ற நிலைக்கு தள்ளப்பட்டதாக அதன் சமூக உரிமைகள் ஆணையர் ரொக்ஸானா மின்சாத்து கூறினார். லெபனான் கிழக்கு பெகா பள்ளத்தாக்கில் இஸ்ரேலிய படை நடத்திய தாக்குதலில் 4 கொல்லப்பட்டனர். அதேவேளை 12 நகரங்களிலிருந்து குடியிருப்பாளர்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் எஸ்போலா தரப்பினர் மீது யூதப்படை தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. April 17 தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலும் எஸ்போலாவும் மீறியதாக ஒன்று மற்றொன்றை பலமுறை குற்றஞ்சாட்டியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை, உங்களுக்கு தெரியும் புதன்கிழமைகளில் இடைவிடாத பாடல்களை, பழம் பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுப்போம். நாங்களே இங்கே தேர்வு செய்து வைத்திருக்கோம். நிச்சயமாக உங்கள் மனசுக்கு என்ன பிடிக்குமோ அதை உங்கள் மனதறிந்து நாங்கள் பாடல்களை தேர்வு செய்திருக்கோம். பிடிக்குங்க, கண்டிப்பாக பிடிக்கும், கேட்டு பாருங்கள். இது மலரும் நினைவுகளில் பழம் பாடல்கள்.
1: சீர்மேவு குருபதம் சிந்தையொடு வாக்கிலும் சிறமீது வைத்து போற்றி ஜெகமலாமச்ச ஜெயக்கொடி பறக்க விடும் தீரப்பிரதாபனாலே.

எவ்விடத்திலே கத்தறிவில்லாத மூட நெஞ்சகத்திலே.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வாழ்க்கை நம்மள எங்கெங்கோ அழிச்சிட்டு போயிடுது, ஆனா நாம கடந்து வர்ற அந்த ஆசிரியரின் முகம் மட்டும் மனசுலயே பதிஞ்சிருக்கு. அப்படி உங்களுக்குள்ள பதிஞ்சு நிறைஞ்சிருக்கிற ஆசிரியரை பற்றி எங்ககிட்ட சொல்றீங்களா? மினல் FM இன்ஸ்டாகிராம்ல ஒரு நிமிட காணொளியாக உங்க ஆசிரியரை பற்றி பேசி அனுப்புங்க. அவங்க புகைப்படத்தையும் இணைக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சு மறக்காம மினல் FM டேக் பண்ணுங்க.

0: மடானி உங்களுக்காக.
1: அரசாங்கத்தின் செலவு சீராக்கத்தினால் முனைமுக பணியாளர்களுக்கு பாதிப்பில்லை. எரிபொருள் நெருக்கடியை கையாள்வதற்கு அரசாங்கம் முதலிடம் தருகிறது. அடிப்படை செலவுகளில் மாற்றமில்லை.
0: மடானி உங்களுக்காக.

0: தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபியின் முதல் எழுத்து அலீஃபாக இருக்கும் போது பிஸ்மில்லாஹுவில் ஏன் அல்லாஹ் அந்த பா என்ற எழுத்தை முதலில் கொண்டு வந்தான்? அலீஃபு தன்னை நிமிர்ந்து நிற்கின்றது, ஆனால் பா தன்னை தாழ்த்தி பணிந்து இருக்கின்றது. அனைத்து விஷயத்திற்கும் அடிப்படையாக ஆரம்பமாக இருப்பது பிஸ்மிதான். மலை மேல் ஒருவர் ஏறும்போது குனிந்துதான் ஏற வேண்டும், ஆனால் இறங்கும் போது நிமிர்ந்துதான் இறங்க வேண்டும். அல்லாஹ் இங்கு நமக்கு சொல்ல வருவது அனைத்திற்கும் அடிப்படை பணிவுதான். ஆறு விடயங்கள் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒன்றாவது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் ஒதுங்கிய ஜூதி மலை. அல்லாஹ் அனைத்து மலைகளுக்கும் வகி அறிவித்தான், எனது நபியின் கப்பல் உங்களில் ஒரு மலையின் மீது ஒதுங்கும். அனைத்து பெரிய மலைகளும் தன்மீதுதான் நபியின் கப்பல் ஒதுங்கும் என்று பெருமை அடித்துக் கொண்டது. ஆனால் ஜூதி மலை மட்டும் தன்னை தாழ்வாக கருதி மிகப்பெரிய மலைகளெல்லாம் உள்ளது, நாமோ சிறிய மலை என்று தன்னை கருதியது. எனவே இறைவன் அந்த மலைக்கு உன்னத தன்மையை கொடுத்தான். இரண்டாவது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பேசச் சென்ற தூர் சீனா மலை. அல்லாஹ் எல்லா மலைகளுக்கும் இறை வகி அறிவித்தான், எல்லா மலைகளும் பெருமை கொண்டது, தூர் சீனா மலை மட்டும் தன்னை தாழ்த்தி பணிவாக்கியது. அல்லாஹுக்கு இது விருப்பமானது. அதைத்தான் தூர் சீனா மலை மூசா நபியோடு பேச தேர்ந்தெடுத்தான். அந்த தூர் சீனா மலையை பரிசுத்தமான இடம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மூன்றாவது, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் தங்கியிருந்த மீன். அல்லாஹ் எல்லா மீன்களுக்கும் வகி அறிவித்தான், எனது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்களில் ஒருவரின் வயிற்றில் வருவார் என்றான். எல்லா மீன்களும் தனது வயிற்றில் நபி வருவார் என்று எண்ணியது, ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கிய மீன் மட்டும் தன்னை பணிவாக கருதியது. எனவே அல்லாஹ் அதற்கு அந்த வாய்ப்பை வழங்கினான். நான்காவது, தேனி. அல்லாஹ் எல்லா பறவைகளுக்கும் வகி அறிவித்தான், உங்களில் ஒரு பறவை இனத்தின் வயிற்றில் இருந்து மாறுபட்ட பல வண்ணங்களில் ஒரு குடிபானம் வெளியாகும், அது மனிதர்களுக்கு நோய் நிவாரணியாகும். உடனே எல்லா பறவைகளும் தன் வயிற்றில்தான் அந்த பானம் உருவாகும் என்று நினைத்தது. ஆனால் சிறியதாக இருந்த தேனி மட்டும் தன்னுடைய வயிற்றில் இருந்தா வரப்போகின்றது என்று தன்னை தாழ்வாக நினைத்தது. எனவே அல்லாஹ் அதன் வயிற்றில் தேனை வைத்தான், அதன் மூலம் மனிதனுக்கு சுகத்தை வைத்தான். ஐந்தாவது, இறைவனுக்கு அடிபணியும் சுஜூது. ஒரு மனிதன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு பணிந்து விடும் போது அது அல்லாஹுக்கு மிக விருப்பமாகி விடுகின்றது. அதனால்தான் தொழுகையில் அனைத்து செயல்பாடுகளையும் ஒருமுறை வைத்த இறைவன் இந்த சுஜூதை மட்டும், தலையை தரையில் வைப்பதை மட்டும் 2 தடவை வைத்தான் தொழுகையிலே. ஆறாவது, நமது உயிரிலும் மேலான திருநபி சையிதுனா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் மாநபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம் அன்னவர்களிடம் கேட்டார்கள், சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம் அவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசராக இறைவன் தேர்ந்தெடுத்தான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னிடத்தில் பேசியவராக கலீமுல்லாவாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹுல்லாஹ் அல்லாஹுடைய ரூஹாக இறைவன் தேர்ந்தெடுத்தான், தங்களை அல்லாஹ் எவ்வாறு வைத்துள்ளான் என்று நபி சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம் அவர்களை பற்றி தோழர்கள் கேட்டார்கள். அதற்கு மாநபி சையிதுனா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், நான் அப்துல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமை என்று பதிலளித்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களை அனைத்து நபிமார்களை விடவும் உயர்த்தினான். தனது பிரியத்திற்குரிய ஹபீபுல்லாவாக நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் தேர்ந்தெடுத்தான். யார் பணிந்து நடக்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். எனவே நாம் பணிவை மேற்கொள்வோம். வல்ல இறைவனுடைய அருள் நமக்கு கிட்டும். வல்ல நாயன் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோனிலா. இது நம்ம நேரம். நம்ம முழுக்க முழுக்க லோக்கல் ஆர்டிஸ்டோட சாங் தான் கேட்க போறோம்.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்தாவா பேசுறேன். சத்தியமா நான் சொல்லி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினையில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். I'll see you soon.

heavy.

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல.
1: உம்முன்னு
0: நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தயக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: வழியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
1: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு

கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: அப்படியே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: காத இசைய மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.

நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

0: தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிலிப்பைன்ஸில் இன்று தொடங்கி நாளை வரை நடைபெறும் 48வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் பல முக்கிய வட்டார உலகளாவிய விவகாரங்களில் கவனம் செலுத்துகிறது. தென்சீன கடலில் தொடரும் பதற்றம் உட்பட மேற்காசிய நெருக்கடி ஆகியவை அதில் அடங்கும் என பிலிப்பைன்ஸுக்கான மலேசிய தூதர் டாத்தோ அப்துல் மாலிக் மெல்வின் கஸ்டலினோ ஆந்தனி தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மையை பேணுதல், பொருளாதார வளப்பத்தை உந்துதல், மக்களின் நலனை பாதுகாத்தல் ஆகிய 3 முக்கிய கூறுகளில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என பகதன் ஹரப்பன் தலைமைச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசட்டியான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலேசியா மீள்திறனுடனும் போட்டித்தன்மையுடனும் நீடிப்பதை உறுதி செய்யக்கூடிய 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மையுடன் கூடிய சாதகமான சூழல் உட்பட வியூக புவியியல் அமைப்பு, பல்லின சமூகத்திற்குள் இருக்கும் வலுவான ஒற்றுமை ஆகியவை அந்த முதன்மை கூறுகளில் அடங்கும் என்றார் அவர். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஹெக்டர் நெல் வயலுக்கும் வழங்கப்படும் 200 ரிங்கிட் உர ஊக்குவிப்பு தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவது எரிபொருள் உள்ளிட்ட விவசாய மூலப்பொருள்களின் விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சுமையை குறைக்க உதவும் என கமுபு வேளாண் மேம்பாட்டு வாரியம் கடா நிர்வாக தலைவர் முமட் ஃபைசுல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன் ஈரானுடன் உடன்பாடு எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஈரானுடன் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அமெரிக்கா அதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். பெய்ரூட்டின் தென்பகுதியில் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் ஹஸ்புல்லாவின் மூத்த தளபதி கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலில் மேலும் 11 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு யுஎஃப்ஆ வெற்றியாளர் லீக் கார்பந்து அரையிறுதியின் 2 சுற்றில் பயர்ன் மியூனிக்கும் பாரிஸ் சன் ஜெர்மன் PSG-யும் 1-1 என சமம் கண்டன. PSG 6-5 என்ற திரட்டு கோல் எண்ணிக்கையில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்த தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்

நேயர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த வழிகாட்டி இவ்வுலகில் யாரும் இல்லை என்பதை அவர்களின் ஒவ்வொரு வாக்கையும் படித்தவர்கள் உணரலாம். அந்த வகையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாய தீமைகளை கூறும்போது இப்படி சொன்னார்கள், எவரின் உள்ளத்தில் அணுவளவு பெருமை குடிகொண்டுள்ளதோ அவர் சுவனம் புகமாட்டார் என்று அவர்கள் சொன்ன அறிவுரை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது. சஹாபாக்கள் மத்தியில் பல விஷயங்கள் பற்றி பேசி வரும்போது ஒரு முறை பெருமையை பற்றி இப்படி கூறினார்கள், பெருமை எனது போர்வை, கண்ணியம் எனது ஆடை. இவ்விரண்டு விஷயங்களில் யார் என்னுடன் போட்டியிடுகின்றார்களோ அவரை நரகத்தில் தூக்கி எறிந்திடுவேன், அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். கண்ணியமும் பெருமையும் மனிதனுக்கும் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் தன்னிடமிருந்து கோடானு கோடி பங்கிலிருந்து ஒரு பங்கை பிச்சையிட்டதுதான் மனிதனின் கண்ணியமும் பெருமையும். ஒட்டுமொத்த கண்ணியத்திற்கும் பெருமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமே. அப்படி இருக்கும்போது மனிதன் சுயமே தான் பெருமை பெற்றுவிட்டதாக பீற்றிக் கொள்வது என்ன நியாயம்? தனக்கு கிடைத்த பெருமை கண்ணியம் இரவலாக வந்தது என்ற எண்ணம் எப்போதும் மனிதனுக்கு இருக்க வேண்டும்.

நேர்களே, பெருமை அடிப்பவனை நரகில் போடும்போது அவனின் நிலை கண்டு வருந்த மாட்டேன், கவலைப்பட மாட்டேன், யாருடைய பரிந்துரையும் ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவதும் நமக்கு தெளிவாக்குகிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமை அடிப்பவனை பற்றி குறிப்பிடும் போது, எப்போதும் தன்னை பற்றியே பெருமை அடித்துக் கொள்ளும் கீழ்த்தரமான மனிதர்கள் அநியாயக்காரர்களான, மக்களை கசக்கி பிழிந்து ஆட்சி செய்த கொடுங்கோளர்களான சர்வாதிகாரிகளின் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். அந்த கொடுங்கோளர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை இந்த பெருமைக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும் என்றார்கள். இதைவிட ஒரு இழிவு நமக்கு வேண்டுமா? மக்களை அநியாயத்திற்கு கசக்கி பிழிந்த கொடுங்கோளர்களுடன் நாம் சேர்க்கப்பட வேண்டுமா?

நேர்களே, ஸ்வர்க்கமும் நரகமும் பேசிக்கொண்ட செய்தியை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கூறினார்கள். சொர்க்கத்தை பார்த்து நரகம் கூறியது, பெருமையடிப்போரும் அடக்கியாலும் அட்டூழியம் புரிந்தோரும் என்னில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றது. உடனே சொர்க்கம், என்னிலே பலவீனமானவர்களும் ஏழை மக்களும் ஒன்றுமறியாத அப்பாவியான மெய் விசுவாசிகளும் நுழைவார்கள் என்று கூறியதாம் என்று கூறினார்கள். விலை கொடுத்து நரகம் வாங்க வேண்டுமா? தெரியாமல் செய்த பாவத்திற்கே எத்தனையோ கோடி ஆண்டுகள் நரகம் என்றெல்லாம் நமது மார்க்க நெறியில் சொல்லியிருக்க, தெரிந்தே செய்யும் இந்த பெருமை பிடித்தலையும் பாவமும் அதனால் சம்பாதிக்கும் நரகமும் தேவைதானா? தன்னை விட தாழ்ந்தவர்களை கண்டால் முகம் திருப்பிக் கொள்வதே கர்வத்தின் வெளிப்பாடு என்றிருக்க, அதே கீழ்நிலையில் உள்ள மக்களை நான்கு பேர்களுக்கு முன்னால் கேவலமாக பேசுவது எவ்வளவு கொடுமையான விஷயம்! இப்படியும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்டவர்களை பற்றி சொல்லும் போது, அடாவடித்தனம் அட்டோலியம் புரிவோரையும் பெருமையாக கர்வம் கொண்டு திரிவோரையும் இறுதி நாளில் எறும்புகளைப் போன்று மாற்றிவிடப்படும், அப்போது மற்ற மனிதர்கள் அவர்களை மிதித்துக் கொண்டு செல்வார்கள் என்று சொன்னார்கள். சிரித்தவன் சிரிக்கப்படுவான் என்பது ஓர் அரபி பழமொழி. அந்த அடிப்படையில் அடுத்தவரை மிதித்தே வாழ்ந்தவர்கள், மனதை காயப்படுத்தியே வாழ்ந்தவர்கள் மிதிக்கப்படாமல் வேறெவ்வாறு நடத்தப்படுவார்கள்?

நேர்களே, மனிதனுக்கும் புகழ் இருக்கிறது. அது அல்லாஹுவே மனிதர்களுக்கு அளித்த வரம். மனிதர்கள் செய்கின்ற நற்காரியங்களுக்காக அவர்களின் மக்கள் சேவைக்காக புகழ்வது அவசியம். அது கட்டாயமும் கூட. அடுத்த மனிதர்கள் அந்த மனிதனின் செயல்பாடுகளை புகழும் போது அந்த மனிதன் அதையும் அல்லாஹுவின் பக்கமே அதை சேர்த்து விட வேண்டும். மாற்றமாக, எனக்கு இவ்வளவு பெருமையா, இத்தனை பேர் என்னை போற்றுகிறார்களா என்று வியந்து அதையே தான் பெருமையடிக்க தகுந்த ஆயுதமாக மாற்றிவிடக்கூடாது. இதைதான் அல்லாஹ் வெறுக்கிறான். எவர் பெருமையின் காரணமாக தனது கீழாடையை தனது கரண்டைக்கு கீழ், அதாவது தரையை உரசுமாறு இழுப்பட்டதாக நடந்து செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான் என்று அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். பெருமை அகங்காரம் என்பது மனிதர்கள் காட்டும் முகபாவனையில் மட்டுமல்ல, அவர்கள் உடுத்தும் உடையிலும் பெருமை இருக்கிறது. அவர்களின் அலங்காரத்திலும் பெருமை இருக்கிறது. எல்லா பரிமாணத்திலும் பெருமை நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின், இறை நபியின் கட்டளை. மனிதனின் வாழ்க்கையையே சிக்கலாக்கும் இந்த கர்வத்தை அடியோடு அகற்றுவதில் நாம் முனைப்புடன் இருக்க வேண்டும். இறுதி நாளில் நல்ல மனிதர்களுடன் பீடு நடை போட்டு சுவனம் செல்ல வேண்டும். தன்னை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும். தனக்கு முன்னால் பணிவாக நடக்க வேண்டும். தனக்கு பின்னாலும் 4 பேர் அணிவகுத்து நடக்க வேண்டும். சபைகளில் பெரிய மனிதர்களுக்கான இருப்பிடத்தில் தன்னையும் அமர்த்த வேண்டும். இப்படி எழுகின்ற ஆசைகள் படிப்படியாக முன்னேறி பதவி பட்டம் என விரியும்போது அவைகளை அடைவதற்காக எந்த காரியத்தையும் அவை உலக நாகரிகத்திற்கு மாற்றமானவை ஆயினும் செய்ய துணிகின்ற நிலை வந்துவிடும். பிறகு இல்லாமல்ல அல்லாஹ் நம்மை காக்க வேண்டும். இவைகளுக்கு மாற்றமாக நான் எப்போதும் மக்கள் மனதில் இருந்தால் போதும் என்ற எண்ணத்தில் எல்லா செயல்பாடுகளையும் தன்னடக்கத்தோடு செய்து தன்னை தாழ்த்தி கொள்ளும்போது உயர்வுகள் என்றும் நிரந்தரம்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: உங்கள் காலை பொழுதை உற்சாகப்படுத்த குதூகலப்படுத்த வணக்கம் மின்னல் தொடங்கியாச்சு. வணக்கம் நேர்களை, வணக்கம் புவனா.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மோகன். எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்க. பாக்க எப்படி தெரியுது?
1: ரொம்ப மகிழ்ச்சி. அப்படி ஒரு பிரகாச ஒளி தெரியுது, ஒரு தேஜஸ் தெரியுது.
0: தெரியுமே
1: அந்த மாதிரி நேயர்களை, நீங்களும் நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த நாள் எல்லாரும் சந்தோஷமா தொடங்கி இருக்கோம். ஆக நினைத்த காரியங்கள் இனிதே கை கூடி வரட்டும்.
0: பொதுவாகவே நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்றத எழுதி வைக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா எழுதி வைக்கும் போதுதான் அது நம்ம மனசுலயும் சரி நம்ம மூளையிலயும் கொஞ்சம் ஆழமா பதியுதான். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வர போறோம், இதெல்லாம் பேச போறோம், அப்ப எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா?
1: ஆமா, பதிஞ்சிருச்சு நேத்தே.
0: அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. அதனால பொதுவா இன்னைக்கு இந்த வேலை எல்லாம் செய்ய போறோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க.
1: ஆமா, மறக்காம இருக்கிறதுக்கும் ஒரு வகையில் அது உதவியா இருக்கும். வாங்க, இந்த நாள் இனிய நாள்.
0: ஆமா, இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 24 நாள், 2026 மே 7 வியாழக்கிழமை பொழுது இன்றைக்கு ரொம்ப சிறப்பா பிறந்திருக்குங்க.
1: வாங்க நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு போகலாம்.
0: வியாழக்கிழமை இல்ல, விநாயகர் பூச்சி பாடலோடு தொடங்கலாம்.

நோக்கியே துதித்தவர்க்கு இருள் தடுத்தாய், நூல் தந்த அகத்தியர்க்கு அருள் கொடுத்தாய், உன்னை நோக்கியே துதித்தவர்க்கு

0: கஜவதனே முத்தமிழும் அருள்வாய் முத்தவனே.
1: உற்சாகம் நிறைக்கும் காலை பொழுதுக்கு யோகா பயிற்றுனர் மாஸ்டர் எஸ் கே துரை.
2: நம்ம சாப்பாடு எடுக்கும் போது தட்டு நிறைய போட்டுக்குவோம், அப்புறம் அதை முடிக்கணும்னு சொல்லி நிறைய சாப்பிட்டுருவோம். இதுதான் ரொம்ப பேரோட பொதுவான பழக்கம். அதனால இன்னைக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு போடும் போது நீங்க எப்பொழுதும் எடுக்கிற அளவோட பாதி மட்டும் போட்டுக்குங்க. உதாரணத்துக்கு எப்போ ரெண்டு கரண்டி சோறு போட்டுக்குவீங்கன்னா இன்னைக்கு ஒரு கரண்டி மட்டும் போடுங்க, அதை மெதுவா சாப்பிடுங்க. முடிஞ்ச அப்புறம் நிஜமா இன்னும் பசிக்குதான்னு பாருங்க, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. அப்படி உண்மையா பசிக்குதுன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்குங்க. இந்த சின்ன மாற்றம் அதிகமா சாப்பிடுறத குறைக்கும், வயிறுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.

0: எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ, அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் செய்துட்டே இருப்போங்க.
1: ஆமா, இப்ப கூட வேலைக்கு பயணம் செய்யலாம் தொடங்கி இருப்பீங்க. அந்த பயணம் நல்ல பயணமா அமையட்டும்.
0: சரி, கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேசிய நண்பர்ல வந்திருக்கக்கூடிய செய்தி, முறைப்படுத்தப்படாத வழிபாட்டு தலை விவகாரத்தில் அமைச்சர்களும் அரசு நிறுவனங்களும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக அரசாங்க பேச்சாளரும் அமைச்சருமான டத்துஃபாமி ஃபர்சல் வந்து தெரிவிச்சிருக்காங்க.
1: அடுத்து மக்கள் ஓசையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, போக்குவரத்து நெரிசலை குறைக்க ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வர போறாங்களா. காரணம், நெடுஞ்சாலைகளை 5.5 மில்லியன் வாகனங்கள் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
0: மற்றும் ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு, அடுத்த மாதம் உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் ஒளிபரப்பும் உரிமையை ஆர்டிஐ மற்றும் யூனிஃபை டிவி பெற்றுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபர்சல் தெரிவிச்சிருக்காங்க. அனைத்து 104 ஆட்டங்களும் நேரலையாகவும் சரி, யூனிஃபை டிவியிலும் பெரும்பாலான போட்டிகள் நேரலையாகவும் தாமதமாகவும் ஆர்டிஐ இன் மை டிவி மற்றும் ஆர்டிஐ கிளிக்கில் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு.
1: ஒசாகா பூங்காவில் பாத்தீங்கன்னா மலேசிய யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இதனால் பாத்தீங்கன்னா 3 மலேசிய யானை பராமரிப்பாளர்கள் ஜப்பானில் பணி அமர்வு. பாருங்க, அங்கேயும் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து பிராக்டிக்கலா நடக்குது.
0: ஆமா, இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குங்க. அதனால 10 மணி வரைக்கும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம்.
1: ஆமா, இதற்கிடையில நீங்க எங்க கிட்ட அழைத்து பேசலாம்.
0: என்ன பேசலாம் அப்படின்னா, பொதுவா நம்ம காலையில எழுந்துகிறதுக்கு நம்ம ஒருத்தர் ரொம்ப நம்புவோம்.
1: ஆமா,
0: அவங்கள நம்பி அந்த ஒரு பொருளை நம்பிதான் வந்து நம்ம ஒவ்வொரு காலை பொழுதும் விடியும்.
1: அதுதாங்க அலாரம்.
0: ஆமா, பெரிய கண்டுபிடிப்பு. சரி, சிலர்லாம் வந்து எழுந்துக்கிறதுக்கு ஒரு அலாரம் தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணணும், பல அலாரம் வச்சிருப்பாங்க. கைபேசியில இருக்கும், அதுக்குன்னு தனியா வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட அலாரம் வச்சு தூங்கக்கூடிய ஒரு நபரா நீங்க தான் அழைத்து
1: பேசுறீங்க. இரண்டு ஒரே அலாரம் எவ்வளவு நேரம் தான் கத்தும் சொல்லுங்க.
0: அப்படி
1: சாமல்ல, அதுவும்
0: அவ்வளவு தூக்கம்
1: எனக்கு இல்ல, பொதுவா சொல்றேன்.
0: சரி, அழைத்து சொல்லுங்க. 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

மலையிலே கதை பேசலாம். ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் இருந்தான். அவன் தினமுமே ஆடுகளை மலைக்கு மேல கொண்டு போய் பாதுகாப்பாக பாக்குறது தான் அவனுடைய வேலை. ஒரு நாள் நேரம் போகலன்னு சொல்லி, ஓனாய் ஓனாய் ஆடுகளை பிடிக்குது அப்படின்னு கத்த ஆரம்பித்தான். இந்த குரலை கேட்டு எல்லாரும் ஓடி வராங்க. ஆனா அங்க வந்து பார்த்தா எந்த ஓனாயும் இல்ல. எல்லாரையும் ஏமாத்திட்டேனா அப்படின்னு சிரிக்கிறான். மக்கள் எல்லோருமே கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க. சில நாள் கழிச்சு மீண்டும் கத்துறான், ஓனாய் ஓனாய் இந்த முறை உண்மைதான், எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். மறுபடியும் எல்லாரும் ஓடி வராங்க. இந்த முறையும் பொய் தான் சொல்லிருக்கான். இத பார்த்த உடனே மக்கள் கோபமாக சொல்றாங்க, இப்படியே நீ பொய் சொல்லிட்டே இருந்தனா உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த பையனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஒரு நாள் உண்மையாகவே ஓனாய் காட்டிலிருந்து வந்துடுச்சு, ஆடுகளை துரத்த ஆரம்பிக்குது. இவன் அழுந்துகிட்டே, ஓனாய் ஓனாய் இந்த முறை உண்மைதான், எல்லாரும் ஓடி வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அங்க யாருமே வரவில்லை. ஓனாயும் ஆடுகளை தூக்கிட்டு போயிடுச்சு. பையன் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தொடர்ந்து நாம் பொய்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு நாள் உண்மையை நாம் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற பாடத்தை அவன் புரிந்து கொண்டான். இந்த கதையின் மூலமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? எப்போதும் நாம் உண்மையை மட்டுமே பேசணும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். சாரதாம் போடா தலைவிதி என்பது பெரும் கூச்சல். எண்ணி துணிந்தால் எங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் எங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா.

தாய பெறுகிற அம்மாவுக்கு பத்து மாசமும் எதிர் நீச்சல். பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும்

கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்து சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு

0: எதிர் நீச்சல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோம். இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்,
1: அதாவது இந்த எத்தனை அலாரம் வச்சு தூங்குவீங்க, இதுதான் கேள்வி.
0: பொதுவா ஒரு அலாரம் வச்சு தூங்குறது தான் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம்.
1: ஆனாலும் இப்ப என்ன கேள்வினா, நீங்க 10 அலாரமே வைப்பீங்க, வீட்டுல இருக்கிறவங்க தான் பெரிய தொல்லையாயிரும் உங்களுடைய அலாரம். நீங்க எந்திரிச்சாதான ஒரு அலாரம்ல.
0: நேர்கள் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: நிலா, பகல் என்ன செய்வீங்க?
0: காலையில் இப்படிப்பட்ட நகைச்சுவை வருது.
1: சிரிச்சிங்களா இல்லையா?
0: மேற்பட்ட அலாரம் வச்சிருக்கீங்களா?
2: நான் இல்ல, அம்மாவும் தங்கச்சியும். ஆளுக்கு ஒரு அலாரம், அம்மாவோட 4 மணிக்கு அடிக்கும், தங்கையோட வந்து 4:30 மணிக்கு அடிக்கும்.
1: அப்ப வீடு முழுக்க அலாரம் அடிக்குமே.
2: அக்காவோட அலாரம் ஒரு பக்கம் அடிக்கும், ஆனா அலாரம் வைக்கிறவங்க எந்திக்க மாட்டாங்க.
1: நீங்க
0: எப்படி நிறைய வச்சிருப்பீங்களா?
3: நம்மளுக்கு வந்து அலாமே தேவையில்ல. என்னோட அக்கா இருக்காங்க குணசுந்தரி, அவங்க வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பாத்திரம் கழுவுவாங்க, விளக்கு மாறு போட்டுட்டே.
0: சரி,
3: அவங்களுக்கு
1: அலாரமே தேவையில்ல.
0: அவங்களே ஒரு பெரிய நடனமாடும் அலாரம்.
3: இந்த
0: மாதிரி பல கதைகள் நேர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொதுவாவே படிக்கும் போது நம்ம பள்ளிக்கெல்லாம் போவோம் இல்லையா, அம்மாவின் குரல் தான் பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு ஒரு அலாரம்.
1: காலத்துல நமக்கு அலாரமே இல்ல, அவங்க தான் அம்மாவே, அப்பா அம்மா தான் நமக்கு இல்லையா.
0: சில அம்மா எல்லாம் ரொம்ப அன்பா சொல்லி இதெல்லாம் கேட்டு,
1: அப்பா அம்மாலாம் அந்த மாதிரி இல்ல.
0: அதான் இல்ல, அன்பை கடந்து ஒரு கட்டத்துக்கு மேல முடியலப்பான்னு சொல்லி அந்த அளவுக்கு இருக்கும். அதனால இப்போ இந்த வாரம் கூட அன்னியர் தினம் வருது இல்லையா, நம்ம கலைஞர்கள் நம்ம லீச கலைஞர்லாம் சேர்ந்து எந்த நம்மா அப்படின்னு ஒரு பாடல வெளியிட்டு இருந்தாங்க. அது இப்ப நம்ம அடுத்து நம்ம நேர்களுக்காக ஒளிபரப்ப போறோம்.
1: ஆமா, தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள்.
0: அன்னியர் தினம் வருது இல்ல,
1: கண்டிப்பா
0: அதனால இப்ப கேட்க போறோம். பாடல் கேட்கலாம்.

0: உலகளாவிய நெருக்கடியை எதிர்கொள்வதில் மலேசியா தொடர் கடப்பாடு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து அதிகாரப்படி ஒளிபரப்பாளராக ஆர்டிஎம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிலிப்பீன்ஸில் இன்று தொடங்கும் 48வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் பல முக்கிய வட்டார உலகளாவிய விவகாரங்களில் கவனம் செலுத்தும். தென்சீன கடலில் தொடரும் பதற்றம், மேற்காசிய நெருக்கடி ஆகியவை முக்கிய நிரல்களில் அடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிசக்தி உள்ளிட்ட உணவு விநியோகத்தில் அதிகரித்து வரும் கடுமையான இடையூறுகள் குறித்த கவலை தலை தூக்கியுள்ளதால் வட்டார கடல்வழி முக்கியத்துவத்தை இந்த கூட்டம் வலியுறுத்தும் என பிலிப்பீன்ஸுக்கான மலேசிய தூதர் டாது அப்துல் மாலிக் மெல்வின் கஸ்டலினோ ஆந்தனி தெரிவித்தார். மேலும் பெருகி வரும் சவாலான உலகளாவிய சூழலை எதிர்கொள்வதில் ஆசியானின் மீள்திறனை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதில் மலேசியாவின் கடப்பாடு தொடர்பிலும் இந்த உச்சநிலை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றார் அவர். இதனிடையே பிரதமர் டாத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செபுவில் நடைபெறும் 48வது ஆசியான் உச்சநிலை கூட்டம் அது தொடர்பான மாநாடுகளில் மலேசிய பேராளர் குழுவிற்கு தலைமை தாங்குவார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அதேவேளை பிரதமர் புரூனை டாருசலாம், இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ், கிழக்கு ஆசியான் வளர்ச்சிப் பகுதி BIMP EAGA சிறப்பு மாநாட்டிலும் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஆசியான் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்பையும் டாத்தோ ஸ்ரீ அன்வார் நடத்தவுள்ளார். அரசியல் நிலைத்தன்மையை பேணுதல், பொருளாதார வளப்பத்தை உந்துதல், மக்களின் நலனை பாதுகாத்தல் ஆகிய 3 முக்கிய கூறுகளில் மடானி அரசாங்கம் தொடர்ந்து கவனம் செலுத்தும் என பக்கத்தான் ஹராப்பான் தலைமைச் செயலாளர் டாத்தோ ஸ்ரீ சைஃபுடின் ஹசட்யான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த கொள்கைகள் யாவும் மடானி அரசாங்கத்தின் ஊன்றுகோலாக அமைந்துள்ள நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அதன் நிர்வாகத்திற்கு இவையே வழிகாட்டிகளாக உள்ளன என்றார் அவர். தற்போதைய அரசாங்கம் இருதரப்பு நம்பிக்கை, மரியாதை அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரதமர் டாத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளதால் அது தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என உள்துறை அமைச்சருமான டாத்தோ ஸ்ரீ சைஃபுடின் எதிர்பார்ப்பை வெளியிட்டார். மலேசியா மீள்திறனுடனும் போட்டித்தன்மையுடனும் நீடிப்பதை உறுதி செய்யக்கூடிய 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீக்யோங் தெரிவித்தார். அரசியல் நிலைத்தன்மையுடன் கூடிய சாதகமான சூழல் உட்பட வியூக புவியியல் அமைப்பு, பல்லின சமூகத்திற்குள் இருக்கும் வலுவான ஒற்றுமை ஆகியவை அந்த முதன்மை கூறுகளில் அடங்கும் என்றார் அவர். கட்டுப்பாடுகளை கடந்த உலகளாவிய நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடு தொடர்ந்து பீடுநடை போட இந்த 3 முக்கிய கூறுகள் அடித்தளமாக அமைந்துள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து பெறுவதற்கும் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, பன்னாட்டு வர்த்தக முதலீட்டு உறவுகளை ஈர்ப்பதற்கும் அவை பக்கபலமாக இருப்பதாக ஸ்டீவன் சிம் கூறினார். மலேசியாவில் 2026 உலகக்கிண்ணத்தை அதிகாரப்படியாக ஒளிபரப்பும் உரிமம் மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம்க்கும் யூனிஃபை டிவிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. குடிமக்கள் அனைவருக்கும் அனைத்தும் உள்ளடக்கிய விரிவான ஒளிபரப்பை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் கூறினார். நாடு முழுவதும் உள்ள பார்வையாளர்களுக்கு முழுமையான அணுகலை உறுதி செய்வதற்காக இப்போட்டி மை டிவி வழியாக இலவசமாக ஒளிபரப்பப்படும். மேலும் ஆர்டிஎம் கிளிக் உட்பட யூனிஃபை டிவி வழியாகவும் ஒளிபரப்பப்படும். அனைத்து 104 போட்டிகளின் முழுமையான ஒளிபரப்பும் யூனிஃபை டிவியில் நேரலையாக காணலாம் என டாது ஃபாமி கூறினார். மற்றொரு நிலவரத்தில் எரிசக்தி நெருக்கடி உட்பட உலகளாவிய விநியோக சிக்கல்கள் தொடர்பில் 600 மேற்பட்ட போலி தகவல்களை மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC அடையாளம் கண்டுள்ளது. மார்ச் 29 முதல் கண்டறியப்பட்ட இந்த போலி தகவல்கள் யாவும் திட்டமிட்டு பரப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. அவற்றில் ஹோமஸ் நீரிணையில் போக்குவரத்து கட்டணங்கள் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுவதும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் அடங்கும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். இவ்வேளை 5 வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 8 வழக்குகளுக்கு 200,000 ரிங்கிட் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது என டாக்டர் ஃபாமி கூறினார். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஹெக்டர் நெல் வயலுக்கும் வழங்கப்படும் 200 ரிங்கிட் உர ஊக்குவிப்பு தொகை முன்கூட்டியே வழங்கப்படுவது எரிபொருள் உள்ளிட்ட விவசாய மூலப்பொருள்களின் விலையேற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சுமையை குறைக்க உதவும் என கமுபு வேளாண் மேம்பாட்டு வாரியம் கடா நிர்வாகத் தலைவர் முகமது ஃபைசுல் முஸ்தபா தெரிவித்துள்ளார். ஊதிய விகித அதிகரிப்பு, உரம், விதை உள்ளிட்ட டீசல் ஆகியவற்றின் விலை உயர்வு நெல் விவசாயிகளுக்கு பெரும் அழுத்தத்தை தந்துள்ளது. இந்த ஊக்குவிப்பு தொகையை முன்கூட்டியே வழங்குவது விரைவில் தொடங்கப்படவிருக்கும் இவ்வாண்டின் நெல் நடவு பணிகள் சீராக தொடர்வதை உறுதி செய்யவும் ஆரம்பகட்ட செலவுகளை ஈடு செய்யவும் உதவும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று விஜயின் தாவேகா மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை விட 10 இடங்கள் குறைவாக பெற்றதால் பிற கட்சிகளின் கூட்டணியுடன் ஆட்சி அமைக்க முயற்சி செய்து வருகிறது. காங்கிரஸ் சார்பில் தேர்தலில் வென்ற 5 தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் 113 உயர்ந்துள்ளது. இருப்பினும் பெரும்பான்மைக்கு தேவையான எஞ்சிய இடங்களை பெறுவதற்கான முயற்சிகளை அக்கட்சி தொடர்கிறது. இதனிடையே ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை விஜய் நேற்று சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன் ஈரானுடன் உடன்பாடு எட்டப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருப்பதாகவும் அவர் கூறினார். ஈரானுடன் நிரந்தர ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அமெரிக்கா அதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை அமைதி பேச்சு தோல்வியடையுமாயின் வாஷிங்டன் மீண்டும் பழைய பாதைக்கு திரும்பி ஈரான் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். இம்மாதம் 14-15 நாள்களில் ட்ரம்ப் பெய்ஜிங் செல்கிறார். பெய்ரூட்டின் தென்பகுதியில் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் ஹஸ்புல்லாவின் மூத்த தளபதி கொல்லப்பட்டார். அந்த தாக்குதலில் மேலும் 11 கொல்லப்பட்டதாக லெபனான் சுகாதார அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஹஸ்புல்லா தரப்பின் ரட்வான் படையின் முக்கிய புள்ளியாக விளங்கிய மலிக் பலாவுட்டின் மரணத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உறுதிப்படுத்தினார். அந்த பகுதி கடுமையாக தாக்கப்பட்டதில் குடியிருப்பு கட்டடங்கள் உட்பட அடிப்படை வசதிகள் பல சேதமுற்றதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. செய்தி கட்டமைப்பு CNN தோற்றுநர் டெட் டர்னர் தமது 87 வயதில் காலமானார். அவரின் இறப்புக்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. 1980 ஆண்டு டர்னர் CNN-ஐ தோற்றுவித்தார். உலகின் முதல் 24 மணி நேர செய்தி நிறுவனமாக விளங்கும் CNN-இன் வளர்ச்சியில் அதிக முக்கியத்துவம் வழங்கி வந்த அவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் நன்கொடையாளராகவும் திகழ்ந்தார். நிறைவாக UEFA வெற்றியாளர் லீக் கார்பந்து அரையிறுதியின் 2 சுற்றில் பயர்ன் மியூனிக்கும் பாரிஸ் சென் ஜெர்மேன் PSG-யும் 1-1 என சமம் கண்டன. பிஎஸ்ஜி 6-5 என்ற திரட்டு கோல் எண்ணிக்கையில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. இதற்கு முன் நடைபெற்ற மற்றொரு அரையிறுதியில் ஆர்சனல் 2-1 என்ற திரட்டு கோல்களில் அட்லெட்டிகோ மேட்ரிட்டை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு தேர்வானது. பிஎஸ்ஜி ஆர்சனல் மோதும் இறுதியாட்டம் புடாபெஸ்டில் இம்மாதம் 30-ம் நாள் நடைபெறும். உலகளாவிய நெருக்கடியை எதிர்கொள்வதில் மலேசியா தொடர் கடப்பாடு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து அதிகாரப்படி ஒளிபரப்பாளராக ஆர்டிஎம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்தினால் ராயப்பன். வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 2010-ம் ஆண்டு இன்றைய நாளில் அரச மலேசிய கடற்படையின் கேடி டூயோங் பிரிவு வேலையிட சுகாதார பாதுகாப்பு தரநிலை ஓசாஸ் 1.8.1 2007 சான்றிதழை பெற்ற ஆயுதப்படைகளின் முதல் அமைப்பு என்று வரலாறு படைத்தது. மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. பேரா லுமோட் கேடி லுக்யோ கப்பலில் நடந்த இந்த ஓசாஸ் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தற்காப்பு அமைச்சர் டெத்துஸ்ரீ டாக்டர் அமாத் ஜாஹித் ஹமிடி தலைமையேற்றார். அந்நிகழ்ச்சியில் அவருக்கு கடல்சார் சிறப்பு படையின் மதிப்புரு அங்கீகாரமும் விமான பிரிவின் சிறப்பு சின்னமும் வழங்கப்பட்டது. கேடி டூயோங் அரச மலேசிய கடற்படையின் சிறப்பு பிரிவாகும். இது முக்குளிப்பு, கடலடி தொழில்நுட்பம், மீட்பு, வெடிபொருள் செயலிழப்பு, கண்ணிவெடி அகற்றல் போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. கேடி டூயோங் நாடு முழுவதும் தேடி மீட்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபடுவதோடு மனிதநேய பேரிடர் உதவி பணிகளிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நியூ திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோம். எங்க மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோங்க.
1: சரி, இன்றைக்கு நீங்க எங்க கிட்ட அழைத்து பேசலாங்க. குறிப்பா இப்ப நம்ம பேசவிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தூக்கம் தான். மீண்டும் தூக்கத்துக்கு தான் வருவோம். ஆனா அந்த தூக்கத்துல சில விஷயங்கள் நம்மளுக்கு வித்தியாசமா நடந்திருக்கும். அதாவது மோகன், இப்ப பகல் நேரத்துல இப்ப வேலை முடிஞ்சு சீக்கிரமா போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஒரு பகல்ல ஒரு 2-3-4
0: சாயந்திரம் போல
1: தூங்குறாங்க, திடீர்னு ஒரு 6 மணிக்கோ இல்ல 7 மணிக்கோ எந்திரிச்சு அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்க. எனக்கு தெரிஞ்சவங்க மகன், எனக்கு தெரிஞ்சவங்கன்றதால என்னோட அனுபவத்தை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க
0: என்ன பண்ணாங்க,
1: இந்த மாதிரி மணிய பார்த்து 7 ஆயிருச்சு, ஐயோ வேலைக்கு மணி வச்சு குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டாங்க.
0: ஓ,
1: அதுக்கப்புறம் தான் ஐயோ இரவு இது, நான் விடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
0: அந்த மாதிரி பிரேமான்ற ஒரு நேர் அழைச்சிருந்தாங்க. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கான்னு கேட்டிருந்தோம்.
2: சம்டைம்ஸ் நம்ம ஒரு 4:30 போல தூங்கிடுவோம். தூங்கிட்டு திடீர்னு எந்திரிச்சு பார்த்தோமா, லைக் ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. ஐயோ நான் வேலைக்கு போலியா, இன்னைக்கு போச்சோ, அந்த மாதிரி போச்சு. ஸ்கூலுக்கு போல இன்னைக்கு நானு, அவ்வளவுதான். ஏன்னா ரொம்ப வெளிச்சமா இருக்கும், நம்ம நினைப்போம் போச்சு தூங்கிட்டோம் இன்னைக்கு அவ்வளவுதான். அப்புறம் தகவலன்னு தேடுவோம் நம்மளோட டெலிபோன் தேடிட்டு பார்த்தா, ஓகே இல்ல இது இன்னைக்குதான், நாளைக்கு ஆகல.
0: அப்பதான் நிஜ உலகத்துக்கு நம்ம வந்துருப்போம்ல. அழைத்து சொல்லுங்க.
1: சில பேருக்கு எப்படி தெரியுமா, சனி ஞாயிறுல கூட விடுமுறை காலத்துல கூட எந்திரிச்சு கிளம்பி இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் இருந்தா மறக்காம சொல்லுங்க.
0: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: வியாழக்கிழமை அப்படினாலே புத்தக ஆய்வு இருக்கும் இல்லையா?
1: இன்றைக்கும் புத்தக ஆய்வு காத்துட்டு இருக்கு.
0: மலையா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு நூலகர் விஜயலட்சுமி வராங்க. இன்றைக்கு எந்த புத்தகத்தோட வராங்கன்னு கேக்கலாம்.
2: வணக்கம். மலையாள இலக்கிய சூழல்ல மிக முக்கியமான எழுத்தாளர்கள் ஒருவரான வைக்கம் முகமது பஷீர் 1965 மலையாள மொழியில் எழுதிய நாவல் தமிழ்ல மதில்கள் என்ற தலைப்பில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த கதையில் வரக்கூடிய நாயகன் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்ததால சிறையில அடைக்கப்படுறான். சிறையில இரண்டு பகுதிகள் இருக்கு. ஒன்று ஆண்கள் தங்கும் பகுதி, மற்றொன்று பெண்களுக்கானது. நடுவுல ஒரு உயரமான மதில் சுவர் இருக்கு. ஒரு முறை அரசியல் கைதிகள் அனைவருக்கும் விடுதலை அறிவிக்கப்படுது. ஆனா கதாநாயகனுடைய பெயர் பட்டியல்ல இல்லை. மற்றவர்கள் வெளியே போறாங்க, ஆனா கதாநாயகன் தனியா நிக்கிறான். தப்பித்து செல்ல முயற்சி செய்யறான், முடியல. அந்த தனிமையில அந்த மதில்களுக்கு அப்பால ஒரு குரல் கேட்கது. அதுதான் நாராயணி. கொலை வழக்குல 12 சிறை தண்டனையை அனுபவிக்கிறவ. இருவரும் முகம் பார்த்து கொள்ளல, ஆனா பேசிக் கொள்றாங்க. பரஸ்பர அன்பு இருவருக்குள்ளும் வளருது. வறுத்த கருவாடு, பொறித்த முட்டை, ரோஜா செடி என்று சுவரை தாண்டி ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே அன்பாக பரிசை பகிர்ந்து கொள்றாங்க. இருவரும் சந்திக்க வாய்ப்பு அமைந்த தருணத்துலதான் கதாநாயகனுக்கு விடுதலை வந்து சேர். இப்போது விடுதலையை கையில வைத்திருக்கும் கதையின் நாயகன் கேட்கிறான், யாருக்கு வேணும் இந்த விடுதலை? இந்த ஒரு வரியில தான் நாவலினுடைய முழு ஆழமும் அடங்கி இருக்கு. அது வரைக்கும் அவனுக்கு துன்பத்தை தந்த சிறைதான் நாராயணி அவனுக்கு அறிமுகப்படுத்தியது. அதற்கு மேல சிறை அவனுக்கு சிறையாகவே இருக்கல, வாழ்வதற்குரிய இடமா மாறிவிட்டது. சிறையில் இருந்து வெளியே வந்த அடுத்த கணம் அகன்ற வெட்டவெளி, மதில்களற்ற பெரிய பாதை. ஆனா அது அவனுக்கு சுதந்திரமா தெரியல, வெறுமையா தெரியுது. மதில்களுக்கு உள்ள மாட்டி கொண்டிருக்கும் நாராயணிக்கு இனி மதில்களுக்கு அப்பால இவனது குரல் கேட்கவே கேட்காது என்பது புரியும் போது அந்த கணத்துல அந்த மதில்கள் அவளுக்கு அர்த்தமற்றதா மாறியிருக்கும். வெளியில நிற்கும் கதையின் நாயகனுக்கோ அந்த வெட்டவெளி அர்த்தமற்றதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. சிலவற்றிலிருந்து விடுதலை வேண்டி வேண்டி நிற்போம். ஆனா அந்த விடுதலை கிடைக்கும் போது மனம் வேற ஏதோ ஒன்றில் நின்று கொண்டு போக மறுத்துக்கிட்டு இருக்கும். 72 பக்கங்கள்ல எழுதப்பட்ட இந்த குறு நாவலை வாசிக்கும் போது உங்கள் வாழ்வுல நிகழ்ந்த இது போன்ற பல தருணங்களை சற்று நேரம் மனதில வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பீங்க. எழுத்தாளர் வைக்கம் முகமது பஷீர் எழுதிய மதில்கள் நாவலை உங்கள் அருகில் உள்ள நூலகங்கள், இணைய வழி புத்தக கடைகள்ல கட்டாயமாக வாங்கி வாசியுங்கள். நன்றி.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்டிருந்தோம்.
1: அதாவது பகல் நேரத்துல தூங்கி இரவுல எந்திரிச்சோடனே இந்த 6-7 மணி எல்லாம் பார்த்தோம், ஐயோ வேலைக்கு மணியாச்சு, பள்ளிக்கு மணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பரிதவிச்சு போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: குமார் வந்திருக்காரு, சொல்லுங்க குமார்.
2: எனக்கு நடந்திருக்கு மோகன். ஒரு தாட்டி நான் நார்மலா மதியான டைம்ல தூங்குற ஆள் இல்ல, ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டா இருந்தனால ஒரு 5:30 போல படுத்தேன். என்னோட பேட் டைம் என்னன்னா, வீட்டுல அம்மா இல்ல, வீட்டுல யாருமே இல்ல, நான் ஒண்டிதான் இருந்தேன். 5:30 படுத்து ஒரு 7:20 ஆச்சு. நான் வெளியில பாக்கல, கடிகாரத்தை பார்த்தோன்னே ஐயோ மணி 7:20 ஆச்சு காலையிலன்னு சொல்லி ஏஞ்சி குளிச்சு கிழிச்சிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா எங்க வீட்டு கீழே வந்து பர்கர் கடை இருக்கும். காலையில 7 மணிக்கு நான் பர்கர் கடை போட்டு, அப்புறம் எனக்கு நான் அந்த பதட்டத்துல மொகன் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன அது இதுன்னு சொல்லி போனை எடுத்து பார்த்தாதான் தெரியுது 7 மதியம் அப்படின்னு.
1: ராத்திரிங்க மதியம் கூட
0: அப்புறம் எனக்கு ஒரு பகர் ஒண்ணு வாங்கிட்டு போய் திரும்பி தூங்கலாம் போல எழுந்த நேரத்துல.
2: அப்புறம் கிளம்பின மாதிரியே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்.
0: அதான் பாருங்க, நம்ம காலையில எல்லாம் புகர் கடை எல்லாம் பார்த்தது இல்ல.
1: எதுக்கு காலையிலயே உங்களுக்கு
0: எல்லாம் இரவுலதான் சாப்பிடுறோம்.
1: இல்ல அவரோட கதையை பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கும். இந்த கதையை தான் சொல்லுங்க, உங்ககிட்ட கேட்டோம்.
0: அழைத்து சொல்லுங்க, உங்க சுவாரஸ்ய கதைகளை கேட்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இன்றைக்கு நேர்கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோங்க, அதாவது பகல்ல தூங்கிட்டு எழுந்தொட்டம் விடிஞ்சிருச்சின்னு நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: நிறைய அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு.
1: அடுத்து ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, சொல்லுங்க.
3: என்ன
1: நடக்கும் அந்த சூழல், எப்படி பதற்றமா அவரு
3: பதற்றமா எழுந்திருப்பாரு, கண்ணெல்லாம் அப்படி சோப் ஆயிரும், ஒரு மாதிரி மீட்டிங் இருக்கு அப்படின்னு அப்ப நம்ம சொல்லுவோம், சொன்னோட அப்புறம் தான் கூல் ஆகி அப்புறம் நார்மல் ஆயிருவே.
2: இந்த ராத்திரில யாரும் மீட்டிங் எல்லாம் வைக்கல,
1: அடிக்கடி இது மாதிரி பண்றாரு இல்ல எப்பயாவது ஒரு முறையா?
3: எப்பயாவது ஒரு தடவைதான் நல்லா தூங்கிடுவாரு. ஏன்னா சில நேரங்கள்ல வந்து ராத்திரில போன் பச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்னன்னா லேட் ஆயிடுச்சு எழுந்திருக்க அப்படின்னு அந்த மாதிரி.
1: ஆனா உங்களுக்கு அது மாதிரி வராது இல்ல?
3: எனக்கு இல்ல, எனக்கு இல்ல.
1: நன்றிங்க ரூபினி. இப்படி சொல்லிருந்தாங்க மலர், நீங்க என்ன கதை?
4: நான் தான் என் பையனை வந்து 3 மணிக்கு எழுப்பி ஸ்கூலுக்கு மணியாச்சுன்னு சொல்லிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு டைம் பாக்குறோம், அதுக்கு பிறகுதான் 4:30 தான் அப்ப டைம்.
2: ஏன் அப்படி சொல்லுவாங்க?
4: நான் தப்பா வெளிச்சம் ஆயிடுச்சு, தப்பா எழுந்துட்டோம், டைம் பாக்காம எழுப்பி குளிச்சுட்டே வந்துட்டாரு. இன்ன வரையும் சொல்லுவாருமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா இந்த மாதிரி என்ன எழுப்பினீங்களே அப்படின்னு.
1: சரி, அந்த சூழல் எப்படிதான் சமாளிச்சீங்க? 3:30 ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், பையனை குளிக்க வச்சிட்டோம், எப்படி சமாளிச்சீங்க?
4: இல்ல அம்மா டிரைவ் த்ரூல உனக்கு மெக்டோனல் வாங்கி
2: தரப்பேன், ரொம்ப பிடிச்சிருக்கு.
4: ஸ்கூலுக்கு போற மணிக்கு வெள்ளை நீ அங்கதான் 6:30 திறந்துருவாங்கல்ல, குடிச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு. நீங்க சொன்னாலே எனக்கு சிரிப்பு வந்துச்சு, ஐயோ நம்ம தான் இந்த வேலை பண்ணோம்.
2: அதாவது உங்களுக்கு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, பாவம் தூங்கி இருந்த பையனை 3:30 யாராவது குளிக்க சொல்லுவாங்களா?
1: நேர்கள் தொடர்ந்து அழைச்சிட்டு இருக்காங்க, அழைங்க. அந்த கதைகள் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா தான்
2: இருக்கு. இன்னொரு தடவை மோகன்
1: போதும் போதும் போதும்.

0: பொதுவாகவே இந்த சாயந்தரம் தூங்கக்கூடிய நபர்கள் சிலர் இருப்பாங்க, ஆனா தூங்கி எழுந்ததும் விடிஞ்சிருச்சா அப்படின்ற பதற்ற நிலைக்கும் போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட கதைகள் இருக்கான்னு கேட்டு ஒரு நேர் வந்திருக்காரு.
1: நான் ஸ்கூல் ஸ்டார்ட் போடுறேன், எங்க சிஸ்டர் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்லல, நான் ஏன்டா இவங்க சிரிக்கிறாங்க, நான் குளிச்சிட்டு உடுப்புலாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன். எங்க அக்கா என்ன நிப்பாட்டிட்டு எங்க போறேன்னு
0: கேக்குறாங்க.
1: இப்ப மணி என்னன்னு தெரியுமா? எனக்கு மணி என்ன விடிஞ்சிருச்சு. அப்புறம்னா இப்ப மணி 11:30 ராத்திரி.
0: குறிப்பா ஒரு சிலருக்கு வந்து இந்த மாலையில தூங்கக்கூடிய பழக்கமும் இருக்கும். என்னன்னா, ஏன் இந்த நிலை ஏற்படுது அப்படின்னா, என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள் மருத்துவர்கள்னா, இந்த மாலையில தூங்கும் போது நமது மூளை இருக்கு இல்லையா, இது 50 விழுக்காடு ஒரு மாதிரி விழிப்பு நிலையில இருக்குமா, 50 விழுக்காடு தூக்க நிலையில இருக்குமா, திடீர்னு எழுந்திருக்கும் போது அந்த பதற்ற நிலை வருது இல்ல, அந்த சமயத்துல தான் அந்த மாதிரி உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது.
2: அடுத்த நிலை என்னவா இருக்கும்?
0: அடுத்த நிலை என்ன சொன்னாங்க இல்ல கதைங்க, இப்படிதான் நடக்கும். அதனால இந்த மாதிரி தூக்க பிரச்சனையும் ஒரு காரணம். இது எப்பயாவது ஒரு முறை நடந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அடிக்கடி நடக்கும் பட்சத்துல இது ஒரு விதமான தூக்க பிரச்சனைக்கு ஆளாக்குது. அதனால தூக்கம் இன்மை நம்ம தவிர்க்கணும், தூங்கணும், தூக்கம் ரொம்ப அவசியம் அப்படின்றதான் வணக்கம் மின்னல் வந்து வலியுறுத்துது.
2: குறிப்பா இந்த பதற்ற நிலை ஏன் வருதுன்னா, பகல் அடிக்கடி தூங்காதவங்க தூங்கிட்டாங்கன்னா, எப்போதுமே காலைல 7 டான் எந்திரிக்கிறவங்க, 6 டான் எந்திரிக்கிறவங்களுக்கு அந்த மாலை நேரம் அந்த திடீர்னு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய பதற்ற நிலை, ஐயோ வேலைக்கு போலியே அப்படின்னு ஏற்படுது. சரி, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துட்டு அடுத்தது நம்ம போட்டி அங்கத்துக்கு போக போறோம்.
0: ரெண்டு பேரும் காத்துட்டு இருக்கோம். மோகன் புவனா இருக்கும், யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க அப்படின்றத தாராளமா நீங்க அழைத்து எங்களுடைய
2: கேள்வி என்ன கேள்வியாக வேணா இருக்கலாம், ஆனாலும் இந்த கேள்வியில ஒரு பதில் இருக்கணும். உங்க கருத்து என்ன அப்படின்றது வேண்டாம், அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். ஒரு பின் குறிப்பு என்னன்னா, இது வந்து ஒரு பொழுதுபோக்குக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு போட்டி அங்க.
0: ஆமா,
2: அதுதான். சில நேரங்களில் பதில் தெரிந்தா கூட நாங்க தெரியாதுன்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம்.
0: தண்டனையை
2: கொஞ்சம் அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான். நீங்க என்ன மாதிரி தண்டனை எங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னு இப்ப நீங்க பெண் குரல்ல பாடுறதால இவ்வளவு நல்லா இருக்கும் மோகன், அந்த மாதிரி தான்.
0: ஆனா எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா?
2: சொல்லுங்க. சில
0: வெளிப்படத்தன்மையான பேச்சுதான், ரொம்ப வெளிப்படையா இருக்கீங்க. 3-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: பெற்றவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னலப்ப.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம் உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. மைனாப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-09-7-29-19.
2: உங்களுக்காக
3: மடானி அரசாங்கத்தின் எரிபொருள் உதவித்தொகை 5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. ஜனவரியில் இது 700 மில்லியன் ரிங்கிட்டாக மட்டுமே இருந்தது.
2: மடானி உங்களுக்காக

0: தொடர்ந்து வணக்கம் நிலையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க.
1: சரி, இந்த போட்டி அங்க வந்தாலே நம்ம நேர்கள் நம்மள ஒரு பதற்றமாவே வச்சிருப்பாங்க.
0: ஆமா, அந்த மாதிரி அப்படி பரிச்சு எழுதுற மாதிரி இருக்கு. சரி, இன்றைக்கு நம்மோட ஷான் வந்திருக்காரு.
2: வணக்கம் மோகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். சரி மோகன், போனா இருக்கும், யார்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: மோகன் வேற அழுத்தி கூப்பிட்டீங்க.
0: நடத்துறாங்க சரியா?
1: மலேசியாவிற்கான அதிகாரப்பூர்வ ஒலி ஒலிபரப்பு நிலையம் ரேடியோ டெலிவிஷன் மலேசியா
0: RTM இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நிறைய ஆட்டங்களை வந்து இந்த முறை நேரலையாகவும் சரி தாமதமாகவும் சரி ஒலிபரப்பு செய்ய போறாங்க. இந்த ஃபிஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி ஜூன் 12 தொடங்கி ஜூலை 20 வரைக்கும் நடக்க போகுது. அது பற்றி விவரங்களுக்கு தொடர்ந்து மின்னலோடு இணைந்தீங்க,
1: எங்கேயும் நீங்க பார்க்கலாம். RTM கிளிக் இது வரைக்கும் பதிவிறக்கம் பண்ணலன்னா பண்ணிக்கங்க, உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த உலக கிண்ண கார்பந்தாட்ட நேரத்திலையும்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சும் கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவும் நில குடியேற்றக்காரர்களின் பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்த வியூக ஒத்துழைப்பை ஏற்படுத்தியுள்ளன. பசுமை அடிப்படையிலான புதிய வருமான வளத்தை ஊக்குவிப்பது, கரிம சந்தை